ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக வருடம் 1948, ஷரவண மாதம் 5ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கள் கிழமை. நேரம் 5:56. நேயர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் குரலோசை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றாங்கு, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். குரலோசை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். காரைக்கால் பண்பலை 100.3 இன்று வலம் வரம்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அற்புத மனிதர் அப்துல் கலாம், வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி கே தீபிகா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரும், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை வழங்கும் காலை காம்போ, 8:05 திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் யுபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம் கனவை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தொழில், 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், பங்கேற்பவர் செல்வி கே தீபிகா, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை,

1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் முதலில் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 சங்கீத சாரல், செம்மங்குடி ஸ்ரீ சீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:00 திருவாரூர் சீமாட்ட சில்க்ஸின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம், 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்தி அவர்கள், 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம், வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு, மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம், 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

0: renewable energy. Delhi government has constituted the Delhi Commission for Women and the Delhi Minorities Commission. Latha Gupta has been named chairperson of the Delhi Commission for Women with Shyambala, Malti Verma, Lata Sodhi, Sandrika Sharma Jha and Renu Bhalla appointed as members. Nirmal Jain has been appointed chairperson of the Delhi Minorities Commission with Kuldeep Singh and Muhammad Haroon as members. Chief Minister Rekha Gupta stated that these initiatives aim to enhance the protection of women's rights, support the empowerment, ensure the welfare of minority communities and safeguard their constitutional rights. A deep depression over the Bay of Bengal is likely to intensify monsoon activity in Odisha from today, with the India Meteorological Department issuing red alerts for several districts. As a precautionary measure, the state government has ordered the closure of all government and private schools, higher secondary institutions and Anganwadi centres in Mayurbhanj and Jagatsinghpur districts. Maritime operations have also been suspended and fishermen have been advised not to venture into the sea. US and Iran have paused attacks for a second straight day, raising hopes of renewed negotiations on an interim ceasefire after nearly 2 weeks of escalating military action. US Ambassador to the UN, Mike Wall, said yesterday, President Trump is giving diplomacy space, noting that Oman, Iran and other negotiators have been engaged in talks at all levels in recent weeks. India's weightlifting queen, Mirabai Chanu, has won her first gold medal for the country at the 2026 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48kg weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. The 31-year-old weightlifter set new Commonwealth Games records by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Mirabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவி காலத்தில் தாம் பெற்ற பரிசு பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவு கூறத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV 3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

0: சப்தர்ஜங் சாலையில் இருந்த 7 எண் இல்லத்திற்கு சென்றேன். அங்கேதான் பிரதமர் தங்கியிருந்தார். இனிப்புகளை பிரதமர் வழங்கி உபசரித்தார். நான் அவரிடம், முக்கியமான திட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். 1, அக்னி ஏவுகணை. அடுத்தது, அணு வெடிப்பு சோதனைகள் நிறைவு நிலையில் உள்ளன. என் பங்களிப்பை வழங்க வேண்டும். தயவு செய்து என் பணியை தொடர அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நான் உங்கள் கருத்தை மதிக்கிறேன். உங்கள் பணியை தொடருங்கள். கடவுளின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று பதிலளித்தார். மந்திரி சபையில் அங்கம் வகிக்க மறுத்தது என்னை 2 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களில் பங்கு பெறும் வாய்ப்பை அளித்தது. அதன் மூலம் தேசம் நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4 திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டுமே முடியும் என்ற பணியை தொடர அவர் எடுத்த முடிவும் செயலுமே அப்துல் கலாம் அவர்களை நம் நினைவில் நிறுத்தி வைத்திருக்கின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்கினார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 6:15. பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம். இது பண்பலையில் உலாவரும் பக்தி மாலை. தொடக்கமாக வருகிறது டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: பக்தி மாலையில் அடுத்து வருகிறது அனுராதா ஸ்ரீராம் அவர்கள்.

இதுவரை இந்த இனிய காலை வேளையை இதமாக்கியது பண்பலையில் உலா வந்த பக்தி மாலை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு.

நேர்களே, இன்று 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் ஒன்று.

0: சிந்தனை துளி. நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 உழவர்களின் உன்னத வானொலி. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.

0: உழவர்களுக்கு.
1: சுபாக்கா, இங்கதான் இருக்கீங்களா?
2: வாப்பங்குடி, நீ கேக்குறத பார்த்தா தேடிட்டு வந்திருக்க போல இருக்க.
1: ஆமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீத்து வைங்க.
2: சந்தேகமா? சொல்லு சொல்லு, தீத்துருவோம்.
1: அக்கா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, சாமந்தி பூவை பொறி பயிரா விவசாயம் பயன்படுத்துறாங்கன்னு ரேவதி அக்கா உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல?
2: ஆமா, சொன்னேன்.
1: ஆனா அதை பத்தி நீங்க என்கிட்ட விளக்கமா சொல்லவே இல்லக்கா.
2: அட, ஆமா பூங்குடி, நான் வீட்டுல கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு பூங்குடி இந்த சந்தேகத்தை கேட்டுச்ச, நம்ம சொல்லாம வந்துட்டோமேன்னு. அதனால என்ன, இப்ப சொல்லிடுறேன்.
1: அப்ப சொல்லுங்க.
2: சாமந்தி பூவை பொறி பயிரா பயன்படுத்தலாம். பூங்குடி, பொறி பயிருங்கிறது என்னன்னு உனக்கு தெரியுதுல்ல?
1: தெரியும், இருந்தாலும் நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன்.
2: நம்ம பயிரிடுற முக்கிய பயிரை சுத்தி சாமந்திய பொறி பயிரை அமைச்சோம்னா, அந்த சாகுபடி செஞ்ச பயிரை தாக்குற பூச்சிகளை இந்த சாமந்தி பூச்செடி கவர்ந்து கட்டுப்படுத்திடும். ஏன்னா சாமந்தி பூவோட மணமும் நிறமும் பூச்சிகளை ஈர்க்குமா. இந்த பூச்சிகள்லாம் முக்கிய பயிரை விட சாமந்தி பூல தான் அதிகமா முட்டையிடுமா. அது மட்டும் இல்ல, சாமந்தி பூச்செடியோட வேர்ல இருந்து வெளிப்படுற சில இயற்கை வேதிப்பொருள்கள், மண்ணுல வாழுற நூற்புழுக்கள் நெமட்டோட்னு சொல்லுவாங்கல்ல, அதோட எண்ணிக்கையே குறைக்க உதவுதான். இதனாலதான் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை, முட்டைக்கோசு இந்த மாதிரி சாகுபடி பயிர்களுக்கு பொறி பயிரா சாமந்தி பூச்செடியை பயன்படுத்துறாங்க. இந்த சாமந்தி சாகுபடியில நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு.
1: அது என்னக்கா?
2: செடி வளர்ந்த 30வது நாள்ல நம்ம பருத்தியில எல்லாம் செய்வோம்ல நுனி கிள்றது, அந்த மாதிரி நுனிகளை கிள்ளி விடுறதுனால பக்க கிளைகள் அதிகமா வந்து பூக்கள் நிறைய பூக்குமா. இதையும் ரேவதி அக்கா தான் எனக்கு சொன்னாங்க.
1: சொல்றத பார்த்தா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் போல இருக்கே. வேற என்னெல்லாம் சொன்னாங்கக்கா?
2: முக்கியமா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க பூங்கடி. சாமந்தி செடியில இருந்து பயிரித்திரம் அப்படிங்கிற இயற்கை பூச்சிக்கொல்லிய பூச்சி விரட்டியா பயன்படுத்தலாமா. இது சாமந்தி செடியில உள்ள பயிரித்ரின் அப்படிங்கிற இயற்கை சேர்மங்களால நமக்கு கிடைக்குதான்.
1: அப்படியா?
2: ஆமா பூங்குடி, இந்த சாமந்தி செடியில இருந்து கிடைக்கிற பயிரித்திரத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற முறை கூட எனக்கு தெரியும்.
1: அப்பனா சொல்லுங்களாக்கா.
2: கண்டிப்பா. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா சாமந்தி பூ, அதோட இலை, இதெல்லாம் சேர்ந்து 1 கிலோ இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணீர் 10 லிட்டர் தேவைப்படும். நாட்டு சோப்பு கரைசல் இது 20 ml. இது இருந்தாலே போதுமா பூங்குடி?
1: சரிக்கா, பொருள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், இது எப்படி தயாரிக்கிறது?
2: சாமந்தி பூவையும் அதோட இலையையும் நல்லா நறுக்கி அரைச்சு வச்சுக்கணும். அதை 10 லிட்டர் தண்ணியில கலந்து 24 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரைசலை வடிகட்டி, வடிகட்டின கரைசல்ல 20 ml நாட்டு சோப்பு கரைசல் சொன்னேன்னு அதை கலக்கணும். இத மாலை நேரத்துல பயிர்கள் மேல தெளிச்சா இந்த அஸ்வினி, வெள்ளை, த்ரிப்ஸு, இளம் கம்பளி புழுக்கள், மென்மையான உடலமைப்பு உள்ள எல்லா பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, இந்த தயாரித்த கரைசலை 2 நாளைக்குள்ள பயன்படுத்திடணும். வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல இதை தெளிக்க கூடாது.
1: அப்போ காலையிலயும் சாயங்காலமும் தெளிக்கலாம்ல?
2: ஆமா பூங்குடி, மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா இதை தெளிக்க வேணாம்.
1: சுபாக்கா, சாமந்தி போல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது.
2: எனக்கு ரேவதி அக்கா சொல்லிதான் தெரியும் பூங்குடி.
1: சுபாக்கா சுபாக்கா, எனக்கு கொஞ்சம் சாமந்தி விதை கொடுங்களேன். நானும் எங்க வீட்டு கத்திரி செடிக்கு பொறி பயிரா பயன்படுத்துறேன்.
2: இது நல்லா இருக்க. நானே ரேவதி அக்காட்டேந்து வாங்கிட்டு வந்தேன், நீ ஏன் கிட்ட இருந்து வாங்குறியா?
1: சுபாக்கா, நான் மொத்தமாவா கேட்டேன், சில்லறையா தானே கேட்டேன்?
0: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட், காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ், காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.
6: சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.

0: விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மா விடங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்,
5: தஞ்சை நாட்டு சர்க்கரை.
6: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: மேலும் நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ். தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ்.
9: Best and Braves.
8: Oh, Max.
10: In Sol Amadu. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கிறார் வள்ளுவர். மூத்தோரிடம் பணிவு உடையவனாகவும் பிறரிடம் இன்சொல் வழங்குபவனாகவும் இருப்பவனின் வாழ்வு அணிகலன்கள் இல்லாமலேயே அழகுறும். பணிவுடைய ஒருவராலேயே தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவாளி என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஒருவரால் எந்த ஒன்றையும் புதிதாக கற்க முடியாது. புகழ்பெற்ற கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தன் பள்ளி ஆசிரியரை காண சென்றார். கல்வி அறிவில் நிறைய கற்று நிறைய சாதித்துள்ளதாக பெருமையுடன் சொன்னார். ஆனால் இன்னும் நிறைய கற்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லா துறைகளிலும் அறிவு பெற்றுள்ள நான் இதற்கு மேல் எதை கற்பது என்று தெரியவில்லை. எனவே எனக்கு நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று தன் ஆசிரியரிடம் கோரிக்கை வைத்தார். பள்ளி ஆசிரியர் தன் மாணவனை உபசரிக்கும் பொருட்டு ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றினார். கோப்பை நிரம்பிய பின்னும் கூட ஊற்றுவதை அவர் நிறுத்தவில்லை. மாணவ பேராசிரியர், ஐயா, கோப்பை நிறைந்து வழிகிறது, இன்னும் எதற்காக ஊற்றுகிறீர்கள் என்று கேட்டார். இப்போது ஆசிரியர் கூறினார், உன் மனமும் இப்படித்தான் நிரம்பி இருக்கிறது. மனதை எப்போதும் காலி பாத்திரமாக வைத்துக்கொள். நீ பணிவுடையவனாக மாறும் போதுதான் கற்கும் தகுதியை பெறுவாய் என்றார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்து. குலப்பெருமையை காக்க தன் குலத்தை பெருமையுடையதாக மாற்ற பணிவு சிறந்த வழி என்கிறார் வள்ளுவர். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டும் யாருக்கும் பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பண்பு வேண்டும், பெருக்கத்து வேண்டும் பணிவு. செல்வமும் பதவியும் ஒரு மனிதனை பிரபலமாக்கலாம், ஆனால் பணிவு ஒன்றே புகழை நிலைக்கச் செய்யும். முதல் குடிமகனாக இருந்த போதும் மாணவர்களோடு இறுதி வரை உரையாடி மகிழ்ந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். மிக பெரும் வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டிய ரத்தன் டாட்டா அவர்கள் தன் நிறுவனத்தின் வெற்றிகளை தம் ஊழியர்களோடு பங்கிட்டுக் கொண்ட பண்பாளர். மூத்தோர் மீதும் சான்றோர் மீதும் புலவர்கள் மீதும் அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் நம் பழங்கால அரசர்கள். ஒருமுறை புலவர் மோசிக்கிறனார் சேர மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறையை சந்திக்க அரண்மனைக்கு செல்கிறார். நீண்ட பயணத்தால் மிகவும் களைப்பாக இருந்த அவர் அரண்மனை முரசு கட்டில் மீது அறியாமல் தூங்கிவிட்டார். அரச முரசு வைக்கப்படும் அந்த இடம் புனிதமானதாக கருதப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் புலவர் உறங்குவதைக் கண்ட மன்னன் அவரை எழுப்பாமல் தண்டிக்காமல் தாமே அருகில் நின்று கவரி வீசினானாம். அதிகாரத்தில் இருந்தும் ஆணவமின்றி புலவரிடம் பணிவுடன் நடந்து கொண்ட சேரனை புறநானூறு வாழ்த்துகிறது. பணிவு நிச்சயமாக அழிவற்ற பெருமையை தேடித்தரும். பணிவை துணையாக கொண்டால் அழகுறும் வாழ்வு. நன்றி.
10: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன் சொல்லமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பர்மா விடங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி.

0: இரும்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை உடன் வழங்கியோ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஸ். பூமேக்ஸ்
2: நாவினில் இணைப்பது தேனு, உங்கள் செவியனில் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி, 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரஸ் ஸ்டோர் வழங்கும் புலாவரும் நேரம். நீர்களே, நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர் துளியை. அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை

0: செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக

0: பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
9: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
10: இன்றைய பசுந்தன் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி எறும்பு வாழ்ந்து வந்துச்சா. ஒரு நாள் பலத்த காத்துல மரத்திலிருந்து கீழே விழுந்துச்சா ஒரு வண்ணத்து பூச்சி. அந்த வண்ணத்து பூச்சி இலைங்களுக்கு நடுவுல சிக்கிட்டு இருந்துதான். இத கவனிச்ச அந்த குட்டி எறும்பு என்ன பண்ணுச்சா, யோசிக்காம ஓடி போயிட்டு எறும்போட நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த வண்ணத்து பூச்சி மேல இருந்த இலைகளை விளக்கி பூச்சிய மெதுவா வெளியவும் கொண்டுட்டு வந்தாங்களாம். மகிழ்ச்சி அடைந்த அந்த வண்ணத்து பூச்சி, மிக்க நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லி அந்த குட்டி எறும்பு கூட்டத்தை தம் முதுகு மேல ஏற சொல்லி வானத்துல ஒரு ஜாலியா ரைடு கூட்டிட்டு போனுச்சான். இந்த

0: இதே மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் பிறருக்கு செய்யும் சிறிய உதவியும் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதே. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கக்கா.
1: உங்க பேர் என்ன?
2: கே தீபிகா.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: தென்னகுடியில இருந்து வரேன்.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: சிறு குறிப்பு சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களா?
2: காட்டிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் தமிழ்நாட்டின் முதல் இடத்தில் உள்ளது. ஆறாம் வாய்மொழியில் மற்றும் குடிமங்கலம் போன்ற இடத்தில் உள்ளது. கற்றாழையிலிருந்து அமர்ந்து கொள்ளன உங்களுக்கு தெரியுமா? ஈசல் எனப்படும் மீன்கள் மின்வளரை உற்பத்தி செய்த தங்களை பாது கொள்ள இந்த ஆற்றலை பயன்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா? காட்டிலேயே அல்லாத்தி அழைக்கப்படுகின்ற முடிந்த ஒரு அவை ஆற்றியில் அவை ஆற்றில் உங்களுக்கு தெரியுமா? ஒளி ஒளி ஆற்றில் வேதியே ஆற்றில்கள் மருந்துகின்றன உங்களுக்கு தெரியுமா? நன்றி, வணக்கம்.
1: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்பா.
1: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: தப்பு செய்வோம் திருத்தி நல்ல வழியில நடத்துவேன்.
1: சூப்பரா சொன்னீங்களே. சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பம்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூக்கா.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கரலில் வழங்கிய பசந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலே நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7 மணி.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
8: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
9: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
10: மாதிரி இருக்கு.
9: அட, நீங்க வேற மாமி, நாங்க வெளிநாடு போயிட்டு வந்தாலும் வந்தோம், வெளியில தலை காட்ட முடியல. அதனாலதான் உங்களை பார்த்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலாம்னு வந்த மாமி.
10: ஐயோ, நீங்க வெளிநாடு போறதுக்குதான் நான் கட்டுக்கட்டா பணம் கொடுத்தனே, அது இல்லாம நீங்க வெளியில வேற பணம் வாங்கிருந்தீங்களா?
9: ஐயோ மாமி, புரியாம பேசுறீங்க. எங்களை நம்பி யாரு மாமி கடன் கொடுப்பா? இந்த கதையே வேற மாமி.
11: ஏங்கா, நம்ம வீட்டு மாப்பிள்ள அடிக்கடி கதை சொல்வாரோ?
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதானே சித்தி வந்திருக்கீங்க. போக போக பாருங்க, எல்லாம் புரியும்.
11: ஆமா அமிர்தவல்லி, கதை மட்டுமா விடுவாரு, கட்டுக்கட்டா பணத்தை எல்லாம் கரப்பாரு.
10: கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருங்க. ஏன் மாப்பிள்ள, நீங்க தான் கடன் வாங்கலங்கறீங்க, அப்ப எதுக்கு பணம் கேக்குறீங்க?
9: அத சொல்லதான் வந்த மாமி, அதுக்குள்ள தலைக்கு தலை நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.

0: அதாவது பணம் எதுக்குன்னா, நாங்க வெளிநாடு போயிட்டு வந்தோம்ல மாமி, அதனால எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் வட்டம்லாம் அப்படியே தேனி மாதிரி மொச்சு புடுங்குறாங்க மாமி. அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்யறதுன்னு நானும் மாடசாமி சேர்ந்து பேசி முடிவெடுத்துட்டோம் மாமி.
1: முதல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மாப்பிள, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாங்கி கொடுக்கறத பத்தி பேசலாம்.
0: என்ன மாமி, இப்படி சொல்லிட்டீங்க. இந்த மாப்பிள்ள மன்னார் சாமியோட கௌரவம் என்ன வருது, இந்த மாடசாமியோட கௌரவம் என்ன வருது மாமி, அதுக்காக தான் எல்லாருக்கும் நாங்க பொருள் வாங்கி தரதான் முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு போய் நீங்க பணம் கொடுக்காம இருப்பீங்களா மாமி? ஏன்னா இது உங்க கௌரவ பிரச்சனை இல்லையா? ஏன்னா இது உங்க கௌரவ பிரச்சனை.
2: மாமா, நீங்க வெளிநாடு போயிட்டு வந்ததே வேஸ்ட். இதுல இப்படி எல்லாமா பணத்தை வரைய மரணும்?
0: என்ன அம்சம் இப்படி பேசிட்ட? நாம யாரு? நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன? குறிப்பா நம்ம மாமியோட கௌரவம் என்ன? இதெல்லாம் காப்பாத்தணும்னா சில தொகைகளை செலவு பண்ணிதான் ஆகணும் சொல்லி.
1: ஓ, இங்க இப்படி எல்லாம் நடக்குதா? அதான் அக்கா அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் முன்னேறாம இருக்காங்க.
0: ஐயோ, குட்டி மாமி பேசுறத பார்த்தா பெரிய மாமியும் சின்ன மாமியும் மாத்தி விட்டுவாங்க போல இருக்க. இது சரிப்பட்ட வராது. ஒண்ணு, இவங்களை இங்க இருந்து ஏடு கலப்பணும், இல்ல அவங்கள நாம மாத்தணும். சரி, ஏதாவது ஒரு முடிவு கூறுவோம். எல்லாத்துக்கும் கொஞ்ச நாளைக்கு ஓடட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். ஆனாலும் இவங்க என்ன என்ன வெள்ள மாதிரி பாத்துட்டு இருக்காங்க? மாடசாமி என்னடானா நல்ல புள்ள மாதிரி ஒதுங்கி இருந்துட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிறான். சரி சரி, இவனையும் இழுத்து விட்டுற வேண்டியதான். என்ன மாடசாமி, நீ பாட்டுக்கு வாயிலா பூச்சி மாதிரி ஓரமா உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிற, உனக்கும் சேர்த்துதானே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
3: என்ன மச்சா பண்றது? தங்கச்சி சொன்ன மாதிரி நாம வெளிநாடு போயிட்டு வந்ததே தண்டம். இதுக்கு மேல அம்மாவுக்கு தண்ட செலவு வைக்கணுமான்னு யோசனையில இருக்கேன்.
0: என்னமா சாமி, நீ திடீர்னு இப்படி கால வர்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாக்கு கொடுத்துருந்தோம், அதுக்கேற்ப நடக்க வேண்டாமா? இதெல்லாம் சரிப்பட்ட வராது. அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
4: மாப்பிள்ள, நீங்க கேட்டா என்ன, மாடசாமி கேட்டா என்ன, யாரு கேட்டாலும் என் கையில 10 பைசா இல்ல.
0: மாமி, உங்க கையில 10 பைசா இல்லங்கிறது எனக்கும் தெரியும், மாடசாமிக்கும் தெரியும். ஆனா பொட்டியில இருக்க அதுவும் பைசா இல்ல, பணமா இருக்க மாமி.
4: அந்த பணத்தையும் பாத்துட்டீங்களா? அத எப்ப மாப்பிள்ள பாத்தீங்க?
0: அப்ப பொட்டியில பணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன?
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: ஏன் பிரியமா, நேத்தி பெரியப்பா அனுப்பின பணத்தை பொட்டியில வச்சீங்களே, அதையே இப்ப போய் மாமாட்ட சொன்னீங்க?
0: ஓ, பெரிய மாமா நேத்தி பணம் அனுப்ப அத மாமி பத்திரமா பொட்டியில வச்சிருக்காங்களா? நான் ஏதோ குத்து மதிப்பா சொன்னேன் மாமி கிட்ட இருந்து உண்மை வந்துட்டு. மாமி மாமி, இந்த நிலம் மட்டும் கொடுங்க மாமி, அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி சம்பாரிச்சாந்து அதை விட தாண்டி பணம் தர. மாமி,
4: மாப்பிள்ள, இது மாதிரி நீங்க 1000 வாட்டி சொல்லிருக்கீங்க, என்கிட்ட இருந்து பணம் வாங்கிருக்கீங்களே தவிர திரும்ப கொண்டாந்து பணம் கொடுத்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி உங்க செலவுக்குன்னு கேட்டீங்க கொடுத்தேன், ஆனா இப்ப ஊதாரித்தனமா ஊருக்கு செலவு பண்ண கேக்குறீங்க, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். வரட்டு கௌரவத்துக்காக செய்யணும்னு நினைச்சா நீங்க உழைச்சு சம்பாதிச்சு கொண்ட கொடுங்க மாப்பிள்ள.
0: நல்ல ஐடியா கொடுத்துருங்க மாமி. சரி, நான் உழைச்சு சம்பாரிச்சு அதுல வர்ற லாபத்துல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கறேன். ஆனா இந்த உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் முதலீடு வேணும் மாமி, அதை கொடுங்க. அப்புறம் பாருங்க அதுல வர்ற லாபத்தை வச்சு நான் எப்படி எல்லாம் செய்யறேன் பாருங்க.
4: அப்படியா மாப்பிள்ள, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு முதலீடு கேக்குறீங்க? சரி தர.
1: அக்கா, இது என்ன அநியாயம்? மாப்பிள்ள ஆரம்பத்துல கேட்டப்பே குடுத்துருக்கலாமே. அவர் சுத்தி வளைச்சு மூக்க தொடர மாதிரி காரியத்தை சாதிக்க பாக்குறாரு, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே.
7: ஆமா அமிர்தவல்லி, இது வரைக்கும் நாங்க இப்படி எல்லாம் சிந்திச்சதே கிடையாது. மாப்பிள்ளைய சமாளிக்க நீ தான் சரியான ஆளு, வந்த வரைக்கும் சந்தோஷம்.
2: இப்படிதான் சித்தி இங்க எப்போதும் நடக்குது. நான் ஏதாவது சொன்னா நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி என் வாய் அடைச்சிருவாரு மாமா.
0: அம்சவல்லி, உங்க சித்தி வந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? இரு இரு, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போடும், பாத்துக்கறேன்.
2: மாமா, இதுல யார் யானை யார் பூனை?
0: அதான் சொன்னேன், போக போக தெரியும், பொறுத்து இருந்து பாரு, அப்புறம் தெரியும். ஏ மாடசாமி, நீ என்ன தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கற, எனக்கு சப்போர்ட்டா வரணும் இல்ல?
3: என்ன மச்சாம் பண்றது, கட்டம் சரியில்லைங்கறப்ப காயனை ஊத்தாம கம்முன்னு போயிருது நல்லது தானே.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: ஏமாப்ள இங்க நடக்கறதெல்லாம் பார்த்தா இப்படிதான் காசு சுட்டிட்டு போவீங்களோ?
2: மாமி மாமி கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருங்களேன். வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க போல இருக்க. இந்த குடும்பம் எப்படி அமைதியா போயிட்டு இருக்கு தெரியுமா? வந்தீங்க ரெண்டே நாள்ல 1002 குழப்பம்.
1: என்னது என்னால குழப்பமா அக்கா? இதெல்லாம் சரி வராது, நான் உடனே ஊரு கிளம்புறேன்.
3: அமிர்தவல்லி கொஞ்சம் பொறுமையாரு, மாப்பிள்ள இப்படிதான் கோபத்துல பேசுவாரு, ஆனா குணத்துல தங்கமான ஒரு.
2: மாமி நீங்க இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். இவங்க யாரு என்ன கேக்குறதுக்கு?
1: என்னது நான் யாரா? எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு தெரியுமில?
2: என்னது உங்களுக்கு மட்டும்தான் உரிமையா? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை உண்டா இல்லையாங்கறத நீங்க பேசி முடிவு பண்ணிடணும். பெரிய மாமி எனக்கு இந்த வீட்டுல உரிமை உண்டா இல்லையா?
4: மச்சா மச்சா கொஞ்சம் பொறுமையா இருங்க மச்சா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம்.
2: என்ன பேசி தீர்த்துக்கலாம்?

0: ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க போல இருக்க. இந்த குடும்பம் எப்படி அமைதியா போயிட்டு இருக்கு தெரியுமா? வந்தீங்க ரெண்டே நாள்ல 1002 குழப்பம்.
1: என்னது என்னால குழப்பமா அக்கா? இதெல்லாம் சரி வராது, நான் உடனே ஊரு கிளம்புறேன்.
2: அமிர்தவல்லி கொஞ்சம் பொறுமையாரு, மாப்பிள்ள இப்படிதான் கோபத்துல பேசுவாரு, ஆனா குணத்துல தங்கமானவரு.
0: மாமி நீங்க இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். இவங்க யாரு என்ன கேக்குறதுக்கு?
1: என்னது நான் யாரா? எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு தெரியுமில.
0: என்னது உங்களுக்கு மட்டும்தான் உரிமையா? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை உண்டா இல்லையாங்கறத நீங்க பேசி முடிவு பண்ணிடணும். பெரிய மாமி எனக்கு இந்த வீட்டுல உரிமை உண்டா இல்லையா?
3: மச்சா மச்சா கொஞ்சம் பொறுமையா இருங்க மச்சான், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம்.
0: என்ன பேசி தீர்த்துக்கலாம்? இப்ப நாங்க பேசிக்கிட்டு தானே இருக்கோம், இந்த பேச்சுக்கு ஒரு தீர்வு காணுங்க.
1: மாப்பிள இதுவரைக்கும் நீங்க கோபப்பட்டு பார்த்ததே இல்லையே, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள.
0: ஆமா மாமி நீங்களும் தான் இத்தனை வருஷமா இருக்கீங்க. பெரிய மாமி இருக்கிறாங்க, அம்சவல்லி இருக்குது, மாடசாமி இருக்கிறாங்க, இது வரைக்கும் என்ன இப்படி பேசிருக்காங்களா? இந்த குட்டி மாமி வந்ததுல இருந்து என்ன ஏடு கலப்புறதுலயே குறியா இருக்கிறாங்க. நான் விட்டுட்டு தேட போறது இல்ல, நானாச்சு அவங்களாச்சு, நீ பாத்துறது.
1: என்ன மாப்பிள நான் உங்களை ஏடு கலப்புறதே குறியா இருக்கேன்? வேணா சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்புறேன்.
0: சரி கிளம்புங்க, அது உங்க இஷ்டம், அதுக்கே நான் சொல்லணும்.
1: என்னக்கா நீயும் பாத்துட்டே இருக்க, நான் ஊரு கிளம்பவா?
2: அமிர்தவல்லி கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பொறு. மாப்பிள உங்களுக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும், நான் தரேன், பேசாம இருங்க.
0: அப்படி வாங்க வழிக்கு, பணத்தை கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன், இதுக்கே உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கணும்.
1: அப்ப நீங்க எங்கிட்ட பேச மாட்டீங்களோ, நான் உங்களுக்கு மாமி இல்லையா?
3: சித்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க வாய கலரி அவர் என்ன நினைச்சாரோ அதை சாதிச்சிட்டாரு, நீங்களும் அது புரியாம அவரோட சரிக்கு சரியா பேசிட்டு இருக்கீங்க.
1: என்ன சரிக்கு சரியா பேசிட்டு இருக்கேன், நான் யாரு, நான் யாருங்கிறேன்?
4: நீங்க அமிர்தவல்லி சித்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படிதான் மாமா எப்போதும் குட்டைய குழப்பி பெரிய மாட்டேந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்கப்படாது.
2: நாங்க மாப்பிள பணம் எடுத்துட்டு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க.
0: மாமி இருந்தாலும் இந்த பணத்தை எனக்கு வாங்கறதுக்கு மனசே இல்ல மாமி.
2: ஏன் மாப்பிள என்னாச்சு?
0: இந்த குட்டி மாமி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இந்த பணத்தை தொடறதுக்கு எனக்கு மனசு இல்ல.
3: அப்படியா மச்சான்? அப்படின்னா அம்மா அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் பெட்டியில வச்சிருங்க.
0: இருங்க இருங்க மாமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, குட்டி மாமி ஏதோ கோபத்துல பேசிட்டாங்க, நானும் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், நாங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிறோம், நீங்க இந்த பணத்தை கொடுங்க. ஆனாலும் இந்த பணத்தை நீங்க மல்லு கட்டி கொடுக்கறதாலதான் வாங்கிட்டு போறேன், வாங்கிட்டு போய் தொழில் பண்ணி அந்த லாபத்தை வச்சு என் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு மீதி பணமும் உங்களை கொண்டாதரேன் மாமி.
1: நல்ல மாப்பிள்ள நல்ல மாமியார், குடும்பம் விளங்கிடும்.
4: இருந்தாலும் சித்தி இனிமே மாமா வீடு மாதிரி பேசாதீங்க.
1: ஆமா அமிர்தவல்லி, இனிமே இப்படி எல்லாம் மாப்பிள்ளைய பேசாத.
0: சரி சரி விடுங்க விடுங்க, ஆளுக்காளு குட்டி மாமிய எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு என்ன பேசுறதுக்கு உரிமை உண்டு தானே, ஏன்னா அவங்களும் என் குட்டி மாமி, நான் அவங்க மாப்பிள, ஏதோ உரிமையில பேசிட்டாங்க. அவங்க எப்படி என்ன உரிமையில பேசினாங்களோ அதே மாதிரி தேவைப்பட்ட அவங்க கழுத்துல கையில கிடக்குற நகை நட்டை கேட்டு வாங்கிக்குவேன், அப்புறம் கொடுத்துக்குவேன், இதெல்லாம் சகஜமா நடக்க போகுது. இதுக்கு போய் ஏன் அவங்கள இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: என்னது அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டயே வந்துட்டீங்களா? நான் என்ன ஆரவழி அக்கா நினைச்சீங்களா? என்கிட்ட இந்த 10 பைசா கூட வாங்க முடியாது.
3: சித்தி இதே மாதிரிதான் எங்க அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்தா அமுதவல்லி சித்தியும் சொன்னாங்க, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, போக போக பாப்போம்.
0: நாங்க வெளிநாடு போயிட்டு வந்தாலும் வந்தோம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொருள் கேட்க கௌரவமா ஏதாவது வாங்கி கொடுப்பேன்னு மாமிகிட்ட காசு கேட்கப்போ குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் வந்து போச்சு. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் குட்டி மாமி தான், இவங்களை எப்படி ஏடு கலப்புறது?
3: என்ன மச்சான் ஏதோ பெருசா யோசனை பண்ற மாதிரி தெரியுது.
0: ஒண்ணு இல்ல மாரசாமி, பெரிய மாமியும் அவங்க கையில இருந்த பணத்தை எல்லாம் என் பிசினஸ்க்காக கொடுத்துட்டாங்க, சின்ன மாமி கையிலயும் ஒண்ணு இருக்கிறதா தெரியல, ஒன்னோட தான் ஒண்ணு இல்லங்கறது எனக்கு தெரியுமே, அதனால உங்ககிட்டயும் கேட்க முடியாது. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி குட்டி மாமிகிட்ட தான் கொஞ்சம் கையில காசு நகை நட்டு இருக்குது, அத அவங்கள்ட்ட எப்படி சமாதானமா கேக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: மாப்பிள இந்த சமாதானம்லாம் என்கிட்ட வேணாம், இன்னைக்கே நான் ஊரு கிளம்புறேன்.
0: ஐயோ என்ன மாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இது யாரு வீடு? நம்ம வீடு, நீங்க எப்பொழுதும் இங்க இருங்க, யாரும் உங்களை ஒண்ணும் கேட்க மாட்டாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள மன்னார்சாமி ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்,
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்,
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி,
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா,
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்,
6: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, தொடர்வது மாநில செய்திகள்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா ஷர்மா, ரேணு பல்லா,

0: ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல்ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது

0: குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும், மகளிர் 54 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம் கைராசி.
8: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
11: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
12: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
13: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
16: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: சைபால்
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
18: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
19: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர்.

0: ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: தரமான தார்ப்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அமைதியான மனிதர், எப்பவும் ரொம்ப மெதுவாக தான் நடப்பார். பஞ்சில் காலை வச்சு நடக்கிறது மாதிரி அவ்வளவு பக்குவமாக நடப்பார். எப்பவும் சிரித்த முகம். அப்பேற்பட்ட மனிதர் ஒரு நாள் தலை தெறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தார். வெளிரி போன முகம். விஷயம் என்னன்னா, ஒரு வெறி நாய் அவரை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. வெறி நாய்னா அவ்வளவு பயம், எல்லாருக்குமே பயம்தானே. வெறி பிடிச்ச நாய் கடிச்சுட்டுதுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தப்பிச்சுடலாம். இப்படி தலை தெறிக்க ஓடுறதும் ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை தான். இருந்தாலும் கடிச்சுட்டுதுன்னு வைங்க, கடித்தது வெறி நாயா இல்லையா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறது தான் நல்லது. வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் 10 நாளைக்கு மேலே அது உயிரோடு இருக்காது. அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் டாக்டரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். முன்னாடிலாம் வயத்தில் வந்து தொப்புளை சுற்றி 14 ஊசி போட்டுக்கணும். இப்போலாம் வெறும் 6 ஊசி போட்டால் போதும், அதுவும் தோள்பட்டையில் போட்டுக்கிட்டால் கூட போதும். அதை விட சுலபமான மருந்து கூட வந்தாச்சு. நாய், பூனை, மாடு, குதிரை, ஆடு இது எல்லாத்துக்குமே வெறி பிடிக்கும். ஒரு வெறி பிடிச்ச பிராணி கடிச்சுட்டுது அல்லது நகத்தால் கீறி விட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன தெரியுமா? காயத்தை கழுவணும், நிறைய தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் ஏதாவது கிருமி நாசினி அல்லது ஸ்பிரிட்டு தடவணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காயத்துக்கு கட்டுப்படக்கூடாது, அதை திறந்தே வச்சுருக்கணும். உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். வெறி நோய்ங்கிறது விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிற நோய். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் வந்து இந்த நோயை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தான். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நோய்கிட்டேருந்து தப்பிக்கிற வழி அவனுக்கு தெரிஞ்சுது. உலக வரலாற்றிலேயே அது ஒரு பெரிய திருப்பு முனை. பிரான்ஸ் நாட்டில் வேதியியல் வல்லுநர் ஒருத்தர் இருந்தார், லூயி பாஸ்டர். இவர் 1880 வெறி நோய் ஆராய்ச்சி ஆரம்பித்தார். 1885 ஒரு தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சார். ஜோசப் மெய்ஸ்டர் அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு தான் முதல் தடவையாக தான் கண்டுபிடிச்ச தடுப்பூசியை போட்டு பார்த்தார். வெறி நோயிலிருந்து அந்த பையனை காப்பாற்றிவிட்டார். அவரை கௌரவிக்கிற வகையில் அன்னையிலேருந்து வெறி நோய் தடுப்பூசிக்கு பாஸ்டர் வெறி நோய் தடுப்பூசி அப்படின்னு பேர். பல பாஸ்டர் நிறுவனங்கள் உலகம் பூரா உருவாச்சு, 100th anniversary கொண்டாடினாங்க. முதல் உலகப்போர் சமயத்தில் நாசி கூட்டத்தார் பாஸ்டர் நிறுவனத்தை இடித்து தரமட்டமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்கே வாயில் காப்பாளனாக இருந்த ஒரு வீரன் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிவிட்டான். அந்த வீரன் யார் தெரியுமா? அவன்தான் முதல்ல வெறி நோயிலிருந்து லூயி பாஸ்டரால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் ஜோசப் மெய்ஸ்டர். மருந்து கண்டுபிடிச்சி 100 ஆண்டுகளை தாண்டிச்சு. இப்போது நவீனமான மருந்துகள்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் இன்னமும் கவனக்குறைவால் உயிரிழக்கிறவங்க அதிகம். ஒருத்தன் ஓடி வந்தான், என்னை ஒரு வெறி நாய் கடிச்சுட்டுது அப்படின்னா, சரி அப்படின்னா அந்த நாயை கவனிக்கணும், உன்னை கடித்த நாய் எதுன்னு உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் டாக்டர். முடியும்னா எப்படின்னு கேட்டார். அந்த நாய் என்னை கடிக்கிறதுக்கு முன்னாடி முனிஞ்சாக்குறதே அதோட காதை நான் கடிச்சுட்டேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறான்.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணையசியுடன் வழங்கி ஒரு காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
0: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சி மேலும் உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்ப்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கும் போதுதான் உங்களின் உண்மையான வலிமையே உங்களுக்கு தெரிய வரும். எனவே தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழியோடு இந்த இளம் காலை பொழுதில் நாம் கேட்க இருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: வந்தாச்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காலை காம்போவோடு.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பு: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சாலயா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடம் 1 மட்டும் நிரப்புவதற்கு மாதம் 27,804 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள் பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை ஆகியவற்றில் முதுகலை பட்டம் அல்லது அறிவித்த படிப்புகளில் இளங்கலை பட்டத்துடன் திட்ட உருவாக்கம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சியில் செயல்பாடுகள், கண்காணிப்பு, மேற்பார்வை ஆகியவற்றில் 2 வருட பணி அனுபவத்துடன் கணினி அறிவு பெற்ற 42 வயதிற்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை www.nagapattinam.tn.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையன் 209, 2 தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம், 611-0003 என்ற முகவரிக்கு 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:45 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 043652530018 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். காலை காம்பவோடு

0: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: புதுச்சேரி அரசு காரைக்கால் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரைக்கால் மாவட்டத்தைச் சார்ந்த மீனவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் கீழ் கொச்சி, விசாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் அமைந்துள்ள மத்திய அரசு நிறுவனமான மீன் வளம் மற்றும் கடல்சால் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் அறிவிக்கப்படவுள்ள பிரிவுகளில் நடப்பு கல்வியாண்டில் சேர தேர்வு செய்து அனுப்புவதற்கு இவ்வலுவலகத்தால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பாடத்திட்டத்தின் பெயர் மீன்பிடிக்கலன் மாலுமி பயிற்சி மற்றும் கடல்சார் பொறுத்துனர் பயிற்சி. பயிற்சி காலங்கள் 2 ஆண்டுகள். தேவையான பொது தகுதிகள், பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் புதுவை மாநிலத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். 10ஆம் வகுப்பில் அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சியுடன் கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் முறையே 40 விழுக்காடு மதிப்பெண் பெற்றவராக இருத்தல் வேண்டும். எதிர்வரும் 1/8/2026 அன்று 15 முதல் 20 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். அதாவது 2/8/2006 முதல் 1/8/2011க்குள் பிறந்தவர் மட்டுமே தகுதியானவர். மீன்பிடி படகில் அளிக்கப்படும் கடின செயல்முறை பயிற்சிக்கு தகுந்த உடற்தகுதியினை பெற்றிருத்தல்.

0: வேண்டும். மீன்பிடி கால மாலுமி பயிற்சியில் சேர விரும்புவோர் டிஜி ஷிப்பிங் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் நடத்தும் கண் பார்வை பரிசோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். பயிற்சிக்கு தேர்வு பெற புதுச்சேரி மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வானது ஆங்கிலம், கணிதம் மற்றும் பொது அறிவியல், மீன்வளம் சம்பந்தமான பாடங்கள் கொண்டதாக இருக்கும். நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர். பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை மாதம் 1500 வழங்கப்படும். பயிற்சியில் சேரும்பொழுது 20,000 ரூபாய் பொறுப்பு உறுதி பத்திரம் அளிக்க வேண்டும். மேலும் மீன் வளம் மற்றும் கடல்சால் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி வளாகத்தில் தங்கும் வசதி அளிக்கப்படும். இப்பயிற்சிக்கு உரிய அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் 15/7/2026 முதல் அனைத்து அலுவலக வேலை நாட்களில் இவ் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/7/2026 மாலை 5 மணிக்குள் இவ்வலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பவோடு. என்னடி

சேவை செய்திகள். காரைக்கால் பிள்ளை திருவாசல் புனித சந்தனமாதா ஆலய திருவிழாவில் இன்று நன்றி திருப்பலி கொடியிறக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வாழ்மங்கலம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று பகல் 11 மணிக்கு வரிசை எடுத்தல், மாலை 6 மணிக்கு தீமிதி திருவிழா, இரவு 8 மணிக்கு அம்பாள் திருவீதி உலா. சேவை செய்திகள் கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், வந்தாச்சி வந்தாச்சி வளையல் மற்றும் செயின் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். மிடாஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தான், அவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மிடாஸ் அப்படிங்கிற அந்த அரசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேராசை உள்ளவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய தங்கம் அவர்கிட்ட வந்து கொட்டி கிடக்குது, ஏராளமா வச்சிருக்காரு தங்கம். அவருடைய அரண்மனையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தங்கம் தான் ஜொலிக்கும். தங்கம்னா அப்படி ஒரு வந்து ஒரு கிரேஸ். இவருக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாரு ஒருத்தர். புதியவர் ஒருத்தர் வந்து அவர் பாக்குறாரு. அந்த மிடாஸ் அந்த அரசர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, எனக்கு ஆசையா என்னன்னா, நான் பாக்குறதுலாம் தங்கமாகணும், நான் தொடரெல்லாம் தங்கமாகணும். எனக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சதுன்னா நான் வாழ்க்கையில பெரிய லெவல்ல நான் வந்து சாதிச்சிடுவேன், எனக்கு வந்து அதுதான் பெரிய ஆசை அப்படின்றாரு. அந்த புதியவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, வந்தவர் யாருன்னு தெரியாது. மிடாஸுக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு வரம் கொடுக்கறாரு. என்ன வரம் கொடுக்கறாருன்னா, நீ எதெல்லாம் தொடறியோ அதெல்லாம் தங்கமா மாறிடும் அப்படின்னு. அவருக்கு சந்தோஷம் தாங்கல, ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி போய் இந்த டேபிளை தொட்டு பாக்குறாரு, அது தங்கமா மாறிடுது. அங்க இருக்கிற சேர் தொட்டு பாக்குறாரு, தங்கமா மாறிடுது. எல்லாமே இப்படி தங்கமா மாற மாற மாற அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டே இருக்காரு. சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, அவருக்கு சாப்பாடு போட்டுக்கணும் கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு எடுத்து போய் தொடுறாரு, பார்த்தா அந்த சாப்பாடு எல்லாமே தங்கமா மாறிடுச்சு. ஐயோ, என்ன தங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் குழந்தை அங்கேருந்து ஓடி வரா, ஓடி வந்தோன்னா ஆசையா அவருடைய பொண்ணு அப்படி கட்டி பிடிச்சி தூக்குறாரு. அப்படியே தங்க சிலையா அந்த பொண்ணு நிக்கிறா. அவருக்கு அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டுது. இவருக்கு என்ன பண்றதே தெரியல, பசி தாங்கல, கண்ணுல தண்ணி கொட்டுது. எப்படியாவது இந்த புதியவர் வரம் கொடுத்தவர்கிட்ட போய் நான் ரொம்ப பேராசப்பட்டுட்டேன், இது மாரி நான் ஆசைப்பட்டிருக்க கூடாது, தயவு செஞ்சு இந்த வரத்தை என்கிட்ட வந்து நீங்க திரும்பி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. அவரை பார்த்தோன்னே எல்லாம் ஓடுறாங்க. ஏன்னா மிடாஸ் வந்து ஒரு அரசரா இருந்தா கூட இப்படி ஒரு பேராசை பிடிச்சலா இருந்திருக்காரு பாரு, குழந்தைய கூட தங்க சிலையாக்கிட்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறது அவர் காதல விழுது. ஆனா பசி, ஒண்ணுமே பண்ண முடியல, சாப்பிட முடியல. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த புதியவர் திரும்பி வராரு. வந்தோடனே உனக்கு கொடுத்த வரத்தை வச்சு எல்லாத்தையுமே ரொம்ப நீ சரியா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சிறான், இந்த மாரி நான் வந்து ஒரு பேராசை பிடிச்ச ஒரு அரசனா இருந்திருக்கேன், என் பொண்ணு வந்து ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிக்கும் பொழுது அவர் தங்க சரியா நிக்கிறா, எனக்கு என்

0: வேணும், எனக்கு தங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எனக்கு திருப்பி கொடுங்க, எனக்கு இந்த வரத்தை திருப்பி வாங்கிக்கன்னு சொன்னோன்னு, அந்த புதியவர் வந்து திரும்பி என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு புத்திமதி சொல்லி இந்த வரத்தை திரும்பி வாங்கிக்கிறாரு. திரும்பி அவரு எல்லாமே வந்து தங்கத்திலிருந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு கதை. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஆசையா ஓடிட்டே இருப்பாங்க, இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு, ஆனா எதையுமே அவங்களால அனுபவிக்க முடியாது. ஒரு கவிதையில, குளிர்காய சுள்ளி பொறுக்க சென்றவனே, நீ ஒருபோதும் குளிர்காய்ந்ததே இல்லை, சுள்ளி பொறுக்குவதிலே உன் காலம் கழிந்து விட்டது அப்படின்ட்டு. இப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஏதோ ஒண்ணுக்காக நம்ம தேடி தேடி ஓடி நம்ம வந்து எதையுமே அனுபவிக்காம நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது. ஸோ அதனால வந்து பேராசை அப்படிங்கறத விட்டுட்டு ஆசைப்படுங்க, எது தேவையோ அதை ஆசைப்படுங்க. அந்த ஆசையை நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு எல்லா வாய்ப்புமே வந்து நிற்கும். அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி நடக்கணும், இதே மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேராசையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட எண்டு ரிசல்ட் வந்து இந்த மிடாசு அரசருக்கு வந்த மாதிரி தான் நமக்கு வரும். அதனால பேராசைப்படுறதை விட்டுருங்க, ஆசைப்படுங்க. அந்த ஆசை வந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆசையா இருக்கட்டும். அப்படியாப்பட்ட ஆசையை நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து ஒரு நல்ல மனிதராக மத்தவங்க மத்தியில நீங்க வளம் வருவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் தொல்லி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை இன்னைக்கு துளி வரும்பாடு நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கெட்டு போகாத இயற்கை உணவு எது? இவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த இயற்கை உணவு மட்டும் கெட்டே போகாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன உணவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச

அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் பேர் ஊரோட அதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் நீங்கள் கேட்கலாம். அது கேட்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2998 0 மற்றும் 2999 5 8 0 அலைபேசி எண் 9566 4 2 7 2 3 1. கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சுல் அமது.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ்.

0: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களை தொழில்வரும் பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க முதல் நேயர் வந்திருக்காங்க. யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: குட்டாலம், சங்கீதா பேசுறாங்க.
2: சொல்லுங்க சங்கீதா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: அமரன்ல இருந்து மின்னலை போடுங்க.
2: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும்

0: பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்பால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா.

0: போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: அபிப்பெரிச்சை நேரம் 8:20. அபிப்பெரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பெரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பெரிச்சை. தெளிவான பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: சிவிலியா மாவட்டம் நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கேன். என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
10: எனக்கு லவ்வர் சாங் பார்க்கலாம் மேடம். ஜில்லா சிரிக்கு. நன்றி மேடம்.
2: உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கிங் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிய செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள்
1: வந்தாச்சு. உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேரம் 8:25 ஆகுது. துளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
3: அரை மணி
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பொக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். வைக்கிங் பனியன் சன்ரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: நேர்களே, இன்னைக்கு தொழில்வரும்பாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கெட்டுப்போகாத இயற்கை உணவு எது அப்படிங்கிறது தான். அதாவது எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெட்டுப்போகாமல் இருக்கிறது தேன் மட்டும்தான். அதாவது சரியான நல்ல டைட்டாக மூடி ஈரப்பதம் இல்லாமல் வச்சோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட கெட்டுப்போகாமல் இருக்குமா? எகிப்திய பிரமிடுகள் இருக்கு இல்லையா, அதில் கண்டெடுக்கப்பட்ட தேன்கூடு கூட அது வந்து சாப்பிடக்கூடிய அளவில் அந்த தேன் இருந்ததாக ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ ஆண்டு ஆனாலும் கெட்டுப்போகாத உணவு அப்படின்னா அது வந்து தேன் தான். இதற்கான சரியான விடை நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கடலூர் துறைமுகம் சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், அள்ளிநகரம் மகாதேவன், பெரம்பலூர்லேருந்து ராஜேந்திரன் மணக்குடி, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை, பாரி வள்ளல், ஆக்கூர் ரவிச்சந்திரன், விஜய் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலவாஞ்சூர் சம்சுதீன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், ரவிச்சந்திரன் அவங்க மயிலாடுதுறையிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அடுத்து பண்ணைபுரம் மணிகண்டன், அடுத்து யாருன்னா சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆக்கூர்லேருந்து செல்ல ராஜா, இந்த மாதிரி தான் அழகாக ஆன்சர் சொல்லணும். அதாவது ஆன்சர் என்ன, தேன், ஆக்கூர், செல்ல ராஜா, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நமக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அழகாக நீங்களும் அனுப்புனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி அவங்களும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டார வடையிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கதிராமங்கலம் கணேசன், தங்கவேலு, கனகசுந்தரி, பாஸ்கர் திருப்போண்டியிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர்லேருந்து ஜெகபர் சாதிக், திருவாலபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. மதுரை கோஷன் முகசுந்தரம், சுரேஷ் ராஜேந்திரன் கனரப்பாளையத்திலிருந்து சரியான விடை. அடுத்து குபேர் அவங்க வந்து பூவத்திலிருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுறையிலிருந்து, அடுத்து நாகப்பட்டினம்லேருந்து ரஜினி கண்ணன் அவங்களும் தேன் தான் வந்து ரொம்ப ஆண்டுகள் ஆனாலும் கெட்டுப்போகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து ஜோதி சதீஷ் அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பிரதாமராபுரம் கவீரசன், பிரியா, யோகநாயகி, அனல்யா சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன், அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து, குத்தாலம் சங்கீதா அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி

0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமா டீசல்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரமேட்டு மணி 40 நிமிடமாக கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், அலம்பா ராமன்.
5: சொல்லுங்க ராமன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: அண்ணாத்தே திரைப்படத்தில் சார சார காற்று.
5: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். தலைவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்,
5: சொல்லுங்க யார் பேசுறீங்க?
6: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவடி வடக்கு செல்வ பாரதி.
5: சொல்லுங்க செல்வ பாரதி, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
6: நீலர் படத்துல இருந்து ஹவாலா பாடல் மேடம்.
5: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நேயர்களுக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 8:52 ஆகப்போது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம் எதிர்த்துளை வரும் பாட்டு நிகழ்ச்சியில். நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: என்ன
10: பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
11: ராயன் படத்துல அரங்காத அசுரன் தான்.
10: சரி, உங்களுக்காக பாடல் வரும். நன்றி. பாடலை கேட்பதற்கு முன் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டுப்போகாத இயற்கை உணவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சரியான விடை தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேயருமே சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் அதற்கான சரியான விடை சொல்லியிருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஞ்சக்கண்ணிலேருந்து மோகனசுந்தரம், கலாவதி ராஜமோகன் அவங்க இரவாஞ்சேரியிலேருந்து, வினோத்குமார் திருமலை ராயன் பட்டினத்துலேருந்து, அடுத்து அமிர்தானந்தன் சிவகுமார் அவங்க எங்கேருந்து அப்படின்னு போடலை, ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்துலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க தர்மபுரியிலேருந்து, நந்தினி சுரேஷ், ஸ்ரேயா, ஹரீஷ், வனஜா திருபுவனத்துலேருந்து, காரைக்கால் தலத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேல் சரியான விடை சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டத்திலேருந்து திரும்ப ஜான்சி கவியரசி அவங்களும் சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, தானிக்கோட்டகத்திலிருந்து ரவிக்குமரன், குவைத்திலிருந்து திருச்சிரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க, கோமல் சரவணன், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் சொல்லியிருக்காங்க, பேரலத்துலேருந்து சந்தோஷ்குமார் சொல்லியிருக்காங்க, அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடை சொல்லியிருக்காங்க, கைலாசபுரத்துலேருந்து ரவி, மலியம் ரவி, காட்டு மன்னார்கோவில் மடப்புரம் தோப்பு திருவேல் முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க, மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், செந்தில்கண்ணன் பேரலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, வழுவூர் பண்டாரவடை பிரியங்கா அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து குருசாமி வெற்றிவேல் அவங்க சொல்லியிருக்காங்க, மகாலட்சுமி காரைக்கால் மதகடியிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க, திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் கொடிக்கால் பாளையம், ஷாகுல் ஹமீது ராஜா அவங்க சரியான விடை, அடுத்து பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் திரும்ப திரும்ப சில மெசேஜஸ் வந்திருக்கு. நீங்கள் ஒரு முறை போஸ்ட் பண்ணாலே போதும், உங்கள் மெசேஜ் வந்து படிக்கப்படும். அடுத்து ஆயக்காரன்புலத்துலேருந்து பழனிவேல், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், பூக்கடை கண்ணன், சந்தியா, வடக்கு பால் பனைச்சேரியில்

வந்து அடுத்து யார், நிம்மேலி நந்தகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவபுரியிலேருந்து ஜெயலக்ஷ்மி கீர்த்திராஜன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலைக்கு வணக்கம். யார், பிரகாஷ் அவங்க காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க. ரேக்கி ராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து சரியான விடை. அப்புறம் வலங்கை மாநிலேருந்து ஆட்டோதுரை, கலைவாணி வெங்கடேஷ் பாட்டார் மன்னார்குடியிலேருந்து, நீடாமங்கலம் கங்களாஞ்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாபு அவங்க நாகையிலேருந்து, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், திருச்சேரி ஃபைசூர் ரஹ்மான் அவங்க சரியான விடை. அமுதா சேகர் வந்து மேமாத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நாம் வந்து அந்த நேயர் கேட்ட பாடலை கேட்கலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
13: நம்ம மயிலாடுதுறை மீனூர் ஸ்கேன்ஸில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்டு CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலாடுதுறை மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
14: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
17: முதல் தரமான
1: உங்களின் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதீர்கள். ஏனெனில் இரண்டாவது முயற்சியில் தோல்வியடைந்தால் உங்களின் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் வந்தது என்று கூற பல உதடுகள் காத்திருக்கின்றன. APJ அப்துல் கலாம் அவர்கள் பொன்மொழி. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
18: காரைக்கால் GL மருத்துவமனை
19: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
18: GL மருத்துவமனை
19: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதலில் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
9: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
11: அடுத்தா தார்ப்பாய், நாக்குப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு செய்வாங்க
9: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
11: தரமான தார்ப்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். இந்த சுகர் வரதுனால குழந்தையினுடைய வளர்ச்சியில ஏதாவது

0: மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
1: சுகர் இருந்ததுனால குழந்தையோட பிக் பேபின்னு சொல்லுவோம்ல, பேபியோட க்ரோத் அதிகமாகிறதுக்கு, அது ஒன்று, அது வந்து நல்லதில்லை.
0: எல்லாருமே வந்து பேபி வந்து வெயிட்டாக இருக்கு, ஹெல்த்தியான பேபியாக பிறக்குது அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்ப்போம். நீங்கள் சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வெயிட் அதிகமாக குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் டாக்டர்?
1: சுகர் இருக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு அந்த பேபி வந்து வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து யூஸ்வலி எப்படின்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமதனால தான் வருது. பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம், சுகர் எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் 3 to 3.5 kg குழந்த பிறந்துட்டுனாலும் பேபி வில் பி ஹெல்த்தி. இல்லை நமக்கே தெரியும் பேஷண்ட் இஸ் நாட் அண்டர் ரெகுலர் ஃபாலோஅப்பு, கரெக்டாக சுகர் இல்லை, அந்த மாதிரி இருக்கணும். பிக் பேபினா அவங்களுக்கு மூச்சு திணறுது, இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸு, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து சுகர் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
1: குழந்தை பிறந்த உடனே நம்ம சுகர் செக் பண்ணுவோம், அம்மா டயபெட்டிக்காக இருக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவோம். அந்த டைம் செக் பண்ணுறது மெயினாக வந்து சுகர் லோவாக இருக்கான்னு தெரியறதுக்கு தான். அது என்ன மெக்கானிசம் அப்படின்னா, குழந்தை அம்மாவோட உடம்பில் இருக்கக்குள்ள அம்மாவோட சுகர் அதிகமாக இருக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட சுகர் அந்த டைம் அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தையோட உடம்பு என்ன பார்ப்பாங்க, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. அதுக்காக இன்சுலின் அதிகமாக சுரக்கும் குழந்தையோட உடம்பில். ஸோ குழந்தை பிறந்த உடனே வெளியில் வரக்குள்ள இந்த அம்மாவோட சுகர் லெவலோட இருக்கணும் அந்த இது முடிஞ்சிச்சு. ஆனாலும் குழந்தையோட உடம்பில் இருக்கணும் இன்சுலின் அளவு இப்போதும் அதிகம்தான். அப்ப என்ன, இன்சுலின் அதிகமாகும், டக்குன்னு சுகர் லோ ஆகும், அதுதான் பிரச்சனை. அதுதான் நியோனேட்டல் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், அது ரொம்ப சிவியர் கண்டிஷன். அது வந்து நம்ம குழந்தை பிறந்த உடனே செக் பண்ணுவோம், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். 45 கீழே இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடனே பிரஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லுவோம். ஆனால் சில டைம்ல அம்மாவுக்கு உடனே பிரஸ்ட் மில்க் வந்திருக்காது, பிரஸ்ட் மில்க் வந்திருக்குன்னா உடனே ஃபீட் பண்ணிட்டுனா போதும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா ஃபார்முலேஷன்ஸ் கொடுத்துருவோம். ரொம்ப சிவியராக இருக்குன்னா நம்ம ட்ரிப்பிலே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது அல்லாமல் நீங்கள் ரெண்டாவது குவஸ்டின் கேட்டீங்க, ஃபியூச்சரில் குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கானே, கண்டிப்பாக அதுவும் இருக்குது. இப்போ அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் ஆஸ் அன் அடல்ட் பேஷண்ட்டுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி தான்.
0: இப்போது அந்த அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் சுகர் வந்திருக்கு அப்படின்னா டெலிவரி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிடுமா, இல்லைனா அதுக்கப்புறமும் சுகர் கண்டினியூ ஆகுமா டாக்டர்?
1: நம்ம ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அது 70% அது ஸ்டாப் ஆகிடும் அதோட. ஆனால் ஒரு 30 பேர் இருக்குல்ல, அந்த 30 பேருக்கு இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்ன பார்க்கணும்னா, அந்த 70% ஆளுகளுக்கு யாருக்கு சுகர் பம்ப் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இல்லையோ அவங்களுக்குமே ஃபியூச்சரில் சுகர் வரதுக்கு ஒரு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம எப்படி தெரியும் இப்போ சுகர் இருக்கா இல்லையா? அப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒரு 3-4 நம்ம கூட தான் இருக்கோம் பேஷண்ட்டு, அந்த டைம் நம்ம செக் பண்ணுவோம். சுகர் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட்டை. சுகர் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, ஒரு 3-4 கழிச்சு நம்ம வந்து திருப்பியும் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணணும். அது ஹையா இருக்குன்னா அப்ப மைல்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம திருப்பியும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். குளுக்கோஸ் கொடுத்து செக் பண்ணியாச்சு, அதுவும் நார்மல் நினைச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு 6 கழிச்சு திருப்பியும் குளுக்கோஸ் கொடுத்து செக் பண்ணிடணும், அதுவும் நார்மலா இருக்குன்னா வருஷத்துல ஒரு வட்டி சுகர் செக் பண்ண சொல்லுவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லிசாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்பங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு.

0: மங்கள் அன்பங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு காரைக்கால் வானொலி நிலையத்தினுடைய கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தீபா சந்திரசேகர் அவர்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ன்னு நம்ம போய் ஏறி உட்காருவோங்க. பிடிப்பா அங்கே பாருங்கள் சீட்டை, அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து சீட்டு வழியாக அந்த அனுபவங்களையும் பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு பஸ் பேர், ஆனால் அது பாயிண்ட் டு பாயிண்ட்டான்னு என்ன போவோம். அந்த அனுபவங்களையும் சில பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வந்து ஏறி உட்காந்த மாதிரி இருக்கும், நம்ம இறங்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இறங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஆனால் நீங்கள் டாப்பிக்கையே டாப்பிக்காக கொடுத்தீங்க பாருங்க.
0: இல்லை
5: யோசிச்சு இருக்கீங்க.
0: இதில் என்ன விஷயம்னா பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம நிறைய நம்ம அறிவிப்பாளர் வந்து காலையில் பாயிண்ட் டு பாயிண்ட் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, என்னென்ன பாயிண்ட் டு பாயிண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்டே கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆகா அருமையாக இருக்கிறது. ஒரு கவிதையே கவிதை எழுதுகிற மாதிரி
5: போதும் போதும் சும்மா லேசா சொன்னா உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறதா?
0: வேற யாரு, நம்மளை வேற யாரும் புகழ மாட்டாங்க, நம்மளை நம்மளை புகழ்ந்துட்டு தான் வந்து அந்த ஏறின அனுபவங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துங்க நேயர்களே. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் மிதலில் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்ணம் ரமு ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
12: இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில பஸ் ஏறின அனுபவம் பத்தி நாம கேட்டிருக்கோம் இல்லையா. நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட அனுபவங்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைதராபாத்ல இருந்து ராஜமுந்திரி வரை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல இது என்னுடைய முதல் பயணம். பயணம் மிகவும் வசதியாகவும் குறைந்த நிறுத்தங்களுடன் நேரத்தை மெச்சப்படுத்தும் வகையிலும் இருந்தது. மொத்தத்தில் இந்த முதல் அனுபவம் மறக்க முடியாத இனிமையான பயணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாரி சார், பாயிண்ட் டு பாயிண்ட் காரை பண்பலை பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நகைச்சுவை கூறியிருக்கிறாரு. எனக்கு ட்ரெயின் தான் சரிபட்டு வரும்னு வேற சொல்லியிருக்கிறாரு.
12: ஓகே, அடுத்து அன்பான அறிவிப்பாளர் இருவருக்கும் கலை வணக்கம். நிறைய அனுபவம் உண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் குறிப்பிட்டு எதையும் சொல்லலை. அடுத்து
0: அன்பு அறிவிப்பாளர் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். சொல்கிறது தமிழர் பண்பாடு தாங்க. ஆஹா, அதை எப்படி சொல்லாமல் சொல்கிறது. பஸ்ஸில் பெரிய அனுபவம் நிதானமாக மெதுவாக ஏறுறது கிடையாது, அடித்து பிடிச்சிக்கிட்டு

0: தான் யாரையும் விடாமல் இவங்களும் ஏற முடியாமல் நிற்கிறது. ரெண்டாவது உள்ளே போய் சீட்டை பிடிக்கிறான் பாருங்கள், அது அடுத்தவங்க சீட்டை விட்டுறது கிடையாது. இது போல் கூகுளோடைய வாய்ஸ் டைப்பில் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, நம்ம படிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தடுமாற வேண்டியதாக இருக்குது, ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்டில். அதனால் கூகுள் வாய்ஸ் டைப் பண்ணும்பொழுது அது சரியானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள்.
1: அடுத்து பஸ்ஸில் ஏறிய அனுபவம் நிறைய உண்டு. கல்லூரி காலங்களில் தினமும் பஸ் பயணம் தான் படியில் நிற்க தான் அனைவரும் ஆசைப்படுவோம். பஸ் பயணம் வித்தியாசமானது, பஸ் நிறுத்தத்தில் நிற்காது, தள்ளி போய் தான் நிற்கும். இதுபோல் பல பஸ் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கண்ணன் பேரலத்தில்
0: இல்லையே,
1: இது ஒவ்வொரு ஸ்டாப்பிங்
0: நகராட்சி பஸ் மாதிரி. அடுத்தது ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பள்ளி பருவத்தில் பஸ்ஸில் ஏறிய அனுபவம் நிறைய உண்டு. ஒரு முறை பள்ளி முடிந்து மாலை 4:30 பேருந்தில் உட்கார்ந்து தூக்கம் வந்தது, நான் தூங்கிவிட்டேன். நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் இறங்காமல் 3 கிலோமீட்டர் சென்று விட்டேன். பிறகு கண்டக்டர் என்னை எழுப்பி சத்தம் போட்டார். அந்த கண்டக்டருக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுப்பியிருக்க கூடாதா? அடுத்து
1: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. சக்கரம் சுழலத் தொடங்கும் முன்னே சலசலத்து தொடங்கும் மனிதர்களின் சத்தம், நடத்துனரின் விசில் அடித்த சத்தத்தில் நகரத் தொடங்கும் ஒரு குட்டி உலகம், ஜன்னலோர இருக்கை கிடைத்துவிட்டால் சொர்க்கமே கையில் வந்தது போன்ற ஒரு சுகம், சில்லென்ற காற்று முகத்தில் மோத சிதறி ஓடும் நினைவுகளின் வேகம் அப்படின்னு ஒரு கவிதையாகவே வந்து சொல்லிட்டாங்க.
0: அதாவது பஸ் பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கவிதைத்துவமான இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழனுக்கு அன்பு தோழிக்கும் அன்பான காலை வணக்கம். வணக்கங்க. சிதம்பரத்திலிருந்து சென்னை சென்ற பொழுது நான் 4 அல்லது 5 நிறுத்தத்தில் மட்டும் நின்று சென்றது பேருந்து பண்ணுவோம் அனுபவம் நன்றாக இருந்தது, பயணம் விரைவாக முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
1: ஒரு பாடல் கேட்டலாமா?

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன்ட்ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: கைராசி அனைத்துக்கும் ARC நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா சலுகை July 16-20 வரை மட்டுமே.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: வந்தாச்சு உங்கள் PSR தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:26 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்து யார் SMS அனுப்பியிருக்காங்க, அதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் பஸ்ஸில் கூட்டம் வரும் இருக்கும், அந்த நேரத்தில் வழி விடுவதில் பஸ்ஸில் ஏறி நெருக்கமாக ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை தான் சொல்லியிருக்காரு.
12: அடுத்து கும்பகோணம் டு கடலூர் 0.2 நான் அதிக முறை கும்பகோணத்தில் சேத்தியதோப்பு எக்ஸ் ரோடு வரை வந்திருக்கிறேன். குறைவான நிறுத்தங்கள், பஸ்ஸில் கூட்டம் இருக்காது. வேகமாக பஸ் போகும்பொழுது நாம் போகும் இடத்திற்கு சீக்கிரமாக சென்று விடலாம். ஆனால் டிக்கெட்டின் விலை சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் சில வயதானவர்கள் அந்த பஸ்ஸை நிறுத்தி இந்த பஸ் எந்த இடத்திற்கு போகுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது கண்டக்டர் கோபமாக 0.2 மாதிரி போட்டு இருக்குல்ல, பார்த்தா தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புவனகிரி சுமதி பாபு.
0: குவைத்தில் இருந்து திருச்சேரி நிஷான் ஹலீம். கண்டக்டரின் சில்லறை சத்தம், உள்ளே போங்க வழிவிடுங்க என்ற சத்தமும், சில்லறை மாற்றுவதற்காக அவர் டிக்கெட் மெஷினையோ அல்லது பையையோ தட்டும் சத்தமும் பஸ் பயணத்தின் பிரிக்க முடியாத அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
12: அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஊர் ராமநாதபுரத்திற்கு ஒரு பஸ்ஸு தான் கடைசி பஸ்ஸுங்க, அதில் இடம் கிடைக்கலன்னு வச்சுங்க, என்ஜின் மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க, அதில் நின்றுக்கிட்டும் போயிருக்குங்க. ராமநாதபுரம் வரைக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஊருக்கு போகிற ஜாலியில் அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆமாம், அடுத்து போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்து நனிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரை பயணம் செய்தேன். குறைந்த நேரம் மற்றும் வேறு எங்கும் நிறுத்தம் இல்லை. இது எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
12: அடுத்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஸ்ஸில் ஏறி அனுபவம் நிறைய இருக்குங்க. பஸ்ஸில் ஏட்டிச்சு புட்டிச்சு இடம் புட்டிச்சு செல்வதுண்டு. இப்போவும் அது நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. தீபாவளி டைமில் பஸ்ஸில் நிற்க இடம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பயண அனுபவம், காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு அடிக்கடி சென்று வருவேன் பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகளில், எனக்கு அருமையான விரைவான வெற்றி பயணமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
12: அடுத்து பிராகிராமம் ஹஜ் மொய்தீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடிக்கடி வந்தவாசிக்கிலேருந்து பேருந்தில் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, இதாங்க அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் போகிற அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கி ஒரு இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: இன்று ஜூலை 27 நாள். இன்றைய தேதியில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். 1866 ஆண்டு இதே நாளில் உலகின் முதல் நிரந்தர அட்லாண்டிக் கடலடி தந்தி வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியது.
5: 1919 ஆண்டு ஜூலை 27 தேதியான இன்று இயக்கு நீர் இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதாக டொரண்டோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர்.
0: நவீன வேதியியலின் அடித்தளத்தை அமைத்த மகத்தான விஞ்ஞானி ஜான் டால்டன் அவர்களின் நினைவு நாள் இன்று. 1766 ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த ஜான் டால்டன் அனைத்து பொருட்களும் மிகச்சிறிய அணுக்கள் துகளால் உருவாகியுள்ளன என்ற அணு கொள்கையை உலகிற்கு விளக்கினார். இந்த கோட்பாடு வேதியியல் துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. மேலும் கலர் பிளைண்ட்னஸ் பற்றியும் முக்கியமான ஆய்வுகளை இவர் மேற்கொண்டார்.
5: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 ஆண்டு ஜூலை 27 நாள் சிஆர்பிஎஃப் டே கொண்டாடப்படுகிறது என்று. இப்படை கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போலீஸ் என்ற பெயரில் தொடங்கி 1949 ஆண்டு மத்திய ரிசர்வ் காவல் படை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
0: 1940 ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், விஞ்ஞானி மற்றும் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி தொழில்நுட்ப மேம்பாட்டில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று பின்னர் இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த பணிகளை முன்னெடுத்த காலகட்டத்தை நினைவுகூரும் நாளாக இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. மேலும் 2015 ஆண்டு ஜூலை 27 இந்தியாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மேகாலயாவின் ஷிலாங்கில் உள்ள ஐஐஎம்மில் மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது உயிரிழந்தார். அவரின் புகழ்பெற்ற வரிகளாவது, கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. இந்திய இளைஞர்களுக்கு கனவு காணும், அதை சாதிக்கவும் ஊக்கமளித்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாளில் மரியாதையுடன் நினைவு கூர்வோம்.
5: 1955 ஜூலை 27 தேதி மலேசியாவின் முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக வி டி சம்பந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆயிரத்தி 1876 ஆண்டு ஜூலை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த நாள். 1963 சின்னக்குயில் என்று அழைக்கப்படும் திரைப்பட பின்னணி பாடகி கே சித்ரா அவர்கள் பிறந்த தினம். ஜூலை 27 2016 ஆண்டு தமிழ் கவிஞர் ஞானக்கூத்தன் அவர்கள் இறந்த தினம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேரம் 9:35 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைகிறோம். இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில பஸ்ஸில் ஏறின அனுபவத்தை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நிறைய
4: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல
0: ஞாபகப்படுத்துறாரு. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போகாதவங்க தான் பாவம், கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப கூட்டமான பஸ் ஒரே பஸ் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது, இன்ஜின் மேலே தானே ஏறி போக முடியும் அப்படி.
4: கண்டிப்பாக அது உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா
0: பஸ்லையா?
4: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல
0: பாயிண்ட் டு பாயிண்ட் போயிருக்கலாம். இப்போ இந்த திருச்சி டு தஞ்சை, மதுரை டு திருச்சி, இந்த மாதிரிலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்
4: லாங் டிஸ்டன்ஸில் வேணால் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல ஏறலாம். நானும் ஒரு
0: பாண்டிச்சேரி அந்த மாதிரி போயிருக்கேன்.
4: தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வந்தேன், ஒரு ஏசி பஸ்ஸு, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். பைபாஸில் கிட்டத்தட்ட ஒரு 45 minutes கொண்டு வந்து கும்பகோணத்தில் விட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறினா தஞ்சாவூர் போகிறதுக்காக, அதில் கண்டக்டர் ஏறி அடுத்த 2 stop டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இறங்கிட்டார்.
0: சொல்லலாம்
4: நிறைவி என்னம் நச்சுப்பிள்ளை குடும்பம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பஸ்ஸில் முன்பதிவு செய்து பயணிப்பேன், நிம்மதியான பயணம், மனம் சிறப்பு, மகிழ்ச்சியுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், பேருந்து பயண அனுபவம் நிறைய உண்டு, ஜன்னல் ஓர இருக்கை மிகவும் பிடிக்கும், கூட்டம் அதிகம் கூட்டமாக இருந்தால் அடுத்த பேருந்தில் பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
4: அடுத்து பள்ளியில் படிக்கும் பொழுது இடம் கிடைக்காமல் தொங்கி கொண்டே சென்ற உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன்.
0: மயிலாடுதுறை யார் அனுப்பியிருக்காங்க?
4: ஜே ஜே நகர் ஆனந்த்.
0: ஆனந்த் அனுப்பியிருக்காங்க. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குமா பஸ் பயணம், அழகா இயற்கை சூழலில் மறக்க முடியாத தருணங்கள் அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நிறைய கோயில்களுக்கு பஸ்ஸில் பயணம் செய்த அனுபவம் நிறைய இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: எனக்கு வேலை பார்க்கும் நாட்களில் பெரும்பான்மையான நாட்கள் பஸ்லேயே பயணம் செய்துள்ளேன். பஸ்ஸுக்கு காத்திருந்து அது வந்தவுடன் ஏறி இடம் பிடித்து பட்ட பாடு இருக்கிறதே அதை சொல்லி மாளாது. 2 பேர் அமரக்கூடிய இருக்கையில் நமக்கு முன்னரே குண்டான நபர் ஒன்றரை அளவுக்கு அமர்ந்துட்டார் அப்படின்னா, இடத்த ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னா வெறுப்பா ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நிறைய 2 பேரும் உட்காரதுல 3 பேர் இந்த மாதிரி
4: எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நான் உட்கார்ந்தாலே பக்கத்துல உட்கார மாட்டாங்க யாராவது, அதனால 2 ஆள் சீட்ல உட்காந்தோம்னு வச்சுங்க, மேக்சிமம் நம்ம பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க, நம்ம ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருக்கலாம்.
0: இன்னொன்னு என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இப்ப வேலைக்கு போறவங்க இல்ல, இந்த எனக்கு எப்படின்னா காலேஜ் இந்த மாதிரி படிச்சுட்டு ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு வரும் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருப்போம். அப்ப போட்டு இந்த மாதிரி நெருக்கி அடிச்சு, ஆமா அப்பதான் நமக்காகவே வருவாங்க நம்ம பக்கத்துல, அந்த மாதிரி நிறைய.
4: அடுத்து இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் வந்து நம்ம 2 பேருக்கும் வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, என் பஸ்ல பயணம் போனதே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அடுத்தது
0: நிரம்பல் ஷேக் அலாவுதீன், பஸ்ஸில் ஏறுவதற்கு கைக்குட்டையை போட்டு இடம் பிடிப்பேன், ஜன்னல் ஓரத்தில் அமர்வேன், அதே வேளையில் மாற்றுத்திறனாளி வந்தால் அவங்களுக்கு இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: இந்த மாதிரி நம்ம பஸ்ல பயணம் செய்யும்பொழுது ஒரு வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இருக்கையே இருக்கு. நம்மளுடைய முன்பக்க வழி வழியாக ஏறணும்னா ரைட் சைடு இருக்கிற 2 ஆள் சீட்டு வந்து, 2 பேர் அமரக்கூடிய சீட்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் வயது முதிர்ந்தோருக்காகவும் உள்ளது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்தே ஆகணும். அதில்
0: உட்காந்து பெண்களுக்காகவும் சில சீட்டுலாம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதில் முடியாத பெண்கள் வந்து அமர்ந்துக்கலாம். ஆனால் அந்த சீட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது வந்து தப்பு தான்.
4: சில பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்

0: பெண்களுக்கு தனி அதிகாரம். சென்னை போன்ற இதிலெலாம் வந்து பெண்கள் அமரக்கூடிய இடத்துல வந்து ஆண்கள் அமரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அடுத்தது
1: சில ஊரில் வந்து இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெண்கள் ஏறுவாங்க, பின்னாடி ஆண்கள் ஏறுவாங்க. பாண்டிச்சேரி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா
0: பின்னாடி பெண்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அதுமாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்தது சில ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களாவே டீசெண்டாக ஒதுங்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது போல் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் போகிறத நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா ஏகப்பட்ட சங்கடங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது.
1: அப்படி உங்களுக்கு அவசரமாக போனால் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி அதே மாதிரி கூட்டம் இல்லாத பஸ்ஸில் போய்க்கலாம். அடுத்து யார்,
0: சில ஊரில் ஒரே பஸ் தான் இருக்கும், சில ஊரில் பஸ்ஸு எங்களுடைய பாட்டி ஊரில் இருக்கு, அங்கே போய் பஸ் எத்தனை மணிக்குனா தம்பி 6:30 பஸ் போயிட்டு அடுத்து 10:30 தான், அடுத்து அந்த பஸ் போய் கொடாச்சேரி போய் திரும்பி வந்து 2:30 தான்பாங்க. அந்த மாதிரி ஊர்ல வேற வழி இல்லாம அந்த பஸ்ல தான் போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயமா இருக்கிறது. அடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மணக்குடில இருந்து அனுப்பியிருக்காங்க. அனுபவம் இருக்கு சார், மன்னார்குடி டு திருச்சி வரைக்கும் பயணம் செய்தேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா அவர் அனுப்பியிருக்காரு. ஒவ்வொருவருக்கும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும். என் முதல் பஸ் பயணத்தில் எந்த பஸ்ஸில் ஏற வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமாக நின்றது இன்னும் நினைவில் இருக்கிறது. நடத்துனரிடம் கேட்ட பிறகுதான் சரியான பஸ்ஸில் ஏறினேன். கூட்ட நெரிசலான நேரங்களில் நின்றபடியே பயணம் செய்த அனுபவமும் உண்டு. சில நேரங்களில் நல்ல மனம் கொண்டவர்கள் இருக்கை கொடுத்து உதவியதும் மனதை நெகிழ வைத்துள்ளது. ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்து இயற்கை காட்சிகளை ரசித்தபடி சென்ற பயணங்கள் இன்னும் இனிமையாக நினைவில் நிற்கின்றன. பஸ் பயணம் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது மட்டுமல்ல, பல மனிதர்களையும் பல்வேறு அனுபவங்களையும் சந்திக்க கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறிய வாழ்க்கை பாடமாகும்னு ஒரு பெரிய பாடத்தையே வந்து டைப் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நேரம் இதை டைப் பண்ணாருன்னு தெரில, நானும் அதை மூச்சு விடாமல் படிச்சிட்டேன்.
0: ரொம்ப சந்தோஷம். அடுத்து நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க, மிகவும் மகிழ்வான பயணம், ஜன்னல் ஓர பயணம், எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கதைகளை படித்து கொண்டே திருப்பதி சென்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க,
1: அடுத்து ஒரு பாடல் கேட்டுருவோமா?
0: கண்டிப்பாக.

0: இல்ல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி,
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் TRY TMD கம்பிகளின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நீர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில். அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:47 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யார்,
3: அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டு பஸ்லயோ இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்லயோ இல்லை யார் பஸ்லயோ பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே கட்டு கட்டு கட்டு கட்டுப்பாக ஏறுவாங்க. வீட்டில் உள்ள கடுப்பையெல்லாம் இங்கே வச்சு காமிச்சு லைட்டாக அடிச்சுட்டா போதும், காலை வச்சு தெரியாத நம்ம தான் காலை வச்சு மிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையாது இல்லையாது இல்லைன்னா கண்ணாப்புனான்னு திட்டுவாங்க. எப்போ பார்த்தாலும் இதோட டென்ஷன்லேயே இந்த ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு வேலை வாங்குற திறமை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். அடுத்து யார் எழுதியிருக்காங்க?
0: அடுத்து பாயிண்ட் பாயிண்ட்காக கன்னாரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். பேருந்து மட்டும் இல்லை, பாயிண்ட் பாயிண்ட் பேருந்து மட்டும் இல்லை, எந்த பேருந்தாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏறி இடம் பிடிப்பேன். வயதானவர்கள் வந்தால் அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டு நான் நின்று கொண்டு பயணிப்பேன் அப்படின்னு.
3: நல்ல விஷயங்க. அடுத்தது நாகை பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஊரில் பெரும்பாலான பஸ்களில் முகப்பு பலகையில் 0.2 point என்று போடாமலே நம்ம பஸ் ஏறி டிக்கெட் வாங்கும்போது இது அங்கெல்லாம் நிற்காதுங்க சார், இது 0.2 point பஸ்ஸு அப்படின்னு கண்டக்டர் சொல்லும்போது செம்ம டென்ஷனில் சண்டை போடுவேன். இருந்தாலும் தப்பு யாருடையது என்பதை புரியாத தான் நம்மளுக்கு விஷயமா இருக்குது. அடுத்து
0: சீதா கலை பெருமாள் அனுப்பியிருக்காங்க சேத்தூர்லேருந்து. பஸ்ஸில் ஏறின அனுபவங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ஏறும்போது முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் அந்த படிக்கட்டுகள் இருக்குது பாருங்க, மிகவும் உயரமாக இருக்குது, எல்லாராலையுமே ஏற முடியல. அதில் என்ன போல் கால் வலி உள்ளவங்க வந்து ஏறினா ரொம்ப சிரமப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. இறங்கும்போது பரவாயில்ல குதித்துட்டுறோம், ஆனால் ஏறும்போது ரொம்ப துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, பஸ்ஸில் அவ்வளோ உயரத்துக்கு தான் வச்சாங்க. அந்த டயர் அந்த இது ஹைட் வச்சு தான் அவங்க
3: வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் வந்து அந்த இது அடிபட்டுரும், ரொம்ப தாழ்வாக இருந்ததுன்னா அது இடிச்சிடும்.
0: இன்னொன்று பண்ணலாம், அந்த ரிமோட் மாதிரி அதை பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த ரிமோட்டை
3: இருக்குது
0: கீழே வரைக்கும் வர வச்சு அந்த மாதிரி கூட இறங்கிறதுக்கு வைக்கலாம். ஆனால் அதுக்கான அது
3: தாழ்த்தல பேருந்தில் இப்போ மாற்றுத்திறனாளிகள் இறங்கிறதுக்காக ஒரு சாய்வு மாதிரி இருக்குது, அதை நான் பார்த்தேன் தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலே பார்த்துருக்கேன். அந்த இதில் அதுமாரி கூட நம்ம வசதிகள் இருக்கிற பஸ்ஸை நம்ம ஏற்படுத்தினா நம்ம வந்து அதில்
0: ஆனால் என்ன பொறுமையாக

0: நிதானமாக போகணும்,
1: நிதானமாக போகணும்.
0: அவசரம்லாம் போக முடியாது.
1: டிரைவரும் நிதானமாக இருக்கணும், பயணிகளும் நிதானமாக இருக்கணும். அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். பாயிண்ட் டு பாயிண்ட் நான் அதிக முறை செல்வது உண்டு. குறைவான நிறுத்தங்கள், வேகமாக பஸ்ஸு போகும், மெல்லோடியான சாங்கு கேட்டுக்கிட்டே போகும்போது தனி சுகங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து நான் அதிகமாக பஸ்ஸில் போக மாட்டேன், என்றைக்காவது ஊருக்கு போகும்போது தான் போவேன். அப்போது எப்போவும் நேரத்தோடு வர்ற பஸ்ஸு, லேட்டாக வரும் பஸ்ஸு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கே பஸ்ஸு வருதா, அங்கே பஸ்ஸு வருதா அப்படி தான் போட்டிருக்காங்க. இங்கே பேகை தூக்கி, அங்கே பஸ்ஸு வந்தால் இங்கே பேக் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். உடனே அடித்து பிடிச்சி ஏறி உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டி உதயகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வேதாரணியம் பைத்தவரன் காடு மருக விடுநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடையாங்க அந்த கதையை கேட்குறீங்க, சரி விடுங்க. பஸ்ஸில் அடித்து பிடிச்சி ஏறுவதற்கு அது ஒரு படா ஜாலியான விஷயமுங்க. இதுதாங்க, இந்த மாதிரி விஷயம் தாங்க நம்மளுக்கு தேவைப்படுது. இடம் கிடைச்சாலும் போரில் ஜெயித்த மாதிரி ராஜா மாதிரி எல்லாரையும் பார்த்து ஒரு லுக்கு விடுவோம் பாருங்கள். ஆஹாஹா, ஆனால் இப்போ பஸ்ஸில் ஏறுற வாய்ப்பே கிடைக்கல, பைக்கில் தான் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து யார் அப்படின்னா
1: செல்வகுமார் சொல்லியிருக்கார்.
0: என்ன சொல்லிட்டார், ஒண்ணுமே சொல்ல. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்துல இருந்து, நான் ஸ்கூல் படிக்கும் போது பஸ் பயணம் தான், அடித்து பிடிச்சு இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஸ்ல ஏறுற அனுபவம் நிறைய இருக்குங்க. எங்க ஊர்லேருந்து மயிலாடுதுறைக்கு அடிக்கடி பஸ்ல சென்ற அனுபவம் உண்டு. மயிலாடுதுறையில் உள்ள திரையரங்கில் செல்ல அடிக்கடி எங்க ஊர்ல இருந்து பேருந்துல செல்வோம், நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: நாகூர் அலோன்ஸ் ராஜ், அவசரமாக செல்லணும் அப்படின்னா இடைநிறுத்தம் இல்லாத பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறி பயணம் செஞ்சுருக்கேன். குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரிகளை சந்திக்க ஒரு அரிய பயணமாக எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
1: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதன் முதலில் பஸ் ஏறிய அனுபவம் 1983 25 பைசா டிக்கெட்டில் தான், கடலூர் ஓடி டு கடலூர் என்டி.
0: அப்படியே டைமும் சொல்லியிருந்தேன்.
1: முதலில் தனியாக போனேன், ஏறும்பொழுது கண்டக்டர் இடம் இறங்கும் இடத்தை சொல்லிவிடுவேன், அவர் கரெக்டாக இறக்கி விட்டு விடுவார். அப்போது எல்லாம் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்காது. அதே போல் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ்ஸில், ஆஹா, அவர் படிக்கிறத பார்த்தா சொல்கிறத பார்த்தா படிக்கிறதுக்கு 9-10 மணி தாண்டிடும் போல இருக்கு. அவருடைய அனுபவங்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
0: அது பஸ் பயணம் வந்து நிறைய இருக்குது, அடிக்கடி நின்றுட்டு தான் போயிருக்கேன். அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நின்னால் யாருமே உள்ளே தள்ளி போக மாட்டாங்க, இடைஞ்சல் பண்ணுறது தான் ரொம்ப. ஆமாம், உள்ளே போங்க அப்படின்னா எல்லாரும் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குற மாதிரியே நின்று.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதாவது பஸ்ஸில் படியில் ஏறுவாங்க, ஏறி படிக்கு மேலே நின்றுட்டு பஸ்ஸு பார்த்தா நம்ம வந்து கிட்டத்தட்ட பேரளத்தில் ஏறுவாங்க. ஆனால் அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்து காரைக்கால் புது பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். ஆனால் உள்ளே போங்க போங்கன்னு அவர் சொல்லுவார், உள்ளே போங்க உள்ளே போங்கன்னு, ஆனால் அவர் உள்ளே போக மாட்டார். அடுத்தது கீர்த்திராஜன் சிவபுரி சென்னையிலேருந்து போயிட்டுருக்கா. சென்னை போயிட்டு திரும்பி வரும்பொழுது வடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லும் பஸ்ஸில் என் சகோதரர் பர்ஸு செல்ஃபோன் எல்லாத்தையும் பிக் பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. அந்த அனுபவம் மறக்க முடியாது. நாம் ஒரு நடத்துனராக இருந்தோம், ஏமாந்து விட்டமே அப்படிங்கிற உறுத்தலோட மறக்க முடியாத நிகழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: நேரம் 9:57 நிமிடமாகுது. கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது ஆர்ஜே தீபா சந்திரசேகர், அப்புறம் ஆர்ஜே செந்தில் குமரன். இன்னைக்கு எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பற்றி தான் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். புறவாச்சரி பிரியா கண்ணன் சொல்லியிருக்காங்க, நான் நீதிமன்றம் செல்ல வேண்டுமென்றால் 10:30 செல்ல வேண்டும். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறினால் 10:25 பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவார்கள். 5 நிமிடத்தில் நடந்தும் ஓடியும் நீதிமன்றத்தை அடைந்து விடுவேன். என் பணிகளை தொடங்கியது எனக்கு அவசரத்துக்கு உதவும் நண்பனாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மங்கை நல்லூர் ரேக்கி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அப்போதுதான் வாங்கி வந்த விலை உயர்ந்த புத்தகம் ஒன்றை சீட்டில் இடம் பிடிக்க வைத்து விட்டு பின்பக்க வழியாக ஏறினும் பாருங்க. ஆனா எனக்கு முன்னாடி முன் சீட்டு வழியாக இறங்கி சென்று விட்டது. ஆம், அந்த புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து யார் கூட
0: அதுலேயும் நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அடுத்து எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், அவங்க பஸ்ஸில் போனதே இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ பாருங்க போயிருக்காங்க. நானும் என் தோழியும் 11ஆம் வகுப்பிலிருந்து அப்போ பாதி டைப் பண்ண உடனே அனுப்பிட்டாங்க போல இருக்கு. காலேஜ் வரை காரைக்காலில் படித்தோம். பூவம் பேருந்து நிலையத்தில் வள்ளிக்கந்தன் பஸ்ஸில் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி இறங்குறத பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வரும்பொழுது பஸ்ஸில் அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ சிரமப்பட்டு ஏறி வந்தோம். அதே மாதிரி புஷ்பவனம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் என்று தீமிதி திருவிழா, இங்கேயும் அவ்வளோ கூட்டங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, நம்ம நேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மயிலாடுதுறையிலேருந்து. ஸோ என்னன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ 45 வயசு ஆகுதான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவங்களுக்கு கழுத்து வலி கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. அவங்க வெறும் அப்படியே ஒத்தலம் வைக்கிறது, சும்மா வீட்லேயே அவங்க வைத்தியம் பார்க்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஆயில்மெண்ட்டு கடையில் வாங்கி தடவிக்கிறது, இந்த மாதிரி இது மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கழுத்து வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி, இப்போ என்னென்னா கழுத்தை சுத்தமாக திருப்ப முடியல. என்னால் வந்து காலையில் எழுந்திரிச்சா என்னால் சுத்தமாக நடக்க முடியல, கழுத்தெல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக எல்லாமே முதுகு தண்ணிலேருந்து எல்லாமே இப்போ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கைக்கெல்லாம் கொஞ்சம் மறுத்து போகிற பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது, சில இது வாதங்கள் வந்து முதுகு தண்டுலையும் தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம முடக்கு வாதம் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், இல்லை சில இது ஆங்க்ளோசிங் ஸ்பான்டைல்ஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னா நம்ம முதுகு தண்டை ஸ்பெசிஃபிக்காக தாக்கும். அதில் அது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதோடய சைன்ஸ் என்ன என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்மனால காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே முடக்குவாதமாக இருந்தால் சின்ன சின்ன ஜாயிண்ட், அதாவது கையில் இருக்கிறதெல்லாம் மடக்கி நீட்டது கஷ்டமாக இருக்குது, கை காலில் வீக்கம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து முடக்குவாதம் சம்மந்தப்பட்டது. இது வந்து அன்க்ளோசிங் இது முதுகு தண்டு வாதத்தோட சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி இருக்கவங்க இயர்லி ஸ்டேஜ், அதாவது வந்து சீக்கிரமாக வரும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸு, ப்ராப்பரான டேப்லெட்ஸோ, ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸோ நம்ம கொடுத்தோம், இல்லை எக்ஸசைஸ் அந்த மாதிரி படுக்கக்கூடிய பொசிஷன், உட்கார பொசிஷன் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அது கூடிய இருவக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோ ஆகும். இன்னொன்று, அது நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், வலியுமே நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஜாம் ஆயிரும். ஸோ எலும்பு அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து அவங்கள திரும்பியும் பழையபடி மீட்டை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். பர்டிகுலர் சில இதெல்லாம் இருக்கும், சில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கழுத்தில் வந்து நிறையா இட தூக்குவாங்க, கழுத்தில் தலையில் இந்த மாதிரிலாம் மூட்டை எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது கழுத்து எலும்புலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் தேஞ்சிருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஐடியில் இருக்கவங்களோ, இல்லை ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆப்ரேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கவங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரே பொசிஷனில் அப்படியே அசைக்காமல் அந்த பேங்க் ஜாப்பில் இருக்கும்போது தான் அசைக்காமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த கழுத்து பொசிஷன் ரொம்ப வீக் ஆயிரும், அதாவது சுற்றி இருக்க மசில் எல்லாமே வீக் ஆயிரும். அப்படி வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா சீக்கிரம் எலும்புக்கு அந்த வெயிட் போகும்போது தேஞ்சு போயிடும். ஸோ இதனால் மெயின் அட்வைஸ் என்னென்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான அந்த பொசிஷன் உட்காரதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது பெயின் வருதுன்னா அது உடனே போய் பாருங்கள். ஒரு 4-5 வருஷம் தள்ளி போய் பார்க்கும்போது நம்மளோட அதை திரும்பியும் அந்த வழியிலேருந்து நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். பர்டிகுலர் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஸ்பைனுக்கு அதை என்னங்கிறத பார்த்துட்டு இதை எப்படி சரி பண்ண முடியும், இல்லை இதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒரு பின்னாடி வழி இல்லாமல் கொண்டு வர முடியுங்கிறது அந்த பேஷண்ட் பார்த்து அசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும்.
5: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
4: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
6: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலின் 1.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10 மணி 4 நிமிடம்.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். உங்கள் எண்ண குவியல்களை காரைக்கால் பண்பலை 100.3 பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது அந்த சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு கனவை நோக்கிய பயணம். கனவை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் 0 4 3 6 8 2 3 1 2 3 1 மற்றும் 2 9 9 4 8 0 இன்னும் ஒரு 2 9 9 5 8 0 அலைபேசி 9 5 6 6 4 2 7 2 3 1 இந்த எண்களில் வரலாம் நேயர்களே. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதயங்களில் லட்சிய தீயை முட்டி சாதிக்க பிறந்தவர்கள் நாம் என்ற நம்பிக்கையை விதைத்த இந்தியாவின் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் என்று அவருடைய நினைவை போற்றும் வகையில் இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சி கனவை நோக்கிய பயணம். வாழ்க்கையில் நாம் காணும் கனவுகளும் இலக்குகளும் வெறும் கற்பனையாகவே நின்றுவிடக்கூடாது. நீ சூரியனாக பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனை போல் எரிய கற்றுக்கொள் என்பார் அப்துல் கலாம் ஐயா. அந்த வழியில் தடைகளை கடந்து நமது கனவுகளை எப்படி மெய்ப்பிப்பது, இலக்குகளை நோக்கி எப்படி தளராமல் பயணிப்பது என்பதை பற்றி பேசப்போகும் ஒரு வழிகாட்டும் பயணமே இன்றைய சிந்தனை அரங்கம். அப்துல் கலாம் ஐயாவின் லட்சிய எண்ணங்களோடு சேர்ந்து நாமும் நமது கனவை நோக்கிய பயணத்தை தொடங்குவோம். கனவை நோக்கிய பயணம் நிகழ்ச்சியில் முதல் நேராக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள், உறங்கும் போது காண்பதல்ல கனவு, விழிக்கும் போது காண்பதுதான் கனவு என்று சொன்னார். அது போல கனவு காண்பது வந்து நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டும். நம்ம எப்படி வந்து முன்னேற்றி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவா இருக்கணும். அந்த கனவுல பாத்தீங்கன்னா பல தடைகள் வரலாம். அந்த தடைகளை எல்லாம் முறியடித்து நாம் வந்து அந்த லட்சியம் என்கின்ற ஒரே கனவோடு நாம் வந்து பயணித்தோம்னா அந்த கனவு என்பது நமக்கு கை கொடுக்கும். அது போல கனவு காண்பது மட்டுமல்ல, கனவு காண்பதற்கான அந்த கனவு கண்டு அதற்கான உழைப்பு இருக்கணும், அதற்கான முயற்சி இருக்கணும்.
1: கண்டிப்பா.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க உதயநத்தம் சுப்பிரமணியன்.
3: கனவு எல்லாருக்கும் பலிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கனவா போயிட்டு இருந்தாங்க. கனவு காணுன்னு ஐயா சொன்னது மாதிரி காணுங்கள். நம்மளுடைய எண்ணங்கள் அங்க போவதே தவிர அது நடப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் தவிர சிலருக்கு அது கனவு நினைவாக. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் சுந்தரி அரங்கம்.
4: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: உடையார் பொளையம் மஜீம்.
1: சொல்லுங்க ஐயா.
4: வாழ்க்கையில எதிர்காலம் குறித்த நேர்மறை எண்ணங்களை உள்வாங்கி லட்சியங்களை அடைய வழிமுறைகளை அமைத்து கொள்ள எத்தனிப்பதுதான் சார் கனவு.

0: எந்த லட்சியத்தை அடைய விரும்புகின்றோமோ அந்த அதை நோக்கியே நம்முடைய ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டும். உறங்கினால், வீழ்ந்தால், எழுந்தால், நடந்தால் அதை நோக்கியே நம் எண்ணம் அலைவாய வேண்டும்.
1: சரி,
0: அப்படி இருந்தாதான் சார் லட்சிய கனவை நோக்கிய பயணம் ரொம்ப எளிமையா எளிதில் கரை சேர்க்க முடியும். இன்றைய இளைஞர்கள் அதை நோக்கியே பயணித்து ஐயா கலாமின் கனவை நனவாக்குங்கள். நன்றி.
1: நன்றி ஐயா. வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க
2: ஐயா? காலை வணக்கம் கூறுவது, வாழ்த்துக்களும் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: கனவு என்பது ஐயா ஐயா சொல் ஐயாவுக்கு வந்து முதல்ல மரியாதை செலுத்துகிறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு மரியாதை, ஏன்னா அவங்களோட நினைவு நல்ல இன்னைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை என்ன தமிழக என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து நடந்து நமக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு போனவங்க. ஏன்னா விண்வெளி சாதனத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா

0: வணக்கம் கூறுவது, வாழ்த்துக்களும் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: கனவு என்பது ஐயா, ஐயா சொல் ஐயாவுக்கு வந்து முதல்ல மரியாதை செலுத்துகிறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு மரியாதை, ஏன்னா அவங்களோட நினைவு நல்ல இன்னைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு மரியாதை, ஏன்னா தமிழக என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நட நமக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு போனவங்க. ஏன்னா விண்வெளி சாதனத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விண்வெளியில வந்து இன்னைக்கு நாலாவது இடத்துல இருக்கிறப்ப மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய எதிர்க்கு ஒரு தொகுதிகளுக்கு விண்கலம் அனுப்பணும், செவ்வாய்க்கு அனுப்பணும், வியாழனுக்கு அனுப்புறோம், சந்திரனுக்கு அனுப்ப போறோம், அடுத்தது மனிதர்கள் அனுப்ப போறோம். இது வந்து நம்மளுடைய ஐயாவுடைய கனவு. அந்த ஐயாவோட கனவை வந்து இன்றைய தலைமுறை அதை நடப்படுத்துறாங்க, அதே ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அவனை தூங்க விடுறது இல்ல, இந்த கனவு தூங்கல கூட வர்ற கனவு இல்ல, தூங்காம அவனை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நிகழ்வுக்கு அடுத்த நோக்கம், ஒரே நோக்கம் எந்த வழியில நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்மளுடைய இளைய தலைமுறை விஞ்ஞானிகள் சாதிக்கிறாங்க பாருங்க. அதுதான் கனவு, அவருடைய கனவு நிறைவேற்றி பண்றோம்ல இன்னைக்கு. அதே மாதிரி மகாபாரதி பாரதி கண்ட கனவு என்ன சொன்னா, பெண்களுக்கு வந்து கல்வி அறிவுனா இன்னைக்கு பெண்களை சாட்சி காட்டுறாங்கல்ல, பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து அறிவுல வந்து மேம்பட்டு கல்வித்துறை எந்த கல்வி இன்ஸ்டிடியூட்டுக்கு போனாலும் பெண்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க.
1: அவர்களின்றி ஓர் அணுவும் அசையாது.
0: ஐயா
1: அவர்களின்றி ஓர் அணுவும் அசையாது.
0: அவரின் அது உண்மை. சிவன் சக்தியும் சிவனே வந்து சக்திக்கு ரெண்டு இடம் கொடுத்து, சக்தி இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது.
1: தலையிலையும் கொடுத்திருக்கிறாரு, உடம்புல பாதியும் கொடுத்திருக்கிறாரு.
0: ஆமா, அந்த கனவு கண்டது பாத்தீங்கன்னா எந்த விஷயமே இளைய தலைமுறை வந்து சாதிக்கிறாங்க. அதை விட பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதை எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு தலைமுறை, அதுக்கான படிப்பு என்ன அப்படின்னு அந்த விஷயத்த 12 வகுப்புலயே அது தேட ஆரம்பிச்சுட்டாங்க
1: இன்னைக்கு.
0: அப்போ அந்த கனவு காண்றது வந்து ஐயாவோட ஐயா வந்து நமக்கு தொடங்கி வச்சுட்டு போனாங்க. தொடங்கி வச்சுட்டு போன கனவு இன்னைக்கு ஒரு ஒரு துறையில நம்ம சாதிக்கிறோம் அப்படின்னா அது ஐயாவுக்குதான் அது அந்த மரியாதை. அதனால ஐயாவுடைய வாழ்த்தி மீண்டும் நன்றி பெறுகிறேன் ஐயா.
1: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: குணசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அப்துல் கலாம் சொல்றது வந்து நான் வந்து ஸ்ரீகண்டபுரம் பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்துல வந்து குடும்ப பள்ளியா இருக்கும் போது 8th படித்தேன். நடுநிலை பள்ளி அப்பதான் மாறிச்சு. அப்பயே எனக்கு ஒரு கனவு என்னன்னா, நம்ம வந்து ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவு அப்பயே மனசுல வேறுபடுத்திக்க. அதை நோக்கி நான் பயணம் பண்ணும்போது பிஎஸ்சி முடிச்சு இளங்கலை முடிக்கிற எல்லாம் முடிக்கும் போது எங்க அப்பா ஓய்வு பெற்றா கூட நான் விடாமுயற்சியா
1: இருந்தேன்.
2: ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்குள்ள தகுதியோட வரணும்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னுடைய கனவுல கொஞ்சம்
1: பின்தங்கிட்டேன்.
2: ஆனா ஓய்வு பெறும்போது அந்த நிலைமைக்கு வந்துதான் ஓய்வு
1: பெற்றேன்.
2: இது எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு கனவு கண்டால் அதுக்கான முயற்சி எடுக்கணும்.
1: கண்டிப்பா
2: அப்படி முயற்சி எடுத்தாதான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நான்
1: தெய்வத்தான் ஆகாது எனினும்
2: கண்டிப்பாக
1: வரும். நன்றி. நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் அவரும் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க இக்பால் சார்.
3: இன்னைக்கு வந்து நமது ஏவுகணை நாயர் அப்துல் கலாம் அவருடைய நினைவு தினம். அவர் 2015 நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சாருங்க. அவர் வந்து இளைஞர்கள் தான் குறிப்பா போக்கஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் பேசியிருக்காரு. குறிப்பா கல்லூரியில வந்து இளைஞர்களை பத்தி எதிர்காலம் நல்லபடியா அமையணும், 2047 இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து முக்கியமா மரங்கள் நடுறத பத்தி ரொம்ப இயற்கைக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. இயற்கையை வந்து நம்ம சுற்றுப்புற சூழல் பாதிக்கிறதுனால
1: அவர் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. கனவை நோக்கிய பயணம் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன?
3: என்னுடைய கருத்து என்ன,
1: ஒரு கனவு நீங்க காணா அதுக்கு அதை வந்து அடைவதற்கான பயணங்கள் எப்படி இருக்கணும்?
3: அதாவது குறிக்கோள் வந்து நல்ல மாதிரிதான் இருக்கணும். எதிர்காலம் வந்து எல்லா மக்களுக்கும் நல்லபடியா பிரயோஜனம் பண்றதா இருக்கணுங்க.
1: சரி,
3: அதுதான் என்னுடைய குறிக்கோள்.
1: சரி. நன்றி.
3: நன்றி.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சிந்தனை அரங்கம், கனவை நோக்கிய பயணம். வணக்கம் சிந்தனை அரங்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் வச்சிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: கனவு காணங்கள்,
0: கனவு நோக்கிய பயணம்.
1: ஆமா, கனவு நோக்கிய பயணம். நம்ம அந்த கனவு வந்து லட்சிய கனவா இருக்கணும். ஏன்னா நான் கனவு கண்டேன், பையன் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. அந்த கனவு வந்து அவரும் வந்து நினைஞ்சாரா லட்சியத்தோட படிச்சாரு, பரீட்சை எழுதினாரு, பாஸ் பண்ணாரு, வேலைக்கு பேங்க் வேலைக்கு போயிட்டாரு. அதாவது அந்த கனவுல வந்து உறுதியோட இருக்கணும். அந்த கனவை வந்து நம்ம வந்து இதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம செயல்பட்டோம் ஐயா.
0: சரிங்க.
1: சும்மா இருந்துட்டு இருந்தாலே கனவு பழிக்காது. நடைமுறைப்படுத்தணும், அதை செயல்படுத்தணும்னா கனவு நிச்சயம் பழிக்கும்.
0: சரிங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. வணக்கம் சுந்தரி அரங்கம். வணக்கம். வணக்கம்.
2: அன்பான வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: குற்றாலம் மாரியம்மன் கோயில். எந்த ஸ்லோகம்
0: சொல்லுங்க.
2: கனவை நோக்கி. அதாவது கனவு என்பது சார் வயதுக்கு ஏற்ப மாறும்.
0: ஏன்?
2: எனக்கெல்லாம் வயசாகி போயிட்டுன்னு சொன்னா நான் வந்து கனவு காணலாம். கனவு வந்து எதிர்க்க

0: சொல்லுங்க.
1: நினைக்கூடாது, நாமும் நல்லா இருக்கலாம், நாடும் நல்லா இருக்கும், அனைவரும் சந்தோஷமா இருக்கலாம் என்று இடைக்கால பதிவு பண்றேன்
0: சார். நன்றி,
1: வணக்கம்.
0: வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
2: கனவு நோக்கி பயணம் இருக்கணும், கனவு காணவினே உட்கார்ந்து கூடாது, முயற்சி பண்ணணும் சார். முயற்சி இருந்தா தான் சார் இந்த கனவு நிறைவேறும். அதுக்கு முயற்சி தொடர்ந்து செஞ்சது கடுமையா முயற்சி பண்ணோம்னா ஒரு அளவுக்கு நம்ம தாண்ட கனவுக்கு முயற்சி. திருவிழா சார்.
0: சரி, நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
3: அனு
4: மருத்துவமனைரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களின் நினைவுக்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியனின் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, தார்ப்பாய்கள், கிரினட் ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: சிந்தனை அரங்கத்தில் கனவை நோக்கிய பயணம் என்ற தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைய நேயர்கள் அவருடைய கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க. வணக்கம்.
11: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
11: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
11: அதாவது நம்ம ஒரு மனிதர் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு லட்சிய கனவு ஒண்ணு இருக்கணும். அது மாதிரி ஒரு புராண கதையில பாத்தீங்கன்னா ஊசலார்னு ஒருத்தர் இருந்தாரோ, அவரு வந்து ஒரு ராஜாவும் ஒரு கோயில் கட்டினாரோ, இதே மாதிரி கோயில் நம்மளும் கட்டணும்னு அவருக்கு ஒரு ஆசை, கனவு கண்டுகிட்டே இருந்தாரோ. நம்ம எப்பயுமே அதை கட்டணும், எப்படியாவது கட்டணும் கட்டணும்னு, ஆனா அவரால் முடியல, ரொம்ப ஏழாவ அவரு. அதனால வந்து மனசுலயே வந்து அந்த கோயிலை உருவாக்கினாராம், மனசுலயே கட்டி இது பண்ணவொடனே கடவுள் வந்து அன்னைக்குதான் ராஜாவும் திறப்பு விழா வச்சிருக்காரு, அன்னைக்கே வந்து ஊசலார் வீட்டுக்கு வந்தாராம், வந்து நீ கட்டின கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன், உன் மன கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து இது பண்ணாராம். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இதை நினைச்சாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். கனவு காண்றது மட்டும் இல்ல, முயற்சியும் பண்ணணும். அதுக்குள்ள முயற்சியை பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம், நம்ம வந்து வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும், நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
12: நாம வந்து உறங்கிக் கொண்டு கனவு காண்பது நமக்கு என்றைக்குமே நல்லது கிடையாது, நம்ம வாழ்க்கையில எதுவும் சாதிக்க முடியாது.

0: நினைவுகளை நினைவுகளால் நம்ம நம்ம காணணும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நம்ம கனவு காங்கலாம், அதை முயற்சி பண்ணணும் இல்லையா. நம்ம கனவு மட்டும் காணிட்டு விசாத இருந்துடக்கூடாது, அதை நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து முயற்சி காணணும். ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு வந்து நம்ம இலக்குகளை தொற்று வெற்றி அடைய வைக்கும். அதுல கனவுல நம்ம வந்து நன்மையா ஜெயிக்கலாம். அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போனது கனவு காணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: நான் மேனாங்குளம் இருந்து என்கே முருகேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, கனவை நோக்கிய பயணம்.
2: நான் படிச்சு வேலை வாங்கணும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், அது என்னால முடியாம போயிடுச்சு வந்து. ஏன்னா ஆனா வறுமையுடைய சூழ்நிலை வந்து எனக்கு மேல படிக்க முடியாத சூழ்நிலையா போயிடுச்சு. அந்த கனவு என் பையன் மூலியமா நிறைவேறிச்சு வந்து. அதை நல்லதாக படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி விட்டு வேலையில இருந்துட்டு இருக்கு.
1: உங்க கனவு உங்க மகன் மூலியமா நிறைவேற்றி?
2: ஆமா, என் பையன் மூலியமா நிறைவேற்றிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷங்க.
2: நன்றிங்க.
1: நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நலமா இருக்கு. யார், எங்கிருந்து
3: அழைக்கிறீங்க?
1: சரியா விழல. முகமது அலியா?
3: உங்களுடைய
1: உங்களுடைய வந்து நெட்வொர்க் சரியா இல்ல, இணைப்பு பேசுங்க. இப்ப பேசுங்க.
3: அதாவது எண்ணங்களின் பிரதிபலிப்பு சார் கனவுங்கிறது, தொடர்ந்த முயற்சியும் இடைவிட நம்பிக்கையும் வேணும் இந்த கனவை நிறைவேற்றா. அதாவது அதே சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூணு நம்பிக்கையும் இருக்குன்னு, அது அதுல வந்து நமக்கு உழைப்பு இருக்கணும், இல்லைன்னா அந்த கனவை நிறைவேற்ற முடியாது.
1: கண்டிப்பா.
3: நான் கனவு வந்து கண்டுட்டேன், எனக்கு வந்து ஆண்டவன் நிறைவேற்றுவான்லாம் உட்கார்ந்து இருக்க கூடாது. காரணம் என்னன்னா, தூண்டினால் துணை செய்வான் தான் இறைவன், வேற ஒண்ணு இல்ல. நம்ம முயற்சி பண்ணாம இருந்தா எதுவுமே நடக்காது சார். அப்துல் கலாம் சொன்னது வந்து இளைஞரை கனவு காணுங்கன்னு சொல்றாங்க, உழைப்பையும் சேர்த்தா சொன்னாங்க.
1: நன்றி சார். நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
4: வணக்கம். வணக்கம். கும்பகோணுடைய பாலு.
1: சொல்லுங்க ஐயா.
4: இந்த ஏழ்மையோடு இருந்தாலும் எளிமையா வந்தாலும் இந்திய பாரதத்தோட முதல் குடிமகனாக வாழ்ந்த வரலாற்று நான் எனக்கு வந்து நினைவு ஊட்டிய நிலை வந்து சுத்திய 100.3 தங்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றி.
1: நன்றிங்க.
4: ஆனா ஒரு தலைவர்களோ ஒரு விஞ்ஞானிகளோ ஒரு ஞானிகளோ ஒரு முன் நடந்த பாதையை பின்பற்றி வாழ்ந்தவங்க தான் நாம வந்து மனசுல ஒரு லட்சியமா வச்சுக்கணும். அது கனவு கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் கனவுனா கிடையாது. ஒண்ணு இலக்கு லட்சியம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கணும். விழிப்புணர்வோட எப்பவுமே இருந்தோம்னா தூக்கத்துல கூட அது வந்து கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட கொள்கை அது. அதாவது நாம எதுக்கு சொல்றோம்னா, ஒருத்தர் வந்து முன் மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டோம்னு வைங்களா, போட்டி போட்டி போட்டின்னு ஒருத்தர் எந்த இல்லாத தலைவர் நம்ம வாழ்ந்துட்டே இருந்தா நம்மளை யாரு போட்ட போறாங்கிறத நம்மளை கேட்கும்ல. எல்லா தலைவரும் பாரதிய பார்த்து பாரதியோட வறுமையை பார்த்தாரு. அப்துல் கலாம் அதே பேர் வாழ்ந்தாரு. வாவு சுயம்பரம் உள்ள கப்பல் ஓட்டுறாரு, வக்கீலா இருந்தாரு, மன்னன் அவர் பண்ணாரு, கடைசியில எப்படியே போனாரு. இதெல்லாம் அவர் தெரிஞ்சதுனாலதான் ஒரு பாபெரும் மனிதனா வாழ்ந்ததுனாலதான் அவர் இந்த உயர் பதவிக்கு போனாரு. எந்த சிபாரசும் இல்லாம ஒருத்தர் வந்து புகழை பத்தி பேசிட்டு இருக்க, நாம என்ன செஞ்சோம்? அவர் வந்து முன்னாள் நம்ம பாரத பிரதமர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்காரு, அவர் வந்து அன்புக்குரியவர், அவர் வழியை பின்பற்றினாரு. வாஜ்பாய் அவர்கள் வந்து விவேகானந்தா பின்பற்றினாரு. இவங்க எல்லாமே வந்து சொந்த வாழ்க்கையை துறந்து மறந்து அவங்க இந்த பாரத நாட்டுக்காக வேண்டி வாழ்ந்தாங்க சார். ஒரு உதாரணம் மட்டும் ஆரம்பிச்சு சொல்லிக்கிறேன். பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஏன் தெரியுமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் வந்து ஒரு 45 ஒரு சிறியரை தானம் பண்ணார். என்னோட குருநாதர் அவர் தான் ஒரு நாடு சொன்னாரு, யாரு வேணாலும் தானம் பண்ணலாம், ஒன்னும் ஆகாது, நான் ஆரோக்கியமா இருக்குன்னு 92 வரைக்கும் அவர் வாழ்ந்தாரு. புரியுதுங்களா? அவர் வந்து 47 வாழ்ந்தாரு, 37 இன்னொரு 10 அவரு எனக்கு கனவு அதுதான், அவரை தாண்டணும், இன்னொரு அடுத்த மகாமகம் பாக்கணும், அதுதான் அவர் அந்த முறியடிக்கணும், அதுதான் என்னோட இலக்கு. ரொம்ப நன்றி. மாறுமுகம் குமரன்.
1: சரி, நன்றி. நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: தெத்தில இருந்து செல்வி பேசுறேன் சார்.
1: தெத்தி செல்வி, சொல்லுங்க.
5: கனவை நோக்கி பயணம். நம்மளோட லட்சியம் என்ன என்பதுல சார் எப்பவுமே உறுதியா இருக்கு சார். அது உறுதியா இருக்குன்னா, ஒவ்வொரு நாளுமே அந்த இலக்குகளை நினைச்சு நினைச்சு அது அதன் அருகில போகணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, தடைகள் வரும்போது தளராமல் கடின உழைப்போடு தொடங்கி, அதாவது தொடர்ந்து முன்னேறினால் வெற்றி நிச்சயம், விரைவில் கனவும் நினைவாகும் என்பதே என்னுடைய கருத்து.
1: ரத்தின சுருக்கமா சொல்லிருக்கீங்க. நன்றி.
5: நன்றி சார்.
1: சிந்தனை அரங்கம், கனவை நோக்கிய பயணம்.
2: வணக்கம்.

0: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
1: சொல்லுங்க ஐயா.
0: கனவை நோக்கி பயணம், அதில் கடுகளவும் கூடாது சலனம், கண்ணுக்கு சொந்தம் நயனம், நாளும் நலியாது நடந்தால் நன்மையே அங்கு விளையும், உழைப்பும் உறுதியும் ஒருங்கே அமைந்தால் கனவு மெய்ப்படும். நன்றி.
1: நன்றி.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சிந்தனை அரங்கத்தில் நம்ம வந்து முகநூல் பக்கத்துலேயும் நம்மளுடைய போஸ்டரை போட்டிருந்தோம். கனவை நோக்கிய பயணம், உங்களை கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்ட்டு. அதில் வந்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், கனவை நோக்கிய பயணம் என்பது தெளிவான இலக்கு, கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டது. அந்த வெற்றிகரமான பயணத்துக்கு சரியான திட்டமிடல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புதுக்குத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காரு, நம்ம ஏவுகணை மனிதனுக்கு முதலில் ஒரு ராயல் சல்யூட், முடியும் வரை முயற்சி செய்ய உன்னால் முடியும் வரை, இல்லை நீ நினைத்த செயல் முடியும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜோதி அண்ணப்பன் பேட்டை, கனவையை நோக்கிய பயணம் என்பது தெளிவான இலக்கு, கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இது நம் வாழ்க்கையை மாற்றவும் வெற்றியை அடையவும் உதவும் மிக முக்கியமான பாதையாகும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவுக்காக சிறிய உழைப்பை கொடுக்க வேண்டும். வழியில் வரும் தடைகளை தோல்வியாக பாராமல் அதை கற்றுக்கொள்ளும் அனுபவமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கால் பாளையம் ஜால் சாகுலமிய ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனவு காண்பது எளிது, அதை நினைவாக்கும் பயணம் தான் உண்மையான சவால். அந்த பயணத்தில் தடைகள் வரும், தோல்விகள் வரும், விமர்சனங்கள் வரும், ஆனால் ஒவ்வொரு தடையும் நம்மை மென்மேலும் வலிமையாக்கும் ஒரு பாடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு, ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கனவு காணுங்கள், கண்களை மூடியல்ல, கண்களை திறந்து இலக்கை அடையும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருபோணத்திலிருந்து கனவை நோக்கி பயணம் என்பது நமது லட்சியத்தை அடைய செய்யும் தொடர் முயற்சியாகும். இது தெளிவான திட்டம், கடுமையான உழைப்பு மற்றும் தளராத நம்பிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. லட்சிய பயணம் தெளிவான இலக்கு, நீங்கள் என்ன அடைய வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருவருக்கும் அன்பான வணக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது புறா கிராமம் ஹஜ்மைதினா, அவர் ஒரு மாமனிதர், அவர் புகழ் என்று நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நிகழ்ச்சிக்கு பாபு முல்லக்காடு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதம்பார், லட்சியத்தை அடைய செய்யும் விடாமுயற்சி, தெளிவான திட்டம், தொடர்ச்சியான உழைப்பு நிறைந்த அழகான வாழ்க்கை பாதை ஆகும். தெளிவான இலக்கு, திடமான திட்டமிடல், விடாமுயற்சி அப்படின்னு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறக்க ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து திருமலஸ்தானம் வீரசுந்தரி, பயணத்தில் வரும் தடைகளையும் தோல்விகளையும் வீழ்ச்சியாக கருதாமல் கற்றுதலுக்கான பாடமாக்கங்கள், மன உறுதி, விமர்சனங்களையும் அவநம்பிக்கைகளையும் கடந்து உங்கள் இலக்கின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். கனவுகள் என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பவை அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவில் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிய காலை வணக்கம். விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை. ஏவுகணை மன்னன் சாதனை வீரன் சரித்திர நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மணப்புரம் நாச்சியா மன்சூர், நான் ஒரு சிறிய டிஃபன் கடை வைத்திருக்கிறேன், எங்களுக்கு இலக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அதை நோக்கிய பயணம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணக்கம், நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, கனவு காணும் அந்த கனவை நினைவாக்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி நிகழ்ச்சிகள் வார்த்தை தெரிவித்திருக்காங்க. அடுத்தது டிஆர் பட்னா ரமேஷ், நம் காணும் கனவுகள் வண்ண கனவாக இல்லாமல் நல்ல கனவுகளாக, எண்ணங்கள் ஒருங்கிணைந்த நல்ல கனவாக இருப்பதும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திட்டச்சேரி பைஜு ரஹ்மான் அப்துல் கலாம் ஐயா கூறியது போல், கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீதாக்கலை பெருமாள் சேத்தூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, கனவை நோக்கிய பயணம், நானும் சிறு வயதில் இருந்தே கண்டேன் கனவுகளை, தூங்கி கொண்டு அல்ல விழித்து கொண்டே, நமது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சொல்லும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கனவுகள் நிறைவேறும் என்பதில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதில் போல் நிச்சயமாக வெற்றி காணலாம். அந்த வகையில் நானும் கண்ட கனவுகள் ஏதாவது நூல் போட வேண்டும் என்று கண்டேன், அதேமாரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நமது நிகழ்ச்சி பண்பலையில் நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து அறிக்கிறீங்க? வணக்கம்.
4: சிந்தனையரங்கம்.
0: எனது
4: 20 வயதுல நனவாகியது. தொடர் பயிற்சியும் நேர்மறை எண்ணங்களும் அழகான வாழ்க்கையை அமைத்து தந்தது. கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய இலக்கையும் எளிதில் அடையலாம். எங்க அக்காவோட நான் 4 வயதுல பள்ளிக்கு சென்ற பொழுது ஆசிரியர்களை பார்த்தேன்னா, நானும் ஆசிரியர்களை போல அழகாக எழுதவும் பாடவும் ஆடவும் மற்றவர்களுக்கு சொல்லி தருவது போல் தென்னை மரத்து கரும்பலகையாகவும் செங்கற்களை மாணாக்கர்களாகவும் பாவித்து கற்பனையாக விளையாடிய எனது கனவுகள் என்னை நடுநிலை பள்ளி, உயர்நிலை கல்வி, ஆசிரியர் பயிற்சி என்று ஒவ்வொரு பயணமாக என்னை அழைத்து சென்றது. முதல் பணியில சேர்ந்த போது எங்க அப்பா எனக்கு நீ சிறந்த முறையில படித்து நல்ல பெயர் வாங்கி என்று வழங்கினார்கள். எனது கனவோட பெரியோரின் ஆசியுடன் நல்ல முறையில பணி செய்து நல்லாசிரியர் என்ற தமிழக அரசின் விருது வாங்கி மகிழ்ச்சியாக பணி செய்து ஓய்வு பெற்றேன்.
0: சரிங்க.
4: இன்றும் நான் அறிந்த கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி நலமுடன் வாழ்கிறேன். அதனால நல்லதை பார்த்து நல்லதை கற்று நன்மையை செய்து வாழ வேண்டும் என்பதே நமது கனவாக இருக்க வேண்டும்.
0: நன்றி.
4: நன்றி சார்.
0: வணக்கம். சிந்தனை அரங்கம்.
5: எனக்கு வணக்கம்ங்க.
0: யாருங்க?
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துலேருந்து கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேசன்.
5: ஆமாங்க. அதாவதுங்க ஐயா, கனவு கண்ணு எதுக்காக சொன்னார்னா, எப்பவுமே எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பா எந்திரிக்கனா, எப்பவுமே நம்மளோட அந்த லட்சிய வந்து திரும்பிடக்கூடாது.
0: ஆமாங்க.
5: ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்து தடுக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க.
0: சரிங்க.
5: அது மாதிரி நம்ம மனசுல நினைச்சுட்டு நம்ம வந்து எச்சரிக்கையோட நம்ம வந்து முன்ன எச்சரிக்கையோட நம்ம நடந்துக்கிட்டோம்னா யாராலையும் அந்த வெற்றியை தடுக்க முடியாது. அந்த அணுகுண்டு வைக்கும் போது பல நாள் எடுத்தாங்க.
0: சரிங்க.
5: ஆனா ஐயா அதுல இருந்து பின்வாங்கவே இல்ல. உலக நாட திரும்பி பார்க்க வச்சுட்டாருல. அது மாதிரி நம்மளோட மற்றவங்கள குறை சொல்ல கூடாதுங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி சாட்சி அழைக்கிறது, நம்ம மற்றவங்க ஒரு நாளைக்கு அதை பாராட்டுற போய் நம்ம முன்னெடுத்து போனோம். ஒரு இதை தோழி கட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து வளர்ச்சிட கூடாது.
0: என்னைக்கு
5: இந்த கதவை அடைச்சா அந்த கதவை நம்ம நாமதே திறக்க பார்க்கணும். அந்த வெற்றி நடைய விட போட்டோம்னா எப்பவுமே வெற்றி நம்ம பக்கத்து அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்ங்க.
0: அப்படி சொல்லுங்க. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
6: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: ஏபிஜே அவர்கள் நினைவு நாள் என்று கனவு காணுங்கள். அப்படிதான் சார்.
0: கனவை நோக்கிய பயணம்.
6: ஆமா, நல்ல கனவுகள் தான் ஒரு மனிதனை மேல் நோக்கி கொண்டு செல்லும். எங்கே விழுந்தோ எங்கே எழுந்தோ எப்படி இனி வாழ வேண்டும் என்பதை நம் கனவு தான் முடிவு செய்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு. அது அடைய வேண்டும் என்றால் கடின உழைப்பு, கண்ணியமான நடத்தை, கட்டுப்பாடான வாழ்க்கை இவைகள் தான் நம் கனவு நிஜமா.
0: கண்டிப்பா.
6: மிக்க நன்றி சார்.
0: நன்றி. சிந்தனை அரங்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
0: யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
7: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்க ஐயா.
7: இலக்கின் பயணம்,
0: கனவை நோக்கிய பயணம்.
7: மன்னிக்கணும், கனவு.

0: நோக்கிய பயணம். இதே 27ஆம் தேதி, இதே 7வது மாசம், இதே திங்கட்கிழமை, வருஷம் தான் வேற. அங்க இன்னைக்கு நம்ம காரை பண்பல அச்சாணி நிகழ்ச்சியில பதிவு பண்ணுச்சு.
1: இங்க
0: வந்த அன்னைக்குதான் அவருடைய இறப்பு, அப்துல் கலாம் அவர்கள் இறப்பு. அதனால இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அதாவது நம்மளுடைய பயணிக்கக்குள்ளே அதை இலக்கா நான் எடுத்துப்பேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நம்ம பயணிக்கக்குள்ள நம்ம எது, அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதை எடுத்து அதுல வெற்றி பெறணும்னு பாக்கணும். இப்ப நாம வந்து ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், நம்ம வந்து முன்மாதிரியா இருக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்ப நம்மளுடைய இது, நம்ம ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு செயல் செஞ்சோம்னா அதனுடைய குழந்தைகளுக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு செயலை என்னங்க, ஒரு செயலை எடுக்கிறோம்னா அந்த செயலை அடையறதுக்குள்ள அதுல வந்து தோல்விகளே வந்தாலும் அந்த தோல்விய வந்து மாத்திக்கிட்டு அதை வெற்றி அடையணும். அதை இதான் தோல்வி ஆச்சுன்னு தள்ளி விட்டோம்னு வச்சிங்க, நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அப்ப குழந்தைகளுக்கு இளைய பருவத்தில இருந்து ஒரு இலக்கை அடைவதற்கு, அவருடைய வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நம்ம வந்து முன்மாதிரியா இருக்கிறப்ப, அவருக்கு தோல்வியை கண்டு தோலாமல் இருப்பதற்கு தன்னம்பிக்கை கதைகளை சொல்லி கொடுத்து, வரலாற்று சாதனையாளருடைய அந்த காலையில் முன்மாதிரி அவர்களை சொல்லிக் கொடுத்தோம்னா அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க தான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க.
0: நன்றிங்க.
1: சிந்தனை அரங்கம், கனவை நோக்கிய பயணம்.
2: ஹலோ.
1: ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: ஐயாவாடியிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன்
1: சார். ஐயாவாடியா?
2: ஐயாவாடி ஜெயலட்சுமி.
1: சொல்லுங்கம்மா.
2: நம்ம வாழ்க்கையில் நிறைய கனவுகள் கண்டு வச்சு தான் இருக்கோம். அது ஒன்று ரெண்டு தான் சாத்தியமாகும். சாத்தியமாகும் கனவுகளை, கனவுகளை காண்பது தான் நல்லது.
1: அப்படியா?
2: எல்லாமே
1: நம்மளால எதுவுமே முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா பின்வாங்க மாதிரி இல்லையா? சாத்தியப்பட்டதை மட்டும் நம்ம கனவு காணணும்னா, இப்போ அதையும் மீறி நம்ம கனவு காணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா?
2: இல்லை இல்லை, அப்படி இல்லை சார். கனவு காண வேண்டியது அந்த லட்சியம், ஒரு நம்ம வீடு, ஒரு வீடு வாங்கணும், வசதியா வண்டி வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் கனவுகள் நமக்கு வாழ்க்கையில நிறைய வரும். வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கணும். ஆனா ஒரு சிலருக்கு தான் பெரிய பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு சாத்தியமா
1: இருக்கும். அப்படி சொல்றீங்க.
2: அப்படி
1: சொல்றேன். நன்றிங்க.
2: நன்றி சார்.
1: சிந்தனை அரங்கம், கனவை நோக்கிய பயணம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: நெடுங்காட்டிலேருந்து வீரியம் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
3: கனவு, கனவுலாம் தானாக வர்றது இல்லை சார், நம்ம உள் மனசுலேருந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் சார் கனவு.
1: சரிங்க. அதை நோக்கிய பயணம் எப்படி இருக்கணும்?
3: பயணம் நம்ம என்ன, அதை நோக்கி பயணம் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் நம்ம. அது எல்லாத்தையும் நம்மளால முடியாது இல்லை. நம்மளால என்ன முடியுமோ அந்த பயணத்துக்கு முயற்சி எடுக்கணும், நம்ம செய்யணும்.
1: சரிங்க.
3: கனவு, அதுதான் கனவு. அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு சிறுவர் பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப அந்த கல்லூரி, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிகள்லாம் பேட்டி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஜனாதிபதி இருந்துறீங்க, இன்சார்ஜா இருந்துறீங்க, ஆசிரியரா இருந்துறீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பதவி ஏற்றிருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச பதவி வந்து ஆசிரியர் தான்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, ஒரு நான் ஆசிரியர் தான் இவ்வளவு பேரையும் உருவாக்க முடியும், ஒரு ஜனாதிபதியை உருவாக்க முடியும், ஒரு விஞ்ஞானியை உருவாக்க முடியும், அதனால நான் ஒரு ஆசிரியரை தான் எதிர்க்க விரும்புறேன்.
1: சரிங்க.
3: அது ஒரு நல்ல கருத்து சார் அது.
1: கண்டிப்பாங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். கனவை நோக்கிய பயணம்.
4: வணக்கம்.
1: உங்களுடைய வானொலி ஒலி அளவு குறைங்க.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: கனவை
1: நோக்கிய பயணம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: காரை பண்பலை 100.3 கனவை நோக்கிய பயணம். சிந்தனை அரங்கத்தில்
5: வணக்கம் ஐயா, நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம்.

0: மேடம், கட்பாடியிலிருந்து பேசுறீங்க.
1: சொல்லுங்கம்மா.
0: ஐயா, என்ன பொறுத்த வரைக்கும் கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு உயிர்ப்பு தன்மை வாய்ந்தது ஐயா. அந்த கனவை நோக்கிய பயணம் நம்ம செய்யும் பொழுது நிறைய சவால்கள் அப்படிங்கிறது தான் ஐயா வரும். முதல்ல ஒரு காரியத்தை நம்ம எடுத்தோம், அது முடிச்சோம் அப்படின்னு இருக்காது. அப்போ பல இடர்பாடுகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து விடக்கூடாது. ரதர், எனக்கு வெற்றி கிடைக்கும், அடுத்த படிநிலைக்கு என்னுடைய வாழ்க்கை போகும் அப்படின்ட்டு நம்ம நேர்மறை எண்ணங்களை அந்த கனவு பயணத்துல நம்ம விதைக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, வாழ்க்கை பயணம் அப்படிங்கறது ஒவ்வொரு சறுக்கல்களும் நமக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஐயா. இப்ப ஒரு விஷயம் நான் ஏ அப்படின்னு நான் நினைச்சேன்னா டக்குன்னு அது கிடைக்காது. அப்போ நிறைய சறுக்கல்கள் வரும். அப்படி வரும் பொழுது எனக்கு அந்த துவண்டு போகக்கூடிய ஒரு மனசு வரக்கூடாது. ரதர், அத வெற்றி பயணத்திற்கான சறுக்கல்கள் ஒரு அனுபவமாக இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் கூட பாத்தீங்கன்னா அந்த டங்ஸ்டன் பல்ப் கண்டுபிடிக்கிறத கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தோல்விகள் அப்படிங்கறத அவர் வாழ்க்கை பயணத்துல சந்திச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி கேட்ட போது சொன்னாங்களாம், நான் 1000 முறை தோத்தேன்னு சொல்ல மாட்டேன், 1000 புதிய அனுபவங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு. அப்ப 1000 புதிய அனுபவங்கள் அவரை செதுக்கி இருக்கு உள்ளியை போல். அப்போ மனிதர்களுக்கும் வாழ்க்கை பயணத்தில் நான் சாதிக்கணுங்கிற துடிப்பு இருக்கும். அப்போ இடர்பாடுகள் வரும். அதை நான் இடர்பாடுகளாக பார்க்காமல் சவால்களாகவும் ஒரு அனுபவமாகவும் பார்த்தேன்னா நிச்சயம் வாழ்க்கை பயணம் வெற்றி பெறும். ஆனா இன்ஸ்பிரேஷனலான ஒரு நபரை நம்ம மனசுக்குள்ள நிறுத்தி வச்சுக்கொண்டு அவர் என்னென்ன விஷயங்கள் செய்தாரோ அதே போல நாமளும் செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருந்தது, ஒரு பிடிப்பு இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம் ஐயா வாழ்க்கையில.
1: நன்றி
0: நன்றி ஐயா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நோக்கிய பயணம். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனவு எதை அடைய நினைக்கிறோமோ அதை நோக்கிய பயணிக்க வழிவகுக்கிறது, கடினமான காலங்களில் நம்மை தொடர்ந்து செயல்பட வைக்கிறது, பெரிய சாதனைகளுக்கு முதல் படியாக அமைகிறது, வாழ்வை உயர்த்தவும் பெரிய இலக்கினை அடையவும் உதவும் ஒரு அழகான சிந்தனை கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, கனவை நோக்கிய பெண் நாம் காணும் கனவு பகல் கனவாக இருந்து விடாமல் நம்மை இலட்சிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் இலக்கை நோக்கியே கனவாக இருக்க வேண்டும். கனவு மேம்பட வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்கள், நம் செயல்கள், நம்முடைய உழைப்பு, நம்பிக்கை இவை அனைத்தும் உயர்ந்ததாக இருப்பது அவசியம். கனவை நம் வாழ்வில் நிஜமாக்க உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமான நாளில் சிறப்பானது ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது மன்னார்குடி அண்ணாமலை ஐயாவின் அக்னி சிறகுகள், மன்னார்குடி அண்ணாமலை ஐயாவின் அக்னி சிறகுகள் புத்தகம் படித்தேன், அவரை போலவே நானும் கனவு கண்டு வாழ்க்கையில் நல்ல பாதையில் தொழில் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மயிலாடுதுறை ராஜா திரு குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனவை நோக்கிய பயணம் என்பது ஒரு நாளில் முடிந்துவிடும் பயணம் அல்ல, வழியில் வரும் சோதனைகளையும் பிறரின் எதிர்மறை பேச்சுக்களையும் பொருட்படுத்தாமல் நம் இலக்கில் மட்டுமே கவனமாக இருந்து உழைப்பதே அந்த பயணத்தை வெற்றி பெற வைக்கும். கலாம் ஐயா நினைவினாலே இந்த நேர்மறை சிந்தனையை பகிர்வதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நமது லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றால் உழைப்புக்கேற்ற கனவு வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது கனவை நோக்கிய பயணம் என்பது இலக்கை அடைவதற்கான விடாமுயற்சியையும் நம்பிக்கையும் குறிப்பது. என் விழிகளில் சுமந்தேன் ஒரு சிறிய கனவை, வாழ்க்கையில் தொடர்ந்தது என்னுடைய பயணமாக, தடைகள் போல வந்தாலும் எனது மனது தயங்கவில்லையே, நான் நினைத்தது நிறைவேறும் வரை ஓயாது என் பயணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். அடுத்தது திருமலக்குடி குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனவை நோக்கிய பயணம் கனவு காண்பது எளிது, அதை நனவாக்கும் பயணம்தான் உண்மையான சவால். அந்த பயணத்தில் தடைகள் வரும், தோல்விகள் வரும், விமர்சனங்களும் வரும், ஆனால் ஒவ்வொரு தடையும் நம்மை மேன்மேலும் வலிமையாக்கும் ஒரு பாடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சநதி குளம் கோவில் இளவரசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் காணும் கனவுகள் மெய்ப்பட வேண்டும், நம் எண்ணங்கள் செயல்கள் தூய்மையாக இருக்கும்போது நடைபெறும் அனைத்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேலவாஞ்சியூர் ஃபாத்திமா, கனவு காண வேண்டும், கனவு எண்ணங்களை ஏற்படுத்தும், எண்ணங்கள் செயல்களாக உருவெடுக்கும், மிக கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேமாத்தூர் அமுதாசேகர், கனவை நோக்கிய பயணம் கனவாக நினைவாக கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அவரிக்காடு வித்யா வீரமணி, கடினமான உழைப்பு, தொடர் முயற்சி, தெளிவான சிந்தனை மற்றும் தெளிவான குறிக்கோள் இவற்றை உள்ளடக்கியது தான் கனவை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே வணக்கம், சிந்தனை அரங்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம், நான் டைலர் சண்முகம் பேசுறேன்.
0: என்ன ஊருங்க?
1: புத்தாளம். புத்தாளம்.
0: நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்கல ரேடியோ இருந்து.
1: இப்போ டைலர் சண்முகம் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க சண்முகம் சார்.
1: இந்த உலகில் உன் பெயரால் அறிமுகம் செய்து கொள்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள்.
0: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம். யார் இங்கிருந்து
1: அழைக்கிறீங்க? குமரன் டைலர்.
2: நிறைவேறாது.
0: வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறையில இருந்து அனுராதா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா
3: சார். கனவை நோக்கிய பயணத்துல நானா ஒரு கனவு இல்லாம வளர்ந்துட்டேன் சார்.
0: ஏமா, என்ன விஷயம்?
3: ஒரு ஒரு இது கூட ஒரு குறிக்கோளே இல்லாம நாங்க எல்லாம் வளர்ந்துட்டோம். என் பொண்ண நல்லபடியா உருவாக்கிட்டு இருக்கான் சார்.
0: கண்டிப்பா.
3: ஒரு அப்துல் கலாம், விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு இளைஞரை உருவாக்கிட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா.
3: அதான் சார் சொல்லுவாங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
3: ஓகே,
0: நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம். யார் இங்க இருந்து
4: அழைக்கிறீங்க?
0: என்ன ஊருங்க? சீர்காழி.
4: சீர்காழி மாணிக்கம் டைலர்.
0: ஐயா சொல்லுங்க.
4: என்னுடைய கனவு என்ன சார்?

0: பண்ண படிக்க நான் ஒரு ஆசைப்பட்டேன் சார். அது ஆசையும் எடுத்தேன், கனவாகவும் இருந்தேன் சார். நானு வீடு கட்டணும்னு கனவு கண்டு சார், அதை முடிச்சுட்டேன் சார். அப்புறமா பயணம் பண்ணணும்னு உங்களால ஆசை சார் எனக்கு. ஏன்னா எல்லாரையும் கொண்டு போய் சொந்தக்காரங்களா வந்து பிளைட்ல ஏற்றி விட்டு
1: வருவேன்.
0: நம்மளும் போய் அதே மாதிரி பிளைட்ல ஏறி போகணும்னே நீண்ட நாளா கனவு சார் அது எனக்கு. அதையும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு சார். பிளைட் எப்படி இருக்கும், வெள்ளாடு எப்படி இருக்கணும், அதை பார்த்துட்டு வந்துட்டு
1: சார். சரிங்க,
0: அது என்னோட கனவுனா அது ரொம்ப ரொம்ப கனவு சார். அது
1: ரொம்ப சந்தோஷம். காரைக்கால் பண்பலை 100.3 கனவை நோக்கிய பயணம் சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் இலக்கை நோக்கி வைக்கும் புதிய தடம். பாதையில் தோன்றும் தடைகளை கண்டு அஞ்சாதே, சிந்திடும் உழைப்பின் வேர்வை வீணாவதில்லை. சிறகுகளை விரித்து வானில் உயரே பறந்து செல், தொடும் தூரத்தில்தான் உனக்கான சிகரம். தளராத நம்பிக்கையோடு முன்னோக்கி நடைபோடு, உன் கனவின் பயணமே நாளைய புதிய சரித்திரம். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயா நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த உன்னதமான வார்த்தைகளோடு இன்றைய கனவை நோக்கிய பயணம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, பாதைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் பயணம் ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது. தோல்வி என்பது உங்கள் பயணத்தின் முடிவல்ல, அது வெற்றியின் முதல் படி என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதோ உங்கள் உழைப்பும் அவ்வளவு உறுதியாக இருக்கட்டும். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து பயணித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் லட்சிய கனவுகள் அனைத்தும் நனவாக, வாழ்த்துக்கள். வாய்ப்புகள் சந்திக்கும் பொழுது மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர்ஜே ஆர் செந்தில் குமரன். அடுத்த நிகழ்ச்சிக்காக ரமணி மணிகண்டன் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு வணக்கம்.

0: காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நம் பிள்ளைகளின் நாளை சிறப்பாக அமைய நம் இன்றைய நாளை அர்ப்பணிப்போம். இது நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி. இனி கேட்கலாம் நேயர்களே. வணக்கம் தோழி.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், என்னென்னா குழந்தைங்களுக்கு தான் நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரோம், அம்மா அப்பா தான் எல்லாத்தையுமே சொல்லித்தரோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது உண்மையும் தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஒழுக்கம் பொறுப்பு மனிதநேயம் பாசமாக இருக்கிறது இப்படி பல விஷயங்களை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்போம். ஆனால் இதை நம்ம கொஞ்சம் உற்று கவனித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை குழந்தைங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஆசிரியர்களாகவும் நமக்கு இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோபப்பட தெரியாது, ரொம்ப சாதாரணமாக இயல்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எளிதாக மன்னிக்கிற ஒரு குணம் இருக்கும். சின்ன விஷயத்தில் கூட மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பாங்க. ஒரு தோல்வி வந்தால் கூட மறுபடியும் எழுந்து தைரியமாக நடப்பாங்க. யாரையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாது, எல்லாரையும் ஒரே போல ஒரே மாதிரி பார்ப்பாங்க, நேசிப்பாங்க. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள். இதை எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுத்துருப்போம் குழந்தைங்களுக்கு. ஆனால் இதை எல்லாத்தையும் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கேள்வி வருது இல்லையா? ஆமாங்க, நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் கடைபிடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் அந்த நேரங்களில் நம்மளுடைய குழந்தைகள் அதை நமக்கு அழகாக புரிய வைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இது எல்லார் வீட்லேயும் டெய்லி நடக்கிற ஒரு விஷயந்தான். காலையில் நேரத்தில் நம்ம ரொம்ப பிஸியாக குழந்தைங்களுக்கு சமைச்சிட்ருப்போம். அந்த நேரத்தில் நம்ம குழந்தைய கூப்பிட்டு உன்னுடைய பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வை அப்படின்னு சொல்லுவோம். உடனே அது போய் தண்ணியை பிடிக்கும். தண்ணியை பிடிக்கும்போது கொஞ்சம் தண்ணியை கீழே ஊற்றிடும், சிந்திடும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோவத்தில் திட்டிட்டு ஒரு அடியை கூட போடுவோம். இந்த தண்ணியை கூட உனக்கு ஒழுங்காக பிடிச்சி வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே அம்மா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பின்னாடி நிற்கிறத கவனிக்காமல் வேகமாக அப்படி திரும்பும்போது இடித்து குழந்தை கீழே விழுந்துடலாம், இல்லைன்னா அதுக்கு சின்னதாக ஒரு அடி கூட பட்டுடலாம் அம்மாவால். உடனே அம்மா பதறிக்கிட்டு என்னப்பா கீழே விழுந்துட்டியா, எழுந்துரு, அம்மா தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். குழந்தை அழறதை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப பதட்டமாயிடும். உடனே அந்த குழந்தைக்கு வலிக்கும் தான், ஆனாலும் அம்மா அழறதை பார்த்துட்டு அம்மா கண்ணில் தண்ணியை பார்த்துட்டு உடனே அந்த குழந்தை சொல்லும், அம்மா நீங்கள் வேணும்னா தள்ளிவிட்டீங்க, தெரியாமல் தானே தள்ளி விட்டுட்டீங்க, எனக்கு வலிக்கலை பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப சாஃப்டாக அழகாக நம்ம செஞ்ச தவறை அது மன்னிச்சிடும். அந்த குழந்தைக்கிட்ட வந்து அன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை கற்றுப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த குழந்தையை திட்டினோம், ஆனால் அந்த குழந்தை

அதை ஈஸியாக மறந்துட்டு இப்போ நம்ம செஞ்ச தவறை கூட அழகாக மன்னிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக நம்ம நினைப்போம். அப்படி உங்கள் பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் அதை தாங்க இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழியுங்கள் தோழிகளே. 0 4 3 6 8 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0 அல்லது 2 3 1 2 3 1 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9 5 6 6 4 2 7 2 3 1 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் தோழிகளே. இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை அதுலேயும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.

0: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் தோழி யார் எங்கிருந்துன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
2: காலை வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
2: மணக்குடி தனலட்சுமி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு நினைவு சின்னத்திலிருந்து ஏழே இளங்கிளிய என்னாசை பைங்கிளிய பாலைய பசங்கொடிய பைந்தமீனின் தென்சுவையே.
2: அடடா, பாட்டே பாடிடுவீங்க போலயே. சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய தலைப்ப கேட்டீங்களா?
3: தலைப்பு பிள்ளைங்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்னன்னு
2: கேட்டீங்க. அதேதான் சொல்லுங்க.
3: பிள்ளைங்களுக்கு பசி, பால், ஒரு அம்மா பால் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததா, உடனே அந்த பால் வாங்கி இந்த பையனுக்கு கொடுத்து உதவணும், பசியாறணும் அப்படின்னு எங்க பையன், நீ நல்லதுதான் தம்பி செஞ்ச, சரி காசு பணம் கொடுத்தாலும் வயிறார பசி, பால், பிள்ளைக்கு பால் கேட்டிருக்காங்க, அந்த பலூன் வைக்கிறாங்க, அபிஷேகத்துக்கு எடுத்துட்டு போன பால் அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டான், அந்த பலூன் பால் எங்கடா தம்பிங்கிற கேன்ல, அந்த பிள்ளைங்களா பாலை பாத்துருக்குமா, பால் காய்ச்சி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுத்துட்டு அப்புறம் வேற ஒருத்தவங்க பாலதான் அபிஷேகம் பண்ணிடும்.
2: சூப்பருங்க, சூப்பருங்க, நல்ல விஷயம். மனிதாபிமானம் அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க.
3: ஆமா, வேற கொடுத்து உதவணும், பசியாறணும்னு நினைக்கப்பான் மேடம்.
2: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றிமா.
3: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த தோழி யாரு, எங்கிருந்து கூப்பிடுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: சின்ன பிள்ளைதான்
3: பக்குவமும் நம்ம கிட்ட இன்னும் தோணுது இல்லையா?
4: இனிமே
3: நம்ம அப்படி செய்ய கூடாது, கோவப்பட்டற கூடாது அப்படின்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்க.
4: கண்டிப்பா மேடம்,
3: கண்டிப்பாமா. நன்றிமா நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு.
4: நன்றிங்க மேடம்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த தோழி யார், எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்
3: மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: திருத்தைப்புலி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம்.
2: சரிம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: தெக்கு திருமச்சம் படத்திலிருந்து ஏழு ஏழு ஜென்ம பந்தம் மனைவி.
2: சரி, பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாழ்க்கை பாடம்.
3: எங்க பையன் வந்து அப்போ ஓசூர்ல இருந்தாங்க மேடம். இந்த கஜா புயல் அடிச்சப்போ இப்ப நாங்க இங்க இருந்தப்போ எங்க வீடு ரொம்ப பாதிக்கல, நாங்க நல்லாதான் சேஃப்டியா தான் இருந்தோம் மேடம். ஆனா நிறைய பொருள் எல்லாம் குழந்தை குடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதை நீ போய் வாங்காதம்மா, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு வீடு எல்லாம் இழந்து போய் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் வாங்கி கேட்டோம், நீ போய் வாங்காதம்மா அப்படின்பா மேடம். யாருக்காவது உதவி பண்ணணும்னா கேட்காம உதவி பண்ணிட்டு வந்துருவோம் மேடம்.
2: சூப்பர் சூப்பர்.
3: அப்ப அவங்கிட்ட அதை நான் நல்லா பண்ண, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததான், அதை அப்படியே அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது நம்மகிட்ட இருக்கிறத நீ உதவி பண்ணுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி பண்ணுவோம் மேடம்.
2: கண்டிப்பா.
3: பேரை வந்து 4 வயசு ஆகுது மேடம், ரெண்டாவது பேரம் பிறந்திருக்கான், 10 மாசம் ஆகுது. அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணிருக்கு, மருந்தை குடுத்து அந்த உள்ளார ஒரு குட்டி மூடி இருக்கும் பாருங்க மேடம், அதை அப்படியே வச்சுட்டா போல இருக்கு. அந்த பையன் கொஞ்சம் நவுற ஆரம்பிச்சுன்னு அந்த மருந்து மூடி எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டா போல.
2: ஐயோ,
3: அச்சு உள்ளக்குள்ள மாதிரி. இவ ஒரு நாள் ஊருக்கு எங்க வீட்டுக்கு வந்தவன் அந்த பெரிய பேரம் சொல்றான், அத்தா தம்பி ஊன்னு மருந்து பாட்டில் எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டா அம்மா கீழே வச்சுக்கிச்சுன்னு வந்த உடனே சொல்றான், என்னப்பான்னு கேட்டா, இது மாதிரி மருந்து மூடி போட்டுட்டு மருந்தை போட்டுட்டு மூடி வைக்க நினைக்கிறதுக்கு வயலு உள்ள வச்சுட்டோம்மா, அப்புறம் எடுத்துட்டோம். இதே நம்ம அந்த பையன் பண்ணிருந்தா நம்ம போட்டு அடிச்சிருப்போம் அவனை.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா.
3: அவன் வந்த உடனே சொல்றான், அம்மா இந்த மாதிரி மருந்தை போட்டுட்டு கீழே வச்சுமா, தம்பி எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டுட்டா, நாங்க எடுத்தோம்னு.

0: கையவிட்டு நோண்டி எடுத்தது அப்பா அப்படின்னு சொல்றான்.
1: மிகப்பெரிய தவறு இல்லையா இது? என்னைக்குமே செய்யக்கூடாது.
0: வச்சுட்டா அது தூக்கி டக்குன்னு வாயில வச்சுட்டான் அந்த பையன்.
1: இனிமே அவரே எங்கேயாவது மூடி மூடாம இருந்தா கூட எடுத்து மூடி வச்சிருவாரு.
0: இப்ப சொல்லிடுவோம் மேடம், எது வந்தாலும் கரெக்டா.
1: கண்டிப்பா கண்டிப்பாமா. நன்றிமா.
0: நன்றி மேடம்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: ரொம்ப
6: இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழியில் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம், வாழ்க்கை பாடம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழி யார், இங்கேருந்து அழைக்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: பொற்பகல் வணக்கம் மேடம். காரைக்கால் விஜயா ரவிச்சந்திரன்.
6: விஜயா ரவிச்சந்திரன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
7: நலமா இருக்கீங்களா மேடம்?
6: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கேன்
6: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்து மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மலிவா, இந்த பாடம் கொடுங்க.
6: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேட்டீங்களா?
7: பிள்ளைகள்லேருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் அப்படிங்கறத வந்து நம்ம உதவுற மனப்பான்மையோட இருப்பாங்க இரு பிள்ளைகளுமே. நாங்களுமே அப்படிதான் இருப்போம். நானும் என் கணவருமே அப்படிதான் இருப்போம். இருந்தாலும் வந்து உதவுற மனப்பான்மை அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கிறத பார்த்து நான் வியந்திருக்கேன் மேடம். அதுல ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்து ஜனவரி 2024 நியூ இயர் அன்னைக்கு என்னுடைய மூத்த மகன் வந்து சென்னையில இருக்கிறாப்ல. அவன் வந்து அவன் ஒரு பகுதியில இருக்கான், இன்னொரு பகுதியில கிட்டக்க பக்கத்து வீடு. இவன் வந்து வீட்டிலேயே இல்லத்திலேயே அன்னைக்கு வீட்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டுதான் மேடம். கேட்டோன்னா என்னன்னு போய் பார்த்தோம்னா, ஒரு பக்கத்து வீட்டுல பக்கத்து பகுதி போர்ஷன்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து மாடியிலேருந்து துணி காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சன் ஷேடோ இருக்கிறது தெரியாம அதுல இருந்து மேல கீழே விழுந்துடுச்சான். விழுந்து கட்ட கேட்டோம்னா இவன் மாடியில உள்ள கீழே போய் பார்த்தோம்னா அந்த பொண்ணு நினைவற்று கிடைக்கலாம். உடனே தூக்கி யாரையுமே எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல அங்க சென்னை பகுதியில யாரும் அவரவர்கள் வீட்டு வேலையை பார்ப்பாங்க இல்லையா. உடனே தூக்கி தனி இவன் ஒரு தனி ஒருவனாவே இருந்து தோல்ல அந்த பொண்ண, அது ஒரு 18 பொண்ணு, அது தோல்ல தூக்கி போட்டு ஆட்டோவுக்கு கால் பண்ணி அப்புறம் அங்க பக்கத்துல உள்ள ஒரு 5-6 உள்ள பகுதி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் கொடுத்து சேர்த்தோம்னா முதுகு தண்டு வளத்துல மட்டும் தலையில பலத்த அடி அந்த பொண்ணுக்கு மேலேந்து விழுந்திருக்கிறாப்ல. முதல் மாடியில இருந்து துணி காய வைக்கிறன்னு தவறி விழுந்துட்டாப்ல. அப்புறம் முதலவி கொடுத்து அப்புறம் அவங்க பேரண்டுக்கு கால் பண்ணி அவன் அந்த நேரத்துல இவன்ட்ட பேலன்ஸே இல்லையாம். அப்புறம் எப்படியோ ஆட்டோவுக்கு கூட பேலன்ஸ் இல்லையாம், கையில பேலன்ஸ் இல்லாம அப்புறம் ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது வந்து
6: நிச்சயமா பார்த்து நான் வந்து தனி

0: கடைசியா வந்து அவன் அந்த நேரத்துல உடனே செஞ்சது வந்து எனக்கு
1: கண்டிப்பா பெரிய விஷயம்தான்மா, பெரிய விஷயம்தான். ஏன்னா யாருடைய யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கூட போய் செய்யலாம் அப்படின்னு இல்லாம அந்த முதல் ஆளா நம்ம போய் நிக்கிறது அந்த நேரத்துல அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா?
0: வந்து எந்த காரணத்தால விழுந்ததுன்னு கூட தெரியாது, பல பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. எதையுமே எதிர்பார்க்காம அந்த நேரத்துல வந்து விழுந்து
1: உதவி செஞ்சிருக்காரு.
0: தோல்ல போட்டு தூக்கி கொண்டு போய் ஆட்டோல தனி வருவனா இருந்து அது செஞ்சது ரொம்ப எனக்கு.
1: நம்ம என்னதான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த நேரத்துல அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சது அவர்தான் இல்லையா? கண்டிப்பா அவர்கிட்ட
0: இருந்து அப்படிதான் இருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப நான் வியந்து பார்த்தவனா வந்து அதுவும் அன்னைக்கு
1: நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடலை கேட்கலாம். நன்றிமா,
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றிமா.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இதினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த தோழி யார் எங்க இருந்துன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா. வணக்கம் சொல்றது யாரு?
3: தலப்பால்ல இருந்து ரீனா பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: கேளடி கண்மணி படத்துல இருந்து மண்ணில் இருந்து காதல் என்று.
2: கண்டிப்பா கேக்கலாம். நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க.
3: பசங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டது
2: நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு மாத்திர போறோம்னா அது ஒரு கத்துக்கிறது மா. நம்ம எப்படி சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு நேர நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சோமோ அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் வயசு ஆகும்போது அவங்க நம்மள கவனிச்சுக்கிறாங்க. அதை நினைச்சு பெருமைப்படுறீங்க. கண்டிப்பாமா. நன்றிமா.
3: நன்றி.
2: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில். அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். அந்த நிகழ்வை நினைத்து பெருமைப்படுகிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா கோமல் ராசாத்தி சொல்லியிருக்காங்க, பிறரை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடாது, இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் தலத்தெருவிலிருந்து அனைவரிடமும் பழகும் விதம், அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி சொல்லியிருக்காங்க, என் மகளிடம் நான் கற்றுக்கொண்டது யாரை பற்றியும் குறை கூடாது அப்படின்னு, பொறுமை குணம் அதிகமாக இருக்கும் அவகிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிள்ளைகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம், உண்மை என்னவென்று தெரியாமல் யாரை பற்றியும் பேசக்கூடாது, வீண் விவாதம் வீண் பேச்சு கூடாது, இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க வாழ்க்கை பாடம் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மன்னிக்கிற பண்பு, உதவி செய்யும் குணம், சிக்கனம், யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, நேரம் தவறாமல், இப்படி பல தொழில்கள் பல விஷயங்களை நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் வாழ்க்கைனா என்னன்றத குழந்தைங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் இணைந்த தோழிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது. இன்றைய வணக்கம்.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ்

பன்னிரண்டு பத்துக்கு மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். பங்கேற்பவர் செல்வி கே தீபிகா. 12:55 பனிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம். மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை,

2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 சங்கீத சாரல், இதில் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் தேநீர் நேரம். 4:30 வாக்கிங் பனியன் சன்ரீப்ஸின் தேநீர் நேரம். 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாக. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் உழவர் அரங்கம். வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் ஆமன் TRY TMT கம்பிகள் வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள்.

9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர்மோ மீனாட்சி ஜவகர் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10

இனி விளம்பரதார நிகழ்ச்சிகள். 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15

0: பதினேழு முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேவா இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம், மகாநதி, சோபனா பாடிய கண்ணெதிரை தோன்றினால் படப்பாடல் இவர்களுக்காக வருகிறது. திருமலை வாசல், ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சூளை மற்றும் விதிநில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: VPN கண் மருத்துவமனையும்.
0: நாளை காலை 9 மணிக்கு நாகப்பட்டினம் VPN ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் தெய்வாயசியல் ஹரிஹரன் பாடிய கண்ணோடு காண்பதெல்லாம் படப்பாடல். ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன், அமுதா, அச்சயா, ஆதீஷ், விஷ்ணு சந்தர், ஹர்ஷவர்தன் இவர்களுக்காக.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பாசந்தளிர்.
1: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி இளையராஜா இசையில் ஹரிஹரன் பாடிய கண்ணுக்குள் நிலவு பட பாடல் கேட்க போறோம். இவர்களுக்காக

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: கைராசி அனைத்துக்கும் ARC நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் செல்வ கணேஷ் இசையில். சூரிய பிரபாகர் வரிகளில் ஹரிஹரன் பாடிய குள்ளநரி கூட்டம் படப்பாடல். இவர்களுக்காக செமனார் கோவில் குணசேகர் திலகவதி, பாண்டரிகபுரம் கணேசன், பானுமதி, திருச்செம்பள்ளி வாசு, பட்டு.

நேஷின் நிறைவாக திருபுவனம் லக்ஷ்மி ரவி, சத்யபாமா, அலமேலுமங்கை, விஜயன், நரசிங்கன்பேட்டை, ஐயப்பன் இவர்களுக்காக வருகிறது தெய்வ இசையில் பா விஜய் வரிகளில் இந்த பாடல்.

0: நிறைவேறுகிறது மனதில் நின்றவை.
1: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை

0: தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு

0: தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரேன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரேன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரேன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின்

மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாலையை வழங்கும் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாலையை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
3: இன்றைய பசந்தன் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி எறும்பு வாழ்ந்து வந்துச்சா. ஒரு நாள் பலத்த காத்துல மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சா ஒரு வண்ணத்து பூச்சி. அந்த வண்ணத்து பூச்சி இலைங்களுக்கு நடுவுல சிக்கிட்டு இருந்துதான். இத கவனிச்ச அந்த குட்டி எறும்பு என்ன பண்ணுச்சா, யோசிக்காம ஓடி போயிட்டு எறும்போட நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த வண்ணத்து பூச்சி மேல இருந்த இலைகளை விலக்கி பூச்சிய மெதுவா வெளியவும் கொண்டுட்டு வந்தாங்களாம். மகிழ்ச்சி அடைந்த அந்த வண்ணத்து பூச்சி, மிக்க நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லி அந்த குட்டி எறும்பு கூட்டத்தை தம் முதுகு மேல ஏற சொல்லி வானத்துல ஒரு ஜாலியா ரைடு கூட்டிட்டு போனுச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் பிறருக்கு செய்யும் சிறிய உதவியும் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதே.
2: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: கே தீபிகா.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: தென்னகுடியில இருந்து வரேன்.
4: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: சிறு குறிப்பு சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களேன்.
5: காட்டிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் தமிழ்நாட்டின் முதல் இடத்தில் உள்ளது. 6 வாய்மொழியில் மற்றும் குடிமங்கலம் போன்ற இடத்தில் உள்ளது. கற்றாழையிலிருந்து அமர்ந்து கொள்ளன உங்களுக்கு தெரியுமா? ஈசல் எனப்படும் மீன்கள் மின்வளரை உற்பத்தி செய்த தங்களை பாது கொள்ள இந்த ஆற்றலை பயன்படுகின்றன உங்களுக்கு தெரியுமா? காட்டிலேயே அல்லாத்தி அழைக்கப்படுகின்ற முடிந்த ஒரு அவையாற்றில் அவையாற்றின உங்களுக்கு தெரியுமா?
6: ஒளி ஒளி ஆற்றில் வேதியே ஆற்றில்கள் மருந்து இருந்தன உங்களுக்கு தெரியுமா? நன்றி, வணக்கம்.
4: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ்பா.
4: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: தப்பு செய்யறவங்க திருத்தி நல்ல வழியில நடத்துவேன்.
4: சூப்பரா சொன்னீங்களே. சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூக்கா.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: காற்றலையில் கவிபாடும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனை போல எரிய வேண்டும். இது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி. இனி கேட்கலாம் நேயர்களே, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில 70-80களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம் இல்லையா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் கோபுரவாசலிலே படத்திலிருந்து தேவதை போல் ஒரு

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, இதயம் படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.

0: சக்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: தேன்மழை நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் கே.ஜே. ஏசுதாஸ் பாடிய பாடல், 3 திரைப்படத்திலிருந்து.

நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள நிறுவனம் சாரா பாதுகாப்பு அலுவலர் ஒரு காலி பணியிடம் நிரப்புவதற்கு மாதம் ரூபாய் 27,804 ரூபாய் தொகுப்பூதியத்தில் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை ஆகியவற்றில் முதுகலை பட்டம் அல்லது அறிவித்த படிப்புகளில் இளங்கலை பட்டத்துடன் திட்ட உருவாக்கம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சியில் செயல்பாடுகள், கண்காணிப்பு, மேற்பார்வை ஆகியவற்றில் 2 வருட பணி அனுபவத்துடன் கணினி அறிவு பெற்ற 42 வயதிற்குட்பட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை www.nagapattinam.tn.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 209, 2ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம், 611-00-3 என்ற முகவரிக்கு 7/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:45 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 04365 என்ற முன்னிணைப்புடன் 25301118 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார்.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய திருமதி பழனிசாமி படத்திலிருந்த பாடல்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே, எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில். அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்களிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே தேன்மழை. 70-80களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் புன்னகை மன்னன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் சித்ரா பாடிய பாடல் என் பொம்முக்குட்டி அம்மா படத்திற்காக.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் வாணி ஜெயராம் பாடிய பாடல் சின்ன பூவே மெல்ல பேச படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது.

0: மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சனையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்சி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரம்

0: மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்தகரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். நான் காரில் போகும்போது நான் பார்ப்பேன், எனக்கு கஷ்டமாக இருக்கும். டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு டிராஃபிக் சிக்னலில் எல்லாம் நிறைய பேர் வண்டி ஆஃப் பண்ணாமல் ஏசி ஓடணுன்றதுக்காக வண்டியை ஆன் பண்ணி வச்சு அப்படியே ஆக்சலரேட்டர் அமுத்தி புகை மண்டலமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம சேவைக்காக இருக்கிற டிராஃபிக் போலீஸ்மேன், ரோட்டோரமாக பழம் வியாபாரம் செய்கிற வியாபாரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் இடையில என்ன ஒன்று நடக்கும்னா, சுவாசிக்கிற காற்று ரொம்ப நஞ்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு கேன்சர் நுரையீரலையும் சுவாசக்குழாய் கிட்னியில்

0: கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு நம்ம என்னெல்லாம் அவங்க செய்யலாம் இந்த விஷயங்களை தவிர்க்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் மாஸ்க் போட்டுக்கிறது தான். மாஸ்கில் வந்துட்டு இப்போ இந்த N95 மாஸ்க்கோ அல்லது அந்த விஷ வாயு கேஸை வந்து தவிர்க்கிற மாதிரி ஸ்பெஷல் ஹேஸ்மேட் சூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியாக மாஸ்க்லாம் தேவையில்லை. சாதாரண மாஸ்க், நம்ம கொரோனா கோவிட் டைமில் வந்துட்டு சாதாரண மாஸ்க்கும் பயன்படும். வியாபாரிகள் அவங்களால மாஸ்க் வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு கர்ச்சீஃப் கூட வேலை செய்யும் அந்த புகையிலேருந்து தடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம நுரையீரல் என்ன செய்யும்னா, ஒரு குறிப்பிட்ட சைஸ் சுவாசக்குழாய்க்கு போச்சுன்னா அந்த மூக்குலேயே ஃபில்டர் ஆகிடும். நிறைய பெரிய பெரிய சைஸ்டு பார்ட்டிகல்லாம் மூக்கை தாண்டி உள்ளே போகாது, ஏன்னா மூக்கே ஒரு ஃபில்டர். பட் மூக்கை தாண்டி உள்ளே போகிற சுவாசக்குழாய்க்கு போகிற எல்லா ஏர் மெட்டீரியல்ஸும் போய் நுரையீரலை போய் படிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மாஸ்க் போட்டோம்னா அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸும் தவிர்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரு 40 வயதுலேயோ இல்லை 50 வயதுலேயோ அவங்க ரெகுலராக ஒரு மருத்துவரை பார்த்து செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் நிறையா வருதுன்றது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரம் 2:05. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

லஞ்ச் பிரேக். கேள்விக்கு என்ன பதில்? நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்கான சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா உடனே நீங்கள் எங்களை அழைச்சி அதற்கான சரியான விடை சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2998 0 மற்றும் 2995 8 0. அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைய வரும் முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: மதுரை சண்முக சுந்தரம்.
1: ஆமாம் மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க மேடம்.
0: அரிசி கோதுமைக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகம் உண்ணப்படும் உணவு பயிர் எது?
1: அரிசி கோதுமை.
0: கோதுமைக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடிய பொருள் எது?
1: பயிர் வகையா கிழங்கு வகையா?
0: இல்லை, அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, ட்ரை பண்ணியிருக்கீங்க. இல்லை இல்லை இல்லை. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராம்மா, கேள்வி தெரியுமா?
2: கேட்டேன். கேழ்வரகு.
0: கேழ்வரகு இல்லை, கொஞ்சம் ஆனால் கிட்ட நெருங்கி வந்திருக்கீங்கன்னா. இல்லை, கேழ்வரகு வந்து இல்லை. அடுத்த நேயர் நம்ம பார்க்கலாம். அவங்களோட முயற்சிக்கு எங்களது பாராட்டுக்கள். அடுத்த நேயர் வணக்கம்
3: மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: கவிதா பேசுறேன் மேடம், ஆர்பாத்ல இருந்து.
0: விடை தெரியுமா உங்களுக்கு?
3: கேள்வி சொல்லுங்க மேடம்.
0: அரிசி கோதுமைக்கு அப்புறமா

0: தான் உலகத்துல அதிகமா சாப்பிடக்கூடிய பொருள் இது. யோசிக்கிறீங்க? நான் தான் கோதுமை சொல்லிட்டேனே, அரிசி கோதுமைக்கு அப்புறமா தான் அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, முயற்சி பண்ணியிருக்கீங்க. இன்னொரு நேயர் கேட்போம், அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நானே சொல்லிடுறேன். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: எரவாஞ்சேரிலிருந்து சோபனா பேசுறேன் மேடம்.
0: சோபனா, வெளியே தெரியுமா? சோபனா

0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: எரவாஞ்சேரியிலிருந்து சோபனா பேசுறேன் மேடம்.
1: சோபனா, வெடி தெரியுமா சோபனா?
0: கேழ்வரகு அல்லது சோளம்.
1: சோளம்னா மக்காச்சோளம், அதுதான் சரியான விடை. சரியா? மக்காச்சோளம் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, அதுதான் சரியான விடை. ஓகே, உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களுக்கு வேற கேள்வி கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகராஜன்.
1: நாகராஜன், உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: இந்தியாவின் மசாலா பொருட்கள் அதிகமாக விளையக்கூடிய மாநிலம் எது?
2: காஷ்மீர்.
1: இல்லை.
2: தமிழ்நாடு.
1: இல்லை இல்லை இல்லை. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள், நன்றி. பார்த்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க சரியான விடை சொல்கிறாங்களா கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: இந்தியாவில் மசாலா பொருட்கள் அதிகமாக விளையக்கூடிய மாநிலம்?
3: செந்தில்கண்ணன். பேரலாம்.
1: சொல்லுங்க.
3: உத்தரப்பிரதேஷ்.
1: இல்லை, தவறான விடை. உங்களோட முயற்சிக்கு எங்களது பாராட்டுக்கள். இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். யார் பேசுறீங்க? ஓகே, ஆன்சர் மட்டும் வருது, ஆனால் யார் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம். மகாதேவன். சொல்லுங்க மகாதேவன், விடை தெரியுமா?
4: கேள்வி என்ன மேடம்? பை.
1: அதிகமாக மசாலா விளையக்கூடிய மாநிலம்.
4: அதிகமாக மசாலா விளையக்கூடிய மாநிலம். கேரளா.
1: கேரளா, சரியான விடை. மகாதேவன், உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிக்கல்ஸ்.
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். 5 மணிக்கு பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். 8 மணிக்கு காலை மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணையவரும் இந்த நேயர் யாரு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால்.
1: ஆமா,
0: உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: தேங்காய் நீர் இருக்கு இல்லையா, தேங்காய் தண்ணீர் சொல்லுவோம்ல,
1: இளநீர், இளநீர். ஆமா,
0: அதுல எந்த ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு?
1: அது வந்து குளுக்கோஸ் இருக்குங்க.
0: குளுக்கோஸ்னு சொல்ல முடியாது, அதுல கரெக்டான இன்னும். சரி, பரவாயில்ல, நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க சரியாக சொல்கிறாங்களா பார்க்கலாம். வணக்கம்.
2: ஆமாம், வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். நிலமா இருக்கீங்களா?
0: நிலமா இருக்கேன். உங்களுக்கு விடை தெரியுமா?
2: ஆமாம், எனக்கு இன்னும் ஆப்பில் வரவே இல்லை. கேள்வி சொல்கிறீங்களா?
0: இளநீர் தேங்காய் இருக்குது இல்லையா, தேங்காயில் உள்ள நீர்.
2: ஆமாம்,
0: அதில் என்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும்?
2: அதில் என்ன ஊட்டச்சத்து? இது மேம் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது.
0: இல்லை, எனக்கு ஊட்டச்சத்தோட பேரு அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்.
2: அது எலக்ட்ரோலைட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் மேம். அப்படிதான், ஆன்டி ஆக்சிடென்ட், எலக்ட்ரோலைட். அதெல்லாம்
0: கரெக்டாக அடுத்து ஒரு நேயர் சொல்கிறாங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக நோடி சொல்கிறேன். இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? வீரசுந்தரி.
3: பொட்டாசியம்.
0: பொட்டாசியம், சரியான விடை. வீரசுந்தரிக்கு எங்களது பாராட்டுக்கள், நன்றி. ஓகே, வீரசுந்தரி சரியான விடை சொல்லிட்டாங்க, பொட்டாசியம் அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். அவங்க என்ன கேள்வி? வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ராஜேந்திரன், மணக்குடிமா. எளிமையா
0: கொடுங்கம்மா. இல்லை, எளிமையாக தான் எனக்கு கேள்வி எல்லாமே. தயிர் இருக்கு இல்லையா, எல்லாமே நம்ம உணவுப் பொருளை எந்த எடுத்துருக்க, தயிர் வந்து எந்த வகை நுண்ணுயிர்களோட உதவியால் தயாரிக்கப்படுது? பாதி பாராட்டு கொடுத்துருமா பாக்டீரியா அப்படின்னு
4: சொன்னதுக்கு.
0: சரி, ஓகே, அடுத்து ஒரு நேரம் நான் கேக்குறேன், அவங்க சரியா சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம கேட்டுருவோம், இல்லன்னா நானே சொல்லிடுறேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், பத்மாவதி சீதர், காரைக்கால்.
0: சொல்லுங்க பத்மாவதி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாக்டீரியான்னு பாதி ஆன்சர் சொல்லிட்டாங்க ஒரு நேரம்.
5: பாராட்டுக்கள்,
0: நன்றி.

0: நேரம் 2:27 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது கேள்விக்கு நம்பர். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய நினைவு வந்திருக்கும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, பாபு உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? உலகில் அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய பழம் எது?
1: உலகில் அதிகமா இருக்கிறது ஆப்பிள் பழம்.
0: ஆஹா, டக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வெளிநாடு அப்படி வெளி மாநிலம் அப்படிதான் போறீங்க, நம்ம ஊரை பார்க்கவே மாட்டீங்களே. சரி, ஓகே, அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? மாம்பழம் கிடையாது. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க யாரு? வணக்கம்.
2: தக்காளி பழமா மேடம்?
0: முக்கணின்னு சொல்லிட்டேனே, யார் பேசுறீங்க?
2: என்ன மேடம்
0: முக்கணின்னு சொன்னேன், தக்காளி முக்கணில வருமா?
2: வாழை. வாழை பழம் மேடம்.
0: வாழை, சரியான விடை. யார் நீங்க? முயற்சி பண்ணாங்க, ஒரு சில நேயர்கள் வந்து ஆன்சரும் பண்ணாங்க. இன்னைக்கு கலந்துட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி.

சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக வல்லபா என தொடங்கும் பாடல், ராகம் பெகாடா, தாளம் ரூபகம்.

Oh,

கமலிகா

Ma da ma ba ga di da ga di ga ma pun la pa.

Bye-bye.

நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டோம். நேர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எஸ் தீபா சந்திரசேகர்.

நேரம் 2:55:18 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல்

0: நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: காற்றலையில் கவிபாடும் இதினம் காரைக்கால் பண்பலை 100.3. முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள், ஏனெனில் அடுத்த முறை தோற்றுவிட்டால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டம் மட்டுமே என்று சொல்ல பலர் காத்திருப்பார்கள். இது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி. இனி கேட்கலாம் நேர்களே, திருவாரூர் சீமாட்டே செல்ஸ் வழங்கும் LSE. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டே செல்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட்.

0: அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில எந்த டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா, நீங்க சமீபத்துல யார எதுக்காக பாராட்டினீங்க, இதை பத்தி தாங்க பேச போறோம். இதுக்கான போஸ்டரையும் நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் சமீபத்தில் யாரை எதுக்காக பாராட்டினீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நீங்கள் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் யாரை பாராட்டினீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களை நீங்கள் ரொம்பவே பாராட்ட போகிறீங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் இல்லைங்க, மொத்தம் நாலு பேர். இவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது 2026 காமன்வெல்த் போட்டிகளில் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடந்துட்டுருக்கு இல்லையா, July 23 தொடங்கி August 2 வரைக்கும் இந்த போட்டி நடந்துட்டுருக்கு. தற்போதைய நிலவரப்படி இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்களா? 1 தங்கம், முதல் முறையாக இந்தியாவிலிருந்து 1 தங்கம் காமன்வெல்த் கேம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. அது யார், அவங்க எந்த போட்டியில் பங்கேற்று இந்த பதக்கத்தை வென்றாங்க, இதை எல்லாத்தையும் இந்த எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் எல்லாரும் அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதை படிக்கலாம். வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, என்னுடைய அம்மாவை தான் பாராட்டினேன், ஏன்னா ரெஸ்ட் இல்லாமல் எப்போவுமே உழைச்சிட்டே இருக்காங்க, நீ நல்லா இருக்கணும்மா அப்படின்னு வாழ்த்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காட்டு மன்னார் கோயில் தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, எனது 2வது மகனை நாகப்பட்டினத்தில் பொறியியல் கல்லூரியில் படிச்சிட்ருக்காரு, அவருக்கு இன்றைக்கி 2வது ஆண்டு, அதாவது 2nd இயரில் கார் எடுத்து வைக்கிறாங்க, அதனால் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள வந்து பாராட்டியிருக்காங்களாம். அதுதான் கமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க. அடுத்ததாக மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் நான் எனது 3 வயது பேரன் முகந்தனை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காராம், எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தார். அவரது சாதனையை திறமையை விடாமுயற்சியை நான் வந்து பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, என் நண்பனின் மகன் நீச்சல் போட்டியில் ஜூனியர் பிரிவில் மாநில அளவில் முதல் பரிசு வாங்கினார், அதற்காக அவரை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் விதம் விதமாக சமைக்கும் என் மனைவியை நேற்று முன்தினம் பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமரன் சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம் தான், வேற எதுவும் சொல்லலை. வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருத வடுகநாதன் சொல்லியிருக்காங்க, அண்மையில் ஒரு கடையில் ஃபேன் ஷர்ட் தைத்து வாங்கினேன், கச்சிதமாக பொறிந்துவிட்டது, அவரை முதுகில் தட்டி பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாராட்டுக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இல்லையா? தொடர்ந்து இணைந்திருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் காத்துட்ருக்கு இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில்.

0: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: என்னங்க யாரை எதுக்காக பாராட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, சில ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டும் இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பற்றி. அவங்க யார் அப்படின்னா சாய்கோம் மீராபாய் தாங்க அவங்களுடைய பேர். இவங்க 1994 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போது வெறும் 31 வயது தாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோன்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய இம்பால் கிழக்கு மாவட்டம் நோக்போங் காங்சிங் அப்படின்ற இடத்துல தாங்க இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்டுக்கு தேவையான விறகுகளை வந்து காட்டிலிருந்து சுமந்து வருவாங்களாம். அப்படி மற்றவர்கள் தூக்க முடியாத அளவுக்கு எடையை கூட இவங்க ரொம்ப எளிதாக தூக்கிட்டு வருவாங்களாம். இதை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தினர் நினச்சாங்களாம், என்ன இவளுக்கு ஏதோ ஒரு அபாரமான உடல் வலிமை இருக்கே, இவளை எப்படியாவது சாதிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது தாங்க இவங்க வந்து பளு தூக்கும் போட்டியில் பங்கேற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துருக்கு.

பெண்கள் 48 கிலோ எடை பிரிவில் தாங்க இவங்க தங்கம் வென்றிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற பெருமையும் இவங்களுக்கு தாங்க சேரும்.

மொத்தமாக 190 கிலோ எடையை தூக்கி இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. ஸ்னாட்ச் பிரிவில் 85 கிலோவும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 105 கிலோ அப்படின்னு மொத்தமாக 190 கிலோ எடையை தூக்கி காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஒரு புதிய சாதனையை அவங்க படைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த காமன்வெல்த் போட்டிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் படிச்சிடலாம். மயிலாடுதுறை ரயில் நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, மகள் தர்ஷினிக்காவை தான் வந்து காலேஜ் படிப்பில் பாடப்பிரிவில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதுக்காக நான் வந்து பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷினி தான் அவங்க பேர். தர்ஷினியை காலேஜ் படிப்பில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, அதனால் அவங்கள பாராட்டியிருக்காங்க. அடுத்தது செம்பனார் கோயில் குணசேகர் சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவில் உள்ள என்னுடைய பேரன் தமிழ்மொழி பயின்று செந்தமிழ் செல்வன் என்று அங்குள்ள தமிழ் அமைப்பு மூலம் பட்டம் வென்றிருக்காங்க, அதுக்காக அவரை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததா அன்னப்பெண்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, எனது மகளை பள்ளி வகுப்பில் 40 பேரில் 5வது இடம் வந்ததற்காக பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய மனைவி கனிமொழி அவங்கள தான் பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லைனா நான் நீ இல்லைனா நான் இல்லை அப்படின்னு அவங்கள பாராட்டியிருக்காங்களாம். கீழே நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ஒய்ஃப்க்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, நான் நாள்தோறும் நிறைய பேருக்கு பாராட்டுக்கள் கூறி வருகிறேன், அதனால் யாரை குறிப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கூட எல்லாரையும் பாராட்டிகிட்டு இருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்களால ஞாபகத்தில் வச்சுக்க முடியல.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை காரைக்கால் PSR தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: டூ 2026 நடந்துட்டுருக்க காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மீராபாய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த பளுத்தூக்குதல் போட்டியில் மேலும் 2 வெள்ளி பதக்கங்களை பெற்றிருக்காங்க நம்ம இந்தியாவிலிருந்து. அவங்க யார் அப்படின்னா,

சனம்பம் ரிஷிகாந்தா சிங், இவங்க வந்து பளுதூக்குதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் 60 கிலோ எடை பிரிவில் இவங்க வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஸ்னாட்ச் பிரிவில் 121 கிலோ, கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 143 கிலோ அப்படின்னு மொத்தமாக 264 கிலோ எடையை தூக்கி இவங்க இந்த வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்கங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இவங்களுக்கு வெறும் 28 வயசு தான் ஆகுதுங்களாம். இவங்களுடைய சொந்த ஊரும் மணிப்பூர் தான். அடுத்த வெள்ளிப்பதக்கம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா

ரொம்பவே சந்தோஷப்படுவீங்கங்க. இவங்க பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க பேர் ராஜா முத்து பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பளு தூக்கும் வீரர். இவரும் வந்து ஆண்கள் 65 கிலோ எடை பிரிவில் தாங்க வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஸ்னாட்ச் பிரிவில் 126 கிலோவும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 160 கிலோ அப்படின்னு மொத்தமாக 286 கிலோவை தூக்கி தாங்க இவங்க வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ராஜா முத்து பாண்டி இவங்களை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம் எல்எஸ்சி நிகழ்ச்சியிலங்க. இப்போ அடுத்ததாக கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு இல்லையா, அதை அப்படியே படிக்கலாம். நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, என் மனைவியை சமைக்கும் போது சுவையாக இருக்கும், ரொம்ப பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க, என் கொழுந்தனார் மகள் ஓவியா 10ஆம் வகுப்பு தேர்வில் 454 மதிப்பெண் பெற்றாங்க, அதுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவலல் சொல்லியிருக்காங்க, நான் சமீபத்தில் காரைக்கால் வந்தேன், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், அருமையாக இருந்தது, அந்த சமையல்காரரை பாராட்டிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

காமன்வெல்த் போட்டியில் இந்த 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா.

இதில் ராஜா முத்துப்பாண்டி இவங்களை பற்றி கூடுதல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இவங்க வந்து 2019 நடந்த காமன்வெல்த் போட்டியில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முழங்கையில் வந்து தசைநார் கிழிவு ஏற்பட்டு ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா மீண்டும் 2021 நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இவங்க களமிறங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப பிரமிக்க வேண்டிய விஷயந்தான் இல்லையா. ஏன்னா ஒரு சர்ஜரி சாதாரண ஆளுக்கு நடந்தாலே அவங்க வந்து அவங்களோட ரொட்டீனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பளு தூக்கும் போட்டியில் அவங்களுக்கு கை ரொம்ப பிரதானம் இல்லையா. அப்படி இருந்தும் கூட கடுமையான பயிற்சியும் கடுமையான ஓய்வும் ரெண்டுமே எடுத்திருக்காங்க. எடுத்து மறுபடியும் மீண்டு இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற விதமாக வெள்ளி பதக்கத்தையும் வென்றிருக்காங்கங்க. அடுத்ததான் நம்ம நேயர்கள் அனுப்பியிருக்க கமெண்ட்ஸை படிக்கலாம். முல்லக்காடிலிருந்து பாபு அனுப்பியிருக்காங்க. எனது மனைவியை சமீபத்தில் பாராட்டினேன், எனக்கு பிடித்த இனிப்பு செய்து கொடுத்தார்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் என்னை நானே பாராட்டி கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, நான் சமீபத்தில் பக்கத்து வீட்டு குட்டி பையன், திருக்குறள் அவனுடைய மழலை மொழியில் சொன்னதற்காக பாராட்டினேன் அப்படின்னு. கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, எரவாஞ்சேரியிலிருந்து என் மகள் தென்றலரசி சென்னையில் ஒரு வங்கியில் பணிபுரிகிறார்கள், அவருக்கு நடந்த டென்னிஸ் போட்டியில் 2வது பரிசு பெற்றாங்க, அதுக்காக அவங்கள பாராட்டினேன் அப்படின்னு. மேலக்கோட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ் சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் என் நண்பர் மாரியப்பன் ஒரு சிக்கலுக்கு தீர்வு சொன்னார், அதற்காக அவரை பாராட்டினேன் அப்படின்னு. அவருடைய நண்பர்கள் விளையாடும் போது செமையாக விளையாடுவாங்களாம், அதுக்காகவும் அவர் பாராட்டுவாராம். அடுத்ததா அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்காங்க, எனது அம்மாவின் சமையலை பாராட்டினேன் அப்படின்னு.

எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், சமீபத்தில் நான் பாராட்டிய நபர் என் மகன்தான். பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

என்னங்க, நம்ம காமன்வெல்த்தில் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டினீங்களா? அடுத்ததா நேர்கள் அனுப்பியிருக்க கமெண்ட்ஸை படிக்கலாம். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா சொல்லியிருக்காங்க, நாச்சியா மன்சூர் அவங்க சொல்லியிருக்காங்க, எனது கணவரை டீ நன்றாக இருந்தது என்று பாராட்டினேன் அப்படின்னு. பரவாயில்ல, ஒய்ஃபுக்கு டீ போட்டு கொடுத்துருக்காங்க, நம்மளும் ஒரு பாராட்டை சொல்லிக்கலாம் அவங்களுக்கு. கருவேப்பிலங்குறிச்சி சந்திரசேகர் இந்துமதி சொல்லியிருக்காங்க, மகன் 1.5 வயசு ஆகுது அவங்களுக்கு, அவனிடம் கார்த்திகேயன் இந்த வேஸ்ட் பேப்பரை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களுடைய மனைவி. உடனே அவன் எழுந்து போய் குப்பை தொட்டியில் கரெக்டாக அந்த குப்பையை போட்டுட்டு வந்துட்டான், அதுக்காக அவனை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாமளும் ஒரு பாராட்டை சொல்லிடலாம். திருவாரூர் கூடூர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, 16-14 வயதுடைய என் இரு குழந்தைகள், நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீர்கள் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து நேத்து பிரியாணி போட்டாங்களாம், சூப்பராக இருந்துச்சா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்களாம், அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டி அன்பு முத்தங்கள் கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரன் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டிற்கு அருகில் யாரோ 3 நாய்க்குட்டிகளை விட்டு சென்று விட்டார்கள், அதை நான் பார்க்கவில்லை. மாலை பள்ளி விட்டு வந்த என் மகன் அந்த குட்டிகளை பார்த்தான், உடனே வீட்டில் இருந்த பாலை எடுத்து சென்று அந்த குட்டிக்கு ஊற்றினான். அவனின் இரக்க குணத்தை பார்த்து பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாபேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, எனது மகன் தன் மகன்தான் வேலை செய்யும், அவங்களுடைய மகன் வேலை செய்கிற வங்கியில் அவங்களோட டார்கெட் அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களாம், அதுக்காக அவங்கள பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், தினமும் பாராட்டுகிறோம், நம்ம எல்லாருமே ஒரு டீ கடையில் டீ குடித்தா அவங்கள கூட நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஒரு நன்றியும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. பணம் கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க, என் பையன் திருக்குறள் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தான், அதுக்காக அவனை வந்து நான் பாராட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 குறள் அவங்க சொல்லியிருக்காங்களாம், சூப்பர் தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணைவோம் நேயர்களே.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா வெடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வெடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR

0: சைல்ட்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சி. காமன்வெல்த் போட்டியில் 2 வெள்ளிப்பதக்கமும் 1 தங்கப்பதக்கமும் 1 பிரான்ஸும் அதாவது வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா நிகழ்ச்சியின் தொடக்கத்தில். அந்த வெண்கல பதக்கத்தை யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜண்டு குமார் அவங்க தாங்க. இவங்க பீகார் மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வெறும் 28 வயசு தாங்க ஆகுது. இவங்க பேரா பவர் லிஃப்டிங் அந்த பிரிவில் தாங்க பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. இவங்களும் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. குடும்பத்தை நடத்துறதுக்காக காய்கறி விற்பனை செஞ்சுருக்காங்களாம். இ ரிக்ஷா ஓட்டி கூட இவங்க வந்து வருமானம் ஈட்டியிருக்காங்களாம். அவ்வளோ கஷ்டத்துலேயும் கூட இவ்வளோ பெரிய சாதனையை அவங்களால படைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அவங்களுடைய விடாமுயற்சியும் அவங்களுடைய மன உறுதியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய நேயர்கள் நிறைய கமெண்ட்ஸை வந்து போட்டிருந்தீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 மட்டுமே, எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேரம் 4 மணி.

வாழ்க்கை ஒரு கடினமான விளையாட்டு. மனித நேயத்தை இழக்காமல் இருந்தால்தான் அதில் வெற்றி பெற முடியும். இது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி. இனி தொடர்ந்து கேட்கலாம் தேநீர் நேரம்.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேயர்களே, உங்கள் அபிமான பாடல்களை கேட்டு ரசிக்க அழைங்கள். 03368 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 2311231 அல்லது 2991

9980 அல்லது 299-5850 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566-4272 என்ற அலைபேசி எண்ணிலோ. இது தேநீருடன் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் தேநீர் நேரம்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: வேலைக்காரன் படத்துல இருந்து வேலை இல்லாதவன் பாடல் வேணும் மேடம்.
0: கண்டிப்பாங்க, கேட்கலாம். நன்றிமா.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர் நேரம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆகூர் மடப்புரம் தனலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்க தனலட்சுமி சங்கர், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: மாநகர காவல்லேருந்து டோரி ராவ்
0: சொல்லலாம். கண்டிப்பாங்க நிகழ்ச்சியில பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: வணக்கம் மேடம்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆகூர் மடப்புரம், தனலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்க தனலட்சுமி சங்கர், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: மாநகர காவல்லேருந்து டோரி ராவஸ்.
0: கண்டிப்பாங்க நிகழ்ச்சியில பாடல் வரும், கேட்கலாம். நன்றி மா.
1: வணக்கம் மேடம்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். KMC மல்டி இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேநீர் நேரம்.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கமலக்கண்ணன், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம்மா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் நாடோடி பாட்டுக்காரன், பாடல் வானெல்லாம் செண்பகுப்பு, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: நன்றிம்மா, கேட்கலாம் பாடலை.
1: நன்றிம்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில அடுத்து இணையக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தேநீர் நேரம்ல இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஜோதி, படத்துல என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தாளா
0: கண்டிப்பா கேட்கலாமா பாடல்? நன்றிமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: தேநீர் நேரம் நிகழ்ச்சிக்காக அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: இனிய பொன்மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் கோவி இளவரசன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: நன்றி சொல்லு பழக்கம்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: சொல்லுங்க, யாருக்கு நன்றி சொல்லணும்?
2: எல்லாருக்குமே, உங்களுக்கும் சரி.
1: சொல்லுங்க.
2: ஏன்னா பெற்ற மகிழ்ச்சியோட நன்றி சொல்லணும் எதா இருந்தாலும். அதனால நன்றி சொல்ல வார்த்தை இல்லையா? மறுமலர்ச்சி படத்துல அதை முழுமையா ஒளிபரப்போம்.
1: கண்டிப்பாங்க, கேட்கலாம் பாடல். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள் வந்தாச்சு.

வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா. ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர் கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தேநீர் நேரம் நிகழ்ச்சிக்காக அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கத்தரிப்புலத்திலிருந்து பாக்கியராஜ் சார் மேடம்.
4: சொல்லுங்க பாக்கியராஜ் சார், என்ன பாடல் வேணும்?
5: முத்து படத்திலிருந்து ஒருவன் ஒருவன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: தேநீர் நேரம்ல இணையக்கூடிய நிறைவான நேயர் யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: சொல்லுங்க ஜார்ஜ் சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு செவ்வந்தி படத்துல செம்மீனே செம்மீனே உங்ககிட்ட சொன்னேன் என்ற பாடலை கொடுங்க மேடம்.
0: கேட்கலாம் சார். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும் ஒரு அருமையான தருணத்தில் மீண்டும் இணைவோம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வளம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டம் சதுரகிரி. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு சுந்தர மகாலிங்கம், அருள்மிகு சந்தன மகாலிங்க ஆலயங்கள். மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பிரதான சாலையில் கிருஷ்ணன் கோயில் என்ற இடத்தில் இறங்கி பத்திராயிருப்பு வழியாக தானிப்பாறை சென்று அங்கிருந்து மேலே சுமார் 3000 அடி உயர மலையில் அமைந்துள்ளது இந்த ஆலயங்கள். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயங்கள் பற்றி.

பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்று வைத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. அன்பர்களே, பரம புண்ணிய திருத்தலமாக, சித்தர்கள் வழிபாட்டுக்குரிய தலமாக, சகல பிணைகளை தீர்க்கக்கூடிய அருட்தலமாக, அனைவராலும் பூஜிக்கக்கூடிய திருத்தலமாக போற்றப்படுவது சதுரகிரி என்ற திருத்தலம். சதுரகிரி என்ற பெயருக்கேற்ப நான்கு மலைகள் உள்ளடக்கி காட்சி தரக்கூடிய அற்புதமான பெருமலை. சிவகிரி, சக்திகிரி, விஷ்ணுகிரி, பிரம்மகிரி என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான மலைகள் சூழ்ந்து காட்சி தர, இதிலே சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் என்று சிவப்பரம்பொருள் இரண்டு சுயம்பு மூர்த்தங்களாக காட்சி தரக்கூடிய மலையின் மகத்துவத்தை பார்போற்றும் நல்லுலகம் வணங்கி துதிக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறப்பு மிக்க சதுரகிரி யாத்திரையிலே படிக்கட்டுக்களை தொட்டு ஏறும் பொழுது பூமியில் இருந்து 3000 அடி உயரத்திற்கு காணப்படக்கூடிய இந்த அருள் ததும்பும் மலையிலே முதலிலே நமக்கு காட்சி தருகிறார் ஆசீர்வாத விநாயகர். அவரை பார்த்து காட்சி தரக்கூடிய பைரவ சுவாமி, காணிப்பாறை கருப்பண்ண சுவாமி, பேச்சியம்மன் ஆகிய தெய்வங்களின் அருட்துணையோடு மேலே ஏறுகிறோம். அதிலே சிறப்பு மிகுந்த கோரக்குண்டா என்று சொல்லக்கூடிய

போரக்கரும் போகரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குகையினை கண்டு வணங்கி அதற்கு அடுத்ததாக இரட்டை லிங்கங்களை தரிசனம் செய்து கொண்டு மேல் நோக்கி செல்கிறோம். சிவச்சிந்தனை எழுகிறது. பூ வண்டினங்கள் எல்லாம் தேனெடுத்து சுவைத்து ரீங்காரமிட அந்த ரீங்காரங்கள் கூட சிவநாமத்தை சொன்ன வண்ணம் வருகின்றனவோ என்ற எண்ணத்தோடு மேலே செல்கிறோம். செங்குத்தான மலை, மலை முகடுகள், பாறைகள், அதிலே அடுத்து கடக்கும் பொழுது நாவலூற்று, குறிப்பாக சொல்லும் பொழுது சித்தர்களின் திருவடிப்பட்ட தலம் என்பதற்கு பல சான்றுகளை இங்கே அற்புத அமானுஷ்யங்களாக காத்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இங்கே அதை உணர்ந்து அந்த மலையை தொட்டு வணங்கிச் செல்லக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக காட்சி தருபவள் வனதுர்க்கை. வனதுர்க்கையை வணங்கி அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு முதலிலே இந்த சுந்தர சந்தன மகாலிங்கத்திற்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிலாவடி கருப்ப சுவாமியை வணங்கி அதற்கு அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது நட்டாற்று அம்மன் நடுக்காளியம்மன் என்ற திருப்பெயரோடு அம்பிகை காட்சி தருகிறாள். இந்த அம்பிகையின் மேன்மையை சொல்லும் பொழுது பல மந்திரவாதிகள் சுந்தர சந்தன மகாலிங்கத்தை தங்கள் மந்திர சக்திக்குள்ளாக கட்டுப்படுத்தி எடுத்து செல்ல வேண்டும் என்று முற்பட்ட பொழுது இந்த அம்பிகையே காற்றாய் பறந்து வந்து அவர்களை அலைக்கழித்து இங்கே இன்றும் காவல் புரிந்து கொண்டிருக்கிறாள் நட்டாற்று காளியாக. அந்த அன்னையின் அடிமலர் வணங்கி சதுரகிரிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதம் செறிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சன்னிதிக்கு வருகிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது அகத்திய பெருமானின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஏற்றம் என்ன என்று சொல்லும் பொழுது இங்கு உள்ள பெரியோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. மனிதர்களான நாம் படக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து இகபர சுகங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமான வாழ்வை தரக்கூடியவர் என்ற செய்தியினை அறிந்து கொள்கிறோம். அகத்திய பெருமானின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் நாம் பிரார்த்தனை செய்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான பொருளும் வாழ்க்கைக்கான பொருளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஈசனான சுந்தரமூர்த்தி ஈசனை வணங்கி நாங்கள் சுந்தர மகாலிங்கத்தின் சன்னிதியை அடைகிறோம். சுந்தர மகாலிங்கம் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்து அருளை வழங்கக்கூடியவர். 18 சித்தர்களிலே சுந்தரானந்தர் என்று சொல்லக்கூடிய சித்தரால் ஆராதிக்கப்பட்டவர். இந்த எம்பெருமானுடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது சடைய நங்கை பச்சைமால் என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்த சமயத்திலே அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அந்த இருவரும் யார் என்று கேட்டால் தேவர் உலகத்திலே ஆடக்கூடிய நடன மங்கையாக சடையனங்கையும் பாடக்கூடிய இசை வல்லுநராக பச்சைமாலும் இருந்த பொழுது சிவபெருமானிடத்திலே செய்த அபஜாரத்தின் பொருட்டு 40 ஆண்டுகள் கலியுகத்திலே நீங்கள் வாசம் செய்வீர் என்று ஈசன் சாபம் கொடுக்க அதனால் பூலோகத்திலே பிறந்தவர்தான் இந்த பச்சைமால் சடையனங்கை என்ற தம்பதியர். அப்படி இருந்த தருணத்திலே அவர்களின் பால் கருணை கூர்ந்து சிவனே சுந்தர மகாலிங்கம் என்ற பெயரிலே அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கே வர அந்த சித்தர் உருவிலே வந்த ஈசனுக்கு அவர்கள் தினந்தோறும் பால் வழங்கிக் கொண்டிருந்த செய்தியை இந்த க்ஷேத்திர மகாத்மியமாக அறிகிறோம். அதற்கு பிறகு ஈசனார் மீண்டும் சுந்தர மகாலிங்கம் இருந்த இடத்திற்கே வந்து அமர்ந்து கொள்ள அந்த சடைய நங்கையானவள் தினந்தோறும் அந்த சித்தருக்கு வழங்கக்கூடிய பாலை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து பாலை அந்த சுந்தர மகாலிங்கத்திற்கு சமர்ப்பித்தருள திடீரென்று ஒரு பசுவிலே பால் சொறியாமல் இருப்பதை பார்த்த பச்சைமால் ஏன் அந்த காரணம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக கையிலே கோலை ஏந்திக் கொண்டு பின்தொடர்ந்து வருகிறார். சடைய நங்கையும் அங்கே நடக்கக்கூடிய அபூர்வமான விஷயத்தை கண்களிலே ஆனந்த கண்ணீர் வழிய பார்த்துக் கொண்டிருக்கிறாள். ஆம், பசுவானது 4 காம்புகளாலும் பாலை சொரிந்து அந்த சுந்தர மகாலிங்கத்திற்கு வழங்க சடைய நங்கையை மணந்து கொண்ட பச்சைமால் அங்கே கையிலே கோலேந்தி வர இந்த பசுவானது இப்படி தினமும் பாலை இவருக்கு தந்து தன்னுடைய சொந்த விஷயத்திற்கு பால் வரவில்லையே என்ற ஏக்கத்திலே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை ஓங்கி அடிக்க உடனே அந்த சுந்தர மகாலிங்கத்தின் மீது அந்த அடியானது விழ ரத்தம் தெளித்ததாம். ரத்தங்கள் எல்லாம் சிவலிங்கங்களாக மாறியது என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள். அத்தகைய நிகழ்வை கண்ட பச்சைமால் ஈசனை பணிந்து வணங்க ஐயனே யான் செய்த தவறை பொறுக்க வேண்டும் என்று சொல்ல யாம் நடத்திய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்று குறிப்பிட யாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க முக்தி தர வேண்டும் ஈசா என்று சொல்ல அவருக்கு தாழையூத்திலே முக்தி தந்தாராம் ஈசன். உன் அருகிலே உன் திருவடி கீழ் அமர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று விரும்பியதால் இந்த சுந்தர மகாலிங்கத்திற்கு இடது திருப்புறத்திலே லிங்க வடிவத்திலே பச்சைமாலும் நிலை கொண்டுள்ளார் அங்கே ஈசன் அருகிலே. இப்படிப்பட்ட அற்புதமான சிவப்பரம்பொருள் தன்னுடைய லிங்க திருமேனியிலே பச்சைமால் கோல் கொண்டு தாக்கியதால் சற்றே வளைந்த நிலையிலே காட்சி தருகிறார். அது மட்டுமல்ல அந்த கோலால் அடிக்கப்பட்ட தடம் கூட இன்றும் அந்த ஈசனுடைய லிங்க திருமேனியிலே காட்சி

0: தருகிறது. இப்படிப்பட்ட பரம சக்தி வாய்ந்த பரமேஸ்வரனாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருள் சாய்ந்து இருக்கிறார் என்றால் என்ன? செவி சாய்ந்து நம்முடைய குறைகளையும் கேட்டு நிறைவான வாழ்வை தருவேன் என்பதற்காகத்தானே. நேயர்களே, இப்படிப்பட்ட சர்வ சக்தி பொதிந்த சுந்தர மகாலிங்கத்தை உளமாற வணங்கி அவருக்கு வலது திருப்புறத்திலே ஆனைமுக கடவுள் விநாயக பெருமான் காட்சி தருகிறார். இந்த மூவருக்கும் எதிராக இரண்டு நந்தியம் பெருமானின் மூர்த்தங்கள், யானை வாகனத்தின் சேவை, மூஷிக வாகனத்தினுடைய வடிவம் ஆகியவற்றை தரிசனம் செய்து கொண்டு கோட்டத்தை பிரதட்சணம் செய்கிறோம். கோட்டத்திலே முதல் நிலையிலே சப்த மாதாக்கள் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, இந்திராணி, கௌமாரி, வாராகி, சாமுண்டி என்ற ஏழு தேவிகளும் அங்கே புடைசூழ காட்சி தர, அவர்களுக்கு அடுத்த நிலையிலே நாக தெய்வங்கள் புடைசூழ்ந்து காட்சி தர, கோட்டத்தினுடைய நிறைவு பகுதியிலே வள்ளியம் பெருமானோடு வள்ளி, தேவசேனையோடு முருகப்பெருமான் எழிலுருவாக காட்சி தருகிறார். அவருக்கு அடுத்த நிலையிலே ஆனந்த வல்லியம்மன், பத்ரகாளி அம்மன், லாட சன்னியாசி ஆகிய தெய்வ திருமேனிகளை கண்குளிர தரிசனம் செய்கிறோம். இந்த சதுரகிரியினுடைய மகத்துவம் செறிந்த சுந்தர மகாலிங்கத்தின் மேன்மையை அறிந்து கொண்ட நாங்கள் இந்த கேத்திரத்தினுடைய அடுத்த இறைவனாக ஏற்றமாக சேவை சாதிக்கக்கூடிய சந்தன மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்ய போகிறோம். காத்திருங்கள் அடுத்த வாரம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: இந்த சுந்தர மகாலிங்க ஆலயத்தின் பிரகாரத்தில் அமைந்துள்ள ஆனந்தவல்லி அம்மன் பற்றி கூறுகிறார் இதன் பூசாரி கணபதி அவர்கள்.
5: கோயில் வந்து ஒரு பெரிய அடர்ந்த ஒரு காடு. இந்த காட்டில் வந்து 18 சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்களுக்கு தேவையான அனைத்து மூலிகைகளும் இந்த மலையில் தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு சித்தர்களும் அங்கங்கே ஆசிரமம் வச்சு பழனியும் அங்கங்கே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்பட்ட மூலிகை எங்கே இருக்குன்னா நவ கைலாயம் சொல்லக்கூடிய இந்த சதுரேரி மலை தான் எல்லா மூலிகையுமே இங்கே இருக்குது. ஆனால் அதனால் அவங்க இங்கே தான் 18 சித்தர்கள் ஒன்று சேரக்கூடிய எது இடம் கிட்ட அது சதுரேரி மலையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மூலிகை எடுக்குன்னா மகாலிங்கத்தோட அனுமதி இல்லாமல் ஒரு பச்சலை கூட எடுக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் மகாலிங்கத்துக்கே ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில வந்து அவரு எழுந்திருக்க முடியாம இருக்கிறாரு. அப்போ 18 சித்தர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க நிறைய அவருக்கு தேவையானவெல்லாம் பண்றாங்க. அவரால் எந்திக்க முடியல. இப்போ என்ன செய்யணும் அப்படின்ட்டுனா ஆதிசக்தி பராசக்தியை வணங்கி அவளை அதை பண்ணாதான் மகாலிங்கத்தை எழுப்ப முடியும் அப்படின்ட்டு ஆதி பராசக்தியை வந்து தவம் பண்ணி அவங்களுக்கு யாகங்கள் என்னென்ன பண்ணணுமோ பூஜை பண்ணக்காரங்க நிறைய பண்றாங்க. பண்ணி மகாலிங்கத்தை எழுந்தொரு பண்ணிடுறாங்க. ஆதி பராசக்தி வரவழைச்சு அவளோட தயவுல தான் அவரை எழுந்தர் பண்ணிட்டாங்க. அப்போ மகாலிங்கம் இருந்துச்சிட்டாரு. பராசக்தி வந்து வேற எங்கேயும் விடக்கூடாது, அவளை இங்கேயே தங்க வைக்கணும், இங்கேயே தங்கி வச்சு எல்லாரும் மக்களுக்கும் அவளோட இப்போ இது வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாங்க. வேண்டும் போது அப்போது இது ஒரு பெரிய வனமே, இந்த வனத்தில் வந்து மக்கள் வந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும், பாதுகாப்பு கிடையாது அப்படின்ட்டு செய்யும்போது அந்த இதில் வந்து சாலிய மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் மக்கள் வந்து இங்கே நிறையா இருக்கிறாங்க, அவங்க வந்து அம்மனுக்கு தேவையான படையல் பாயாசம், அதிரசம், முறுக்கு, அவள் அந்த மாதிரி உள்ள பரையாத்த பூராமே அவளுக்கு ஆனந்தமாக படைச்சி பண்ண வருவாங்க. அப்போ போது இந்த கொடிய மிருகங்கள் பூரா இங்கே இருக்கும், அவங்களுக்கு பூராமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆதிபராசக்திட்ட வேண்டி இது நாள் வரைய எந்த ஒரு அசம்பாவும் நடக்காமல் இருந்துகிட்டு திருவிழா இதில் 18 சித்திரவில் வந்து அம்மனை வந்து வச்சாங்க அப்படின்னா வாழை இலையில நெல்மணி பரப்பி நெல்மணி மேலே வந்து அம்மனை தவத்தில் உட்கார வச்சு அவள் வந்து தவத்தில் இருந்திருக்காப்ல. கரகத்தில் தான் அம்பாள் வந்து எழுந்துரை பண்ணுவாப்ல. அந்த கரகத்தில் வந்து செப்புத்தகடில் போட்டு உள்ளே போட்டு அந்த 9 நாள் வந்து நமக்கு அவளுக்கு வந்து மந்திரம் தந்திரம் எதுவுமே இல்லாமல் அவளை உண்மையாக பூஜித்து டெய்லி அவளை வந்து அந்த உரு ஏறி அந்த அவளோட முழு சக்தியும் அந்த எந்திரத்தில் போய் இருந்துருது. மக்கள் வந்து அன்னைக்கு அம்மனை சூரனை வதம் பண்ணிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்து அந்த எந்திரத்தை எடுத்து அவங்களுக்கு தேவைப்பட்ட அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனுஷங்களாக இருந்தால் அனைவருக்கும் ஏதாவது நிறையா வேண்டுதல் இருக்கும். அவங்க என்ன வேண்டுதல் நினச்சி அவங்க கெட்டுறாங்களோ கெட்டுறவங்களுக்கு இன்னும் நிறையா வந்து அதோட பவர் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு.

0: மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் பற்றி தெரிந்து கொண்ட நாம் அடுத்த வாரம் இதே சதுரகிரியில் உள்ள சந்தன மகாலிங்கம் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும்.

0: அலைபேசி எண் 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி,

0: கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:15. அலையோசை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில் ஆத்மா.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாழ்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் ஊரும் உறவும்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
11: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
13: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
17: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
18: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
19: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
18: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
16: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

0: ஊராசன் சிங் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே. வீரமணி பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: விலக்கேற்ற மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மின்மினி பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சாந்தி சாலமன் பாடியது.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஷாகுல் ஹமீத் பாடியது.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
0: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: Sensex climbed 776 points to close at 76,836, while Nifty rose 229 points to settle at 23,996. And global crude oil prices plunged around 7% today after US and Iran paused military strikes over the weekend. International benchmark Brent crude was trading 7.9% down at $89.11 per barrel in intraday trade. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மரப் படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தேர்வு சீர்திருத்தங்களுக்கான முதல் படிதான் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா என்று சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறினார். முக்கியமான இம்மசோதா மீது விரிவான விவாதங்களுக்கு தேவையிருப்பதாகவும் இத்தகைய விவாதங்களில்தான் அவையின் உணர்வுகளையும் நாட்டின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க முடியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் விவாதங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னரும் அமளி அடங்காத நிலையில் அவையின் அலுவல்கள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. 2 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் பேசுகையில், பொதுத் தேர்வுகள் மசோதாவில் மொத்தம் 91 திருத்தங்களை கொண்டுவர உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும், இதை வைத்து பார்த்தாலே திருத்த மசோதா எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 6 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தேவைப்பட்டால் அவையின் உணர்வுகளுக்கு ஏற்ப நேரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதன் பின்னரும் அவையில் அமளி நீடித்ததால் மக்களவையின் அலுவல்கள் மாலை 5 மணி வரையிலும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் 4 முறையும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பொது தேர்வுகள் திருத்த மசோதா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: 2024 பொதுத் தேர்வுகள் சட்டத்தை திருத்தும் வகையிலான புதிய மசோதாவில் வினாத்தால் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகளை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதிலிருந்து 2 மாதங்களுக்கு உள்ளாகவும், நீதிமன்ற விசாரணைகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்கு உள்ளாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும் என மசோதாவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள்சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்து மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்த மனுக்களை நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக அவர்களின் குடும்ப

0: தாக்கல் செய்துள்ள மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் போராட அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு உரிமை இருப்பதாக இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறினார். நீட் விவகாரம் தொடர்பான மற்றொரு மனு மீது இன்று நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு திரு நந்தன் நீலேகனி தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இம்மனு குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_ புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம்

0: புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக இவர்கள் பாராட்டியுள்ளனர். தமிழக அரசின் சார்பில் முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக இன்று காரைக்கால் சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1.5 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். துணைநிலை ஆளுநரின் காரைக்கால் பயணம் குறித்து ஒரு தொகுப்பு.
2: துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரி மற்றும் கருகலாச்சேரியில் அறுவடை செய்யப்பட்ட கடல் பாசியை வியாபாரிகளிடம் ஒப்படைத்து விற்பனை வருவாயை மீனவ பெண்களிடம் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு GNS ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மீனாட்சி சுந்தரம், திரு விக்னேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மத்திய கடல் மீன்வள நிறுவனத்தால் பயிற்சி அளிக்கப்பட்ட மீனவ பெண்கள் ஏற்கனவே 2 முறை கடல் பாசி வளர்த்து அறுவடை செய்துள்ள நிலையில் தற்போது 3வது முறையாக கடல் பரப்பில் 16 தெப்பங்களில் வளர்க்கப்பட்ட கடல் பாசியை அறுவடை செய்துள்ளனர். காரைக்காலில் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கடல் பாசி வளர்ப்பை விஸ்தரிக்க மீன்வளத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்காலில் தர்மபுர ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கோசாலை, IAS பயிற்சி மையம், வேதா பாடசாலை மற்றும் மலிவு விலை உணவகத்தையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜசேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தர்மபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர்.
1: புதுச்சேரியில் பாய்மர படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன், NCC குரூப் கமாண்டர் திரு ஆஷிஷ் திவாரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கியுள்ள இந்த கடல்சார் பயணம் வரும் செப்டம்பர் 27ம் தேதி வரை மொத்தம் 63 நாள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை உட்பட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த 800 கிலோமீட்டர் பயணத்தில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 NCC மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று சுத்திக்கேணி பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை அவர் ஆராய்ந்தார். மாணவர்களுக்கான கழிப்பறைகளை அவர் பார்வையிட்டு சுத்தமாக பராமரிக்க அறிவுறுத்தினார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்களிடையே கலந்துரையாடிய திரு குலோத்துங்கன் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். வாழ்க்கையில் முன்னேற ஒழுக்கம் மிக அவசியம் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் மாதம் ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகளை நடத்த வேண்டுமென்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. August 2ம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி

0: தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கிறார் வள்ளுவர். மூத்தோரிடம் பணிவு உடையவனாகவும் பிறரிடம் இன்சொல் வழங்குபவனாகவும் இருப்பவனின் வாழ்வு அணிகலன்கள் இல்லாமலேயே அழகுறும். பணிவுடைய ஒருவராலேயே தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவாளி என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஒருவரால் எந்த ஒன்றையும் புதிதாக கற்க முடியாது. புகழ்பெற்ற கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தன் பள்ளி ஆசிரியரை காணச் சென்றார். கல்வி அறிவில் நிறைய கற்று நிறைய சாதித்துள்ளதாக பெருமையுடன் சொன்னார். ஆனால் இன்னும் நிறைய கற்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லா துறைகளிலும் அறிவு பெற்றுள்ள நான் இதற்கு மேல் எதை கற்பது என்று தெரியவில்லை. எனவே எனக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று தன் ஆசிரியரிடம் கோரிக்கை வைத்தார். பள்ளி ஆசிரியர் தன் மாணவனை உபசரிக்கும் பொருட்டு ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றினார். கோப்பை நிரம்பிய பின்னும் கூட ஊற்றுவதை அவர் நிறுத்தவில்லை. மாணவ பேராசிரியர், ஐயா, கோப்பை நிறைந்து வழிகிறது, இன்னும் எதற்காக ஊற்றுகிறீர்கள் என்று கேட்டார். இப்போது ஆசிரியர் கூறினார், உன் மனமும் இப்படித்தான் நிரம்பி இருக்கிறது. மனதை எப்போதும் காலி பாத்திரமாக வைத்துக்கொள். நீ பணிவுடையவனாக மாறும்போதுதான் கற்கும் தகுதியை பெறுவாய் என்றார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்து. குலப்பெருமையை காக்க தன் குலத்தை பெருமையுடையதாக மாற்ற பணிவு சிறந்த வழி என்கிறார் வள்ளுவர். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டும் யாருக்கும் பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பண்பு வேண்டும், பெருக்கத்து வேண்டும் பணிவு. செல்வமும் பதவியும் ஒரு மனிதனை பிரபலமாக்கலாம், ஆனால் பணிவு ஒன்றே புகழை நிலைக்கச் செய்யும். முதல் குடிமகனாக இருந்த போதும் மாணவர்களோடு இறுதி வரை உரையாடி மகிழ்ந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். மிக பெரும் வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டிய ரத்தன் டாட்டா அவர்கள் தன் நிறுவனத்தின் வெற்றிகளை தம் ஊழியர்களோடு பங்கிட்டுக் கொண்ட பண்பாளர். மூத்தோர் மீதும் சான்றோர் மீதும் புலவர்கள் மீதும் அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் நம் பழங்கால அரசர்கள். ஒருமுறை புலவர் மோசிக்கீரனார் சேர மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறையை சந்திக்க அரண்மனைக்கு செல்கிறார். நீண்ட பயணத்தால் மிகவும் களைப்பாக இருந்த அவர் அரண்மனை முரசு கட்டில் மீது அறியாமல் தூங்கிவிட்டார். அரச முரசு வைக்கப்படும் அந்த இடம் புனிதமானதாக கருதப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் புலவர் உறங்குவதைக் கண்ட மன்னன் அவரை எழுப்பாமல் தண்டிக்காமல் தாமே அருகில் நின்று கவரி வீசினானாம். அதிகாரத்தில் இருந்தும் ஆணவமின்றி புலவரிடம் பணிவுடன் நடந்து கொண்ட சேரனை புறநானூறு வாழ்த்துகிறது. பணிவு நிச்சயமாக அழிவற்ற பெருமையை தேடித்தரும். பணிவை துணையாக கொண்டால் அழகுறும் வாழ்வு. நன்றி.
10: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.

0: கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:26.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026 மாய தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 அம்மன் TRY TMT கம்பிகளின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். இன்று நாளை ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில். 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 கேணைத்தானம் நலவை கேட்க படைப்ப திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலில். பங்கேற்பவர் செல்வி எம் தன்விகா தர்ஷினி. விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
10: புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
11: நிறுத்த முட்டாளே.
10: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும். ஓ,
11: நீ புரிஞ்சிக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
10: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
12: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
10: கூலாக இருங்கள்.
13: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
14: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா.

0: தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏற்றுறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்க உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணா நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதுலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம் 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட விளாட எனக்கு சந்தோஷம்தான். 2018லையும் விளாண்டு வந்தான், அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026ல அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்லை, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதி மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:40.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
12: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
13: இந்த கிட்னி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர்?
14: பெரும்பாலான கிட்னி பிரச்சனை வந்து எதுவுமே தெரியாது, ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த தொந்தரவுமே வெளியே தெரியாது, ஒரு வலியோ எதுவுமே இருக்காது. 60% பிரச்சனை வந்த பிறகுதான் நமக்கு தொந்தரவே தெரிய ஆரம்பிக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா முகம் வீக்கம்னா கண்ணை சுற்றி வீங்க ஆரம்பிக்கும். இன்னொன்று கால் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை காலை தொங்க போட்டாலோ கால் வீக்கம் வரலாம், இல்லை கண்ணை சுற்றி வீக்கம். அதை தவிர கிருமி தொற்று இருந்தால் ஒன்று யூரின் போகும்போது எரிச்சல் வரலாம், அப்படி இல்லைன்னா வயிறு வலி ஏற்படலாம், இல்லைனா யூரின்ல நுரையா செல்லும். புரதம் அதிகமாக போகுது அப்படின்னா யூரின் வந்து சோப்பு நிற மாதிரி நுரையாக செல்லும். இதை தவிர்த்து கடைசியாக தான் மூச்சு வாங்குறது, மூச்சு திணறல், படுத்தா மூச்சு திணறல், இருமல், இது போன்ற தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதை விட இன்னும் மோசமானதுன்னு பார்த்தோன்னா ஈவன் வலிப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்குது, நினைவு தடுமாற்றமும் வர வாய்ப்பு உள்ளது.
13: இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம்.
14: இதை விட ஒரு 40 வயசுக்கு மேலே இல்லை குழந்தைங்கள்ல ரத்த கொதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சால், ரத்த கொதிப்பு உருவாக்குவதற்கும் ஒரு முக்கிய காரணம் கிட்னி. அதனால் எப்பயுமே ரத்த கொதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு தடவை கிட்னியை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஆரம்பத்திலேயே ரொம்ப நல்லது.
13: இப்போ வந்து அந்த கிட்னி செயல் இழக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்? ஏன்னா அதுக்கப்புறம் டயாலிசிஸ் அப்படின்னு பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இந்த டயாலிசிஸ் அப்படின்னா என்ன, அது எந்த கண்டிஷனில் பண்ணுறாங்க?
14: கிட்னியோட செயல் குறைந்து வருவது அப்படின்றது 5 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. அதில் கடைசி ஸ்டேஜில் தான் வந்து யூஸ்வலாக கிட்னி இன்னும் செயல் இழந்து விட்டது, அப்போ தான் டயாலிசிஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க. அந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு முழுமையான வைத்தியம் கிடையாது. அதாவது நமக்கு இருக்கிறது 2 கிட்னி, அதில் 1 கிட்னி வேலை பண்ணலனாலுமே 1 கிட்னியை வச்சே நம்மளால் வாழ முடியும். எந்த பிளட் டெஸ்ட்டோ யூரினோ எதுலேயும் தொந்தரவு இல்லாமல் வாழ முடியும்.
13: அதாவது நம்ம இப்போ உடம்புல வந்து 2 கிட்னி இருக்குது அப்படின்னா ஒன்று முழுசாக செயல் இழந்துட்டால் கூட இன்னொரு கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது.
14: 1 கிட்னியே போதும், ஆனால் நம்ம கொடுக்குற ஒர்க்லோட 2 கிட்னி இருந்தால் ஈஸியாக டாலரேட் பண்ணும். அதுவே 1 கிட்னியாக இருக்கும்போது கொஞ்சம் லோடு அதிகமானாலுமே நமக்கு வந்து ப்ராப்ளம்
13: ஆரம்பிச்சிடும்.
14: அதுதான், ஸோ ஒரு டோனர் கிட்னி தராங்க இல்லையா, அவங்கெல்லாம் 1 கிட்னியை கொடுத்துட்டு உடம்புலேயே 1 கிட்னி தான் இருக்குது, அதை வச்சே நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 1 கிட்னியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு 1 கிட்னி மட்டும்தான் பிரச்சனை. 1 கிட்னி நல்லா
13: இருக்குன்னா
14: எதுவுமே தெரியாது, ஸ்கேன் மட்டும் எதுக்காவது. இப்போ நிறைய பேர்

0: வந்து கர்ப்ப காலத்துக்கோ இல்லை வேறு எதுக்கோ வயிறு வலிக்கு ஸ்கேன் பண்ண போனால் உள்ளே ஒரு கிட்னி இல்லை, இல்லை ஒரு கிட்னி 4 சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கிட்னி தான் வேலை பண்ணுது, அதை வச்சு தான் இத்தனை வருஷம் நார்மலாக இருந்தாங்க. அதை நினச்சி நம்ம பயந்து எல்லோரும் ஸ்கேன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா போய் பார்த்தா போதும். ஸோ இப்போ டயாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாற்று முறை தான். அதாவது உடல்லேருந்து கழிவு வெளியேறதுக்கு கிட்னி தேவை, அது செயலிழந்திருக்குன்னும் போது கழிவை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம டயாலிசிஸ்ன்ற சிகிச்சையை பயன்படுத்துகிறோம். ஸோ டயாலிசிஸ் மட்டும் பண்ணால் கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லாயிடுமானா கிடையாது. அந்த வெளியேற்றும் பகுதி மட்டும்தான் டயாலிசிஸ் பண்ணுது. அங்கேருந்து சுரக்கக்கூடிய விட்டமின் டி, அனிமியாவை கரெக்ட் பண்ணக்கூடிய எரித்ரோபாய்டின் ஒரு சில ஹார்மோன் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் தனியாக நம்ம மருந்தாவோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ கொடுத்து தான் அதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம சரி பண்ணணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:46.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்,
4: விரைவில் மயிலாடுதுறை.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சீதாராமன் படத்திலிருந்து ஹரிச்சரண் சிந்தூரி குரல்களில்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள்

0: அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் மீன் சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். வாழ தகுதியான புதிய கிரகம். பூமியிலிருந்து சுமார் 48 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள LHS 1140B என்ற பாறை கிரகத்தை சுற்றி வளிமண்டலம் இருப்பதை வானியலாளர்கள் உறுதி செய்துள்ளனர். உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் கொண்ட பகுதியில் ஹேபிட்டபிள் ஜோன் வளிமண்டலம் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய மைல்கல் இதுவாகும். நிலவின் இரு துருவ வேறுபாடு. சீனாவின் சாங் E6 விண்கலம் நிலவின் பின்பகுதியில் இருந்து கொண்டு வந்த மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் நிலவின் முன்பகுதியை விட பின்பகுதியில் சூரிய காற்று, சோலார் விண்ட் ஆழமாக ஊடுருவியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கேட்டது அறிவியல் நேரம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அனன்யா பட் குரலில் KGF 2 படத்திலிருந்து.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
11: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
13: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
14: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசைத்துறையில் அடுத்து வரும் பாடல் மதன் கார்கியின் வரிகளில் இமான் இசையில், ஸ்ரேயா கோஷல் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மரியா குரல்களில், பொன் மாணிக்கவேல் படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: இசைத்துறையில் வரும் நிறைவான பாடல் சந்திரமுகி 2 படத்திலிருந்து பிரதீப் குமார், அதிதி பவராஜு குரல்களில்.

0: நேர்லே இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தின் பங்கு. மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்துண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 10 இரவு மலரும். நம் பண்பலையில் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் நேர்களே. இதுவரை வானொலியில் உலா வந்தது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை, வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா, July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சி உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட

0: நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: சுகாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப்பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: சுபாக்கா, இங்கதான் இருக்கீங்களா?
11: வா பொங்குடி, நீ கேக்குறத பார்த்தா தேடிட்டு வந்திருக்க போல இருக்க.
10: ஆமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீத்து வைங்க.
11: சந்தேகமா? சொல்லு சொல்லு, தீத்துருவோம்.
10: அக்கா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, சாமந்தி பூவை பொறி பயிரா விவசாயிகள் பயன்படுத்துறாங்கன்னு ரேவதி அக்கா உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல?
11: ஆமா சொன்னேன்.
10: ஆனா அதை பத்தி நீங்க என்கிட்ட விளக்கமா சொல்லவே இல்லக்கா.
11: அட, ஆமா பொங்குடி, நான் வீட்டுல கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு பூங்கொடி இந்த சந்தேகத்தை கேட்டுச்ச, நம்ம சொல்லாம வந்துட்டோமேன்னு. அதனால என்ன, இப்ப சொல்லிடுறேன்.
10: அப்ப சொல்லுங்க.
11: சாமந்தி பூவை பொறி பயிரா பயன்படுத்தலாம். பூங்கொடி, பொறி பயிருங்கிறது என்னன்னு உனக்கு தெரியுதுல்ல?
10: தெரியும், இருந்தாலும் நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன்.
11: நம்ம பயிரிடுற முக்கிய பயிரை சுத்தி சாமந்திய பொறி பயிரா அமைச்சோம்னா, அந்த சாகுபடி செஞ்ச பயிரை தாக்குற பூச்சிகளை இந்த சாமந்தி பூச்செடி கவர்ந்து கட்டுப்படுத்திடும். ஏன்னா சாமந்தி பூவோட மணமும் நிறமும் பூச்சிகளை ஈர்க்குமா. இந்த பூச்சிகள்லாம் முக்கிய பயிரை விட சாமந்தி பூல தான் அதிகமா முட்டையிடுமா. அது மட்டும் இல்ல, சாமந்தி பூச்செடியோட வேர்ல இருந்து வெளிப்படுற சில இயற்கை வேதிப்பொருள்கள், மண்ணுல வாழுற நூற்புழுக்கள், நெமட்டோட்னு சொல்லுவாங்கல்ல, அதோட எண்ணிக்கையே குறைக்க உதவுதான். இதனாலதான் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை, முட்டைக்கோசு இந்த மாதிரி சாகுபடி பயிர்களுக்கு பொறி பயிரா சாமந்தி பூச்செடியை பயன்படுத்துறாங்க. இந்த சாமந்தி சாகுபடியில நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
10: அது என்னக்கா?
11: செடி வளர்ந்த 30th நாள்ல நம்ம பருத்தியில எல்லாம் செய்வோம்ல நுனி கிள்றது, அந்த மாதிரி நுனிகளை கிள்ளி விடுறதுனால பக்க கிளைகள் அதிகமா வந்து பூக்கள் நிறைய பூக்குமா. இதையும் ரேவதி அக்கா தான் எனக்கு சொன்னாங்க.
10: சொல்றத பார்த்தா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் போல இருக்கே. வேற என்னெல்லாம் சொன்னாங்கக்கா?
11: முக்கியமா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க பொங்கடி. சாமந்தி செடியில இருந்து பயிரித்திரம் அப்படிங்கிற இயற்கை பூச்சிக்கொல்லிய பூச்சி விரட்டியா பயன்படுத்தலாமா. இது சாமந்தி செடியில உள்ள பயிரித்ரின் அப்படிங்கிற இயற்கை சேர்மங்களால நமக்கு கிடைக்குதான்.
10: அப்படியா?
11: ஆமா பூங்கொடி, இந்த சாமந்தி செடியில இருந்து கிடைக்கிற பயிரித்திரத்தை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்க முறை கூட எனக்கு தெரியும்.
10: அப்பனா சொல்லுங்களாக்கா.
11: கண்டிப்பா. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா சாமந்தி பூ, அதோட இலை, இதெல்லாம் சேர்ந்து 1 கிலோ இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணீர் 10 லிட்டர் தேவைப்படும். நாட்டு சோப்பு கரைசல் இது 20 ml, இது இருந்தாலே போதுமா பூங்கொடி?
10: சரிக்கா, பொருள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், இது எப்படி தயாரிக்கிறது?
11: சாமந்தி பூவையும் அதோட இலையையும் நல்லா நறுக்கி அரைச்சு வச்சுக்கணும். அதை 10 லிட்டர் தண்ணியில கலந்து 24 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரைசலை வடிகட்டி, வடிகட்டின கரைசல்ல 20 ml நாட்டு சோப்பு கரைசல் சொன்னானே, அதை கலக்கணும். இத மாலை நேரத்துல பயிர்கள் மேல தெளிச்சா இந்த அஸ்வினி, வெள்ளை, த்ரிப்ஸ், இளம் கம்பளி புழுக்கள், மென்மையான உடலமைப்பு உள்ள எல்லா பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, இந்த தயாரித்த கரைசலை 2 நாளைக்குள்ள பயன்படுத்திடணும். வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல இதை தெளிக்க கூடாது.
10: அப்போ காலையிலயும் சாயங்காலமும் தெளிக்கலாம்ல?
11: ஆமா பொங்கடி, மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா இதை தெளிக்க வேணாம்.
10: சுபாக்கா, சாமந்தி போல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு

0: தெரியுது.
1: எனக்கு ரேவதி அக்கா சொல்லிதான் தெரியும் பூங்கொடி.
2: சுபாக்கா சுபாக்கா, எனக்கு கொஞ்சம் சாமந்தி விதை கொடுங்களேன். நான் எங்க வீட்டு கத்திரி செடிக்கு பொறி பயிரா பயன்படுத்துறேன்.
1: இது நல்லா இருக்கே. நானே ரேவதி அக்காட்டேந்து வாங்கிட்டு வந்தேன், நீ ஏன் கிட்ட இருந்து வாங்குறியா?
2: சுபாக்கா, நான் மொத்தமாவா கேட்டேன், சில்லறையா தானே கேட்டேன்?
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது
8: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
1: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: அட சுபாக்கா, எங்க போனீங்க ரெண்டு நாளா?
5: என்ன பொங்கடி மறந்துட்டியா? நான் தான் சொல்லிட்டு போனேன்ல, எங்க அண்ணன் ஊருக்கு போய் அங்க தங்கி இருந்து ரெண்டு நாள் விவசாய கண்காட்சி பார்த்துட்டு தான் வருவேனே.
4: ஓ, அன்னைக்கு சொன்னீங்க, மறந்தே போயிட்டேங்க்கா. போயிட்டு வந்துட்டீங்களா? இப்போ
5: காலையில தான் பொங்கடி வந்தேன். இந்தா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க இயற்கை விவசாயத்தை பத்தி. அங்க வாங்கினது இந்த லட்டு.
4: குடுங்க. என்னக்கா லட்டு சிறுசா இருக்கு, வீட்லயே சாப்பிட்டுட்டு புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்ன?
5: இல்ல இல்ல பொங்கடி, வாங்கும் போதே இப்படிதான் இருந்துச்சு. நீ வந்திருந்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்ப. இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது.
4: அக்கா நீங்க தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா நான் அப்படி இல்ல. இன்னைக்கு
5: இப்பவா இப்ப எங்க பொங்கடி வெளியில போறது? அழைச்சிட்டு போ போறியா என்னையும்?
4: அதெல்லாம் இல்ல, உட்காந்த இடத்துலயே நம்ம இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
5: ஓ, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில எதுவும் இயற்கை விவசாயத்தை பத்தியா?
4: எப்படிக்கா?
5: அதான் 7:30 மணிக்கு நீ இப்படி சுத்தி வளைச்சு பேசினாலே விவசாய நிகழ்ச்சியை பத்தி தான் சொல்ல போறேன்னு தெரியும் பொங்குடி.
4: ஆமாங்கா, இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி சீர்காழியில இருந்து எம் வீராசாமி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: அப்ப வா பொங்குடி, நேரத்தை வீணாக்காம நிகழ்ச்சியை உடனே கேட்கலாம்.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்மா.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
7: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் இருக்கிற பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேம்மா.
6: சரிங்க.
7: நான் ஒரு விவசாயி, ஒரு இயற்கை வழி விவசாயி, ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயி, குடும்ப பண்ணை விவசாயி. நான் ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபேமிலி ஃபார்மர்.
6: சரிங்க. போன பகுதியிலே நீங்க ஒருங்கிணைந்த பண்ணை பத்தி பேசிட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயம்

0: நீங்க விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கீங்க, அதனால விவசாயத்து மேல நாட்டம் இருக்கிறதுனால இயற்கை விவசாயத்தையும் பண்ணிட்டு வரீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருங்கய்யா?
1: இன்ஸ்பிரேஷன் எனக்கு குடும்பத்துல எங்க பெரியப்பா வந்து இதுல ரொம்ப ஆர்வம் உண்டு
0: இயற்கை விவசாயத்துல.
1: ஆமா, இயற்கையில நான் ஆர்வத்தோட இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயா அவனுடைய இதெல்லாம் பார்த்துதான் அப்புறம் ரொம்ப ஆர்வம் அதிகமா போச்சு. அதுக்கு முன்னாடியே நான் இயற்கையில இருந்துகிட்டு தான் இருந்தேன், அது ரொம்ப வலுப்பட்டது. இயற்கை விவசாயத்துல இப்போ செய்துகிட்டு இருக்கேன். அடிப்படை விவசாயம்ங்கிறது நான் சாப்பிடுறதுக்காக ஒன்னுட்ட விற்பனை செய்யறதுக்காகவோ என் நிலத்துல தானியங்களையோ கால்நடைகளையோ வளர்க்கறது தான் விவசாயம். இந்த விவசாயத்துல கன்சம்ஷன், இன்னொன்னு மார்க்கெட்டிங், ரெண்டு தான். ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராஸ் அண்ட் கேட்டில் ஆன் எ ஃபார்ம் ஃபார் கன்சம்ஷன் ஆர் மார்க்கெட்டிங், இதுதான் விவசாயம். சரிதானே? இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராஸ் அண்ட் கேட்டில், தானியங்களையோ கால்நடைகளையோ உற்பத்தி பண்ணும் ஆன் எ ஃபார்ம் ஒரு பண்ணையில ஃபார் கன்சம்ஷன் ஆர் மார்க்கெட்டிங், நாம சாப்பிடுறதுக்கோ அல்லது அடுத்தவங்களுக்கோ, இதுதான் விவசாயம். விவசாயத்தை பத்திய முழு விஷயத்துக்கு வரணும். பொதுவாகவே வந்து பெருசா நம்ம முன்னால வர்றவங்க எல்லாமே டாக்டர் பட்டத்துக்கு வர்றவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்றோங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. வர்றவங்க பிகினர்ஸ், அவங்களுக்கு முதல்ல ஆனா அவனாவில இருந்து ஆரம்பிக்கிறோம், அதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கும் சரியா பதியும்.
0: விவசாயம்னா என்னன்னு கிட்ட சொல்லிருக்கீங்க, விவசாயோட அடிப்படையும் சேர்த்து சொல்லிடுங்களேன்.
1: விவசாயம்ங்கிறது ஏன் செய்யணும்? சாப்பிடறதுக்கு. என்ன சாப்பிடறதுக்கு? உணவு. என்ன கேட்டா உணவு உற்பத்தி தான் விவசாயம். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் கேட்டல்ங்கிறத விட உணவு உற்பத்தி தான் விவசாயம். யாருக்கான உணவு உற்பத்தி? ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் இந்த ஆறு அறிவுக்குமான உணவு உற்பத்தி தான் விவசாயம். அப்படி பார்த்தா ஓரறிவுன்னு சொல்றது நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா, ஒரு செல் உயிரியாகிய அமீபாவில் இருந்து உலகத்தினுடைய பெரிய உருவமாகிய ஆணை வரைக்கும் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான உணவு உற்பத்தி விவசாயம். அப்போ விவசாயம் சுத்தி வளைக்க வேண்டாம், உணவு உற்பத்தி தான் விவசாயம். பஞ்சபூதங்களின் கலவை தான் இந்த உலகம். பஞ்சபூதங்கள் என்ன?
0: நிலம், நீர், காற்று,
1: நெருப்பு, ஆகாயம். இந்த அஞ்சும் கலந்ததுதான் இந்த உலகம். உலகம் உயிர்களாலானது. உயிர்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பசின்னு வந்ததுன்னா அதுக்கு உணவு ஒண்ணு தேவை, அந்த உணவை உற்பத்தி பண்றது தான் விவசாயம். இப்போ இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா நாம பெரிய ஆளுங்கிற திமிரும் வராது. நாம செய்யற சேவை என்னங்கிறது நமக்கு தெரியும். நாம செய்யற சேவை என்னங்கிறது நமக்கே தெரியலன்னா திமிர்த்தனால வரும். நாம ஒண்ணும் பெருசா செய்யல, உணவு தான் கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான் விவசாயம். அப்படி உணவு செய்யும் போது அது திருப்தியாவும் இருக்கும், ஏன்னா விரும்பி செய்யற எதுவுமே சிறப்பா இருக்கும். அதுதான்
0: உங்க வயல்ல நிலத்தை எப்படி நீங்க தயார்படுத்துறீங்க?
1: அதாவது நிலத்தை கோடை உழவு செய்யணும். எந்த உயிரா இருந்தாலும் அதுக்கு ஆக்சிஜன் தேவை, மண்ணுக்கும் தேவை, ஏரேஷன் சொல்லுவோம். அந்த ஏரேஷன் தேவை ஃபர்ஸ்ட். கோடை உழவு செய்யும் போது காற்றோட்டம் கிடைக்குது, மழை பெஞ்சா அதை தக்க வைக்கிற தன்மை கிடைக்குது, அதுல இருக்கிற புழு பூச்சிகள் பறவைகளால மற்ற உயிரினங்களால அழிக்கப்படுது. இப்படி பலவிதமான பலன்கள் அதுல வந்துடுது. அப்படிதான் முதல்ல நாம வந்து நிலத்தை பக்குவப்படுத்துறோம். அதுக்கப்புறம் தான் விவசாயம். அதுக்கப்புறம் விதை விடுறோம், விதை விட நாற்றங்கள் தயார் பண்றோம், விதை விதைக்கிறோம், அதை வந்து பராமரிக்கிறோம், அதுக்கு வேண்டிய உணவு கொடுக்கறோம். அதுக்கு தான் நான் இந்த மண்புழு உரத்தை பொதுவா ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா சின்ன வயசுல இருக்கிற போஷாக்கு தான் பின்னால வந்து பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நடவு நடுறோம், நடவு நட்டதுக்கு அப்புறம் பயிர் வளர்த்தல், பாதுகாத்தல், அறுவடை செய்தல், உண்டு மகிழ்தல், இதுதான் விவசாயம். அப்படி வரும்போது இந்த விவசாயத்தினுடைய ப்ராசஸ் கரெக்டா வந்துட்டதுன்னா எங்க ஒரு இடத்துல சிக்கல் வந்தாலும் அடுத்ததை அது பாதிக்கும். பிராணவாயு பற்றாக்குறை தான் நீங்க விவசாயத்துல படிச்சிருப்பீங்க. பயிர் பறிச்சோம்னா அடியில கருப்படிச்சதுன்னா எப்படி இருக்கும்? என்ன அர்த்தம்? அது தண்ணி தேங்கி இருந்துட்டு அந்த வேருக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. அப்போ விவசாயத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா முதல்ல ஆக்சிஜன். எல்லா உயிர்களுக்கும் நமக்கு ஆக்சிஜன் மட்டும் தேவை, பயிர்களுக்கு ஆக்சிஜனும் தேவை, கார்பன் டை ஆக்சைடும் தேவை. அது உயிர் வாழறதுக்கு சுவாசிக்கிறது ஆக்சிஜன், உணவு தயாரிக்கிறது கார்பன் டை ஆக்சைடு, அதுதான போட்டோசிந்தசிஸ் சொல்றீங்க. அதாவது ஹார்வெஸ்டிங், சோலார் எனர்ஜி விவசாயத்தினுடைய அடிப்படையே. அதாவது ஈக்வடோரியல் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் அந்த சோலார் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சரியா இருக்கும்.
0: நிலத்தை எப்படி தயார்படுத்துறீங்கன்னு சொல்லிருக்கீங்க, பாய் நாற்றங்களா இல்ல எப்படிங்க?
1: அதாவது நாத்தங்கால பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி இப்படித்தான் செய்யணும்ங்கறத நான் எப்பவுமே மறுக்கிறவன். ஒரு விவசாயி வந்து எந்த நேரத்துல எப்படி செயல்படணும்னு நினைச்சாதான் விவசாயி, நான் இப்படித்தான் செய்வேங்கிறது விவசாயம் இல்ல. விவசாயத்துல இப்ப விதை விடுறதுன்னு வச்சுக்கோங்க, பாய் நாத்தங்கள், மேட்டுப்பாத்தி நாத்தங்கள், சாதா நாத்தங்கள், மூணு இருக்கு. எந்த சூழலுக்கு எது தேவையோ அது. நான் அருவாளால தான் அரைப்பேன்னாக்கா மரத்தை அருவாளால அரைக்க முடியாது, புள்ளதான் அரைக்கலாம், மரத்தை வெட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சூழலுக்கும் இப்ப மெஷின் நடவு நடணும்னா பாய் நாத்து விட்டு, பாய் நாத்து விடுறது ஒரு சில சூழ்நிலைகள்ல நமக்கு தேவைப்படலாம். இன்னும் ஒரு சூழல்ல வந்து நாத்தங்கள்ல சரியா நாத்து

0: வராது களிமண் பூமியில. அந்த நேரத்தில் மேட்டுப்பாத்தி செய்தோம்னாக்கா மேட்டுப்பாத்தியில் தொழு உரத்தை அதிகமாக போட்டு செய்யும் போது நாற்று நல்லா வரும், அது மேட்டுப்பாத்தி செய்யலாம். இல்லை சாதாரணமாக நல்ல மண் நல்லா இருக்குன்னாக்கா அதிகமான நாற்றை விடணும்னாக்கா தரை நாற்றங்கள் நாற்று. அப்போ நாற்றங்கள் நான் இப்படி தான் செய்யணும்னு எப்பவுமே அதையும் வச்சுக்கிறது இல்லை. எந்த சூழலுக்கு எனக்கு எது தோதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு தக்கவாறு செய்வேன். இப்படி தான் செய்யணும், இந்த தேதி தான் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட சொல்றதுல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி வைகாசி மாசத்துல சாகுபடி ஆரம்பிக்க முடியும்னா அந்த விவசாயி காட்டியானம் செய்யலாம். 7 மாசம் 180 to 210 நாள் வரைக்கும் அது வயசு. அதே ஆடி மாசம் ஆயிட்டது, நீண்ட கால ரகங்கள் இருக்கு இல்லையா, மாப்பிள்ள சம்பா மாதிரியான சாகுபடி செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னும் லேட் ஆயிட்டது, ஆடி மாசம் 15 தேதிக்கு மேல கிச்சடி சம்பா தூயமல்லி 135 நாள் பயிர் செய்யலாம். அதை விட லேட் ஆயிட்டுதா சீரக சம்பா 125 நாள் பயிர். அதுக்கும் கீழே வந்ததுன்னா 110 நாள் குள்ளக்காரு பூங்காறு. கடைசியில எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு டைம் ஆயிட்டு சாகுபடி பண்ணியே ஆகணும், தண்ணி பற்றாக்குறை வந்துட்டு. குறுகிய காலத்துல செய்யணும்னா 60 குருவை, 75 நாள் 80 நாள்ல விளையாது. அப்போ ஒவ்வொரு சூழலுக்கும் தன்னை தயார்படுத்திக்கும் போதுதான் அவன் விவசாயி, முழு விவசாயி. நான் இதுதான் செய்வான், அந்த தேதியில் தான் செய்வான்னா அந்த தேதிக்கு உனக்கு தண்ணி கிடைக்கணும். அப்போ ஒவ்வொரு சூழலுக்கும் தக்கவாறு, தட்பழுப்பு சூழ்நிலைக்கும், நீர் வசதிக்கும், நம்ம பண வசதிக்கும், டிராக்டர் உழவு பண்றதுக்கு வரமாட்டான், நாத்து அடிக்கிறதுக்கு டைம் போயிடும், பயிர் பாதிக்கும், அந்த மாதிரியான சூழல்களுக்கு சூழலுக்கு தக்கவாறு தன்னை தயார்படுத்திக்கிறது தான் விவசாயம். அப்படி விவசாயிகள் உருவாகணும். ஆகா இந்த அதை தவறிட்டது, அது செய்ய முடியாம போயிட்டுதுன்னு நினைக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யலாம், அதுதான் என்னுடைய சுபாவம். என்னட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 7 வகையான விதை இருக்கும். எந்த விதை அந்த டைம் போயிட்டுதா, அதுக்காக நான் ரொம்ப ஆகா இந்த விட்டுட்டோமே அது செய்ய முடியலன்னு நினைக்க மாட்டேன். அது செய்ய முடியலையா, அடுத்த விதை இருக்கு, இதை செய்திருமே, இது 1 மாசம் கம்மி விதை. அடுத்து யாருக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதையும் பார்த்து விவசாயம் பண்ணலாம். விவசாயம் செய்யறதுன்னா அந்தந்த சூழலுக்கு தக்கவாறு விவசாயி செய்தாதான் அது விவசாயம். இப்போ நான் அந்த மாதிரி தான் செய்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பெருசா இதைத்தான் செய்தாகணும்ங்கிற நினைப்பு எனக்கு எப்பவும் வந்ததில்லை. தை மாசத்துல அறுவடை வர்ற மாதிரி ஒரு விவசாயி இது பண்ணணும், அது மட்டும்தான். விளைச்சல் நமக்கு ஈல்டு கிடைக்க வேண்டிய டைமை யோசிக்கணும் விவசாயி. நான் இதைத்தான் செய்வேன் தள்ளிக்கிட்டே போனா அது மாசி மாசத்துல வரும்போதுக்கு ஈ கருக்காவா வரும், நெல்லு கருக்காவா போகும். அப்ப அறுவடை காலம்ங்கிறது மட்டும் தை முதல்ல இருந்து 10 தேதிக்குள்ள முடிஞ்சிடணும், அது மாதிரி யோசனை பண்ணி தான் நான் விவசாயம் பண்றேன். இப்ப இந்த 10 வகையான நெல்லையும் இதுலயே வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, வாய்ப்பு அதிகம் இருக்கு, விற்பனை வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்து நாம விவசாயம் பண்ணா விவசாயிகள் செழிப்பா செய்ய முடியும்.
1: இப்ப உங்க பகுதியில நீர்ப்பாசனம்னா எப்படிங்க இருக்கு?
0: நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆறு, அதுல இருந்து மேட்டூருக்கு வருது தண்ணி, மேட்டூர்ல இருந்து கல்லணை வருது, கல்லணையில இருந்து பிரிச்சு வெண்ணாறு வெட்டாறு காவிரி ஆறு புதுக்கால்வாயின்னு வந்துடுது. கொள்ளிடம் ஆத்துல வர்ற தண்ணிய லோயர் அணைக்கட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல தேக்கி எங்க ஏரியாவுக்கு தண்ணி வருது. அந்த அணைக்கரையில இருந்து தெற்கு ராஜன் வாய்க்கால், வடக்கு ராஜன் வாய்க்கால், வீரணத்தேரி அப்படின்னு 3 தலைப்பு தான் அங்க. அந்த தெற்கு ராஜன் வாய்க்கால்ல வர்ற தண்ணி எங்க வயலுக்கு பாயுது. இப்ப கால்வாய் பாசனத்துல நாங்க மேட்டூர் தண்ணிய கொள்ளிடம் ஆறு வழியா தெற்கு ராஜன் வாய்க்கால் மூலம் பாசனம் பண்ணிக்கிறோம்.
1: தண்ணி இப்ப வர தாமதம் ஆகுது இல்லைங்களா?
0: ஆமா.
1: அப்போ அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: என்ன கேட்டா விவசாயிகளுக்கு குறுவைக்கு தண்ணி விடுறேன் குறுவைக்கு தண்ணி விடுறேங்கிறது விவசாயிகளுக்கு செய்யப்படுற துரோகம்னு நினைக்கிறவனா? அதாவது விவசாயத்துக்கு தண்ணி விடுறது ஒரு போக சம்பாவுக்கு முறையா தண்ணி விட்டாவே போதும். நான் June 12 தண்ணி திறக்கிறேன்னு வீம்புக்கு தண்ணி திறந்துட்டு பின்னால விவசாயத்துக்கு முழுசா தண்ணி விட முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ விவசாயத்துக்கு தண்ணி விடுறதுங்கறத, தண்ணி திறக்கிறதுங்கறத August 15 திறந்து 10 நாளுக்குள்ள கடைமடைக்கு தண்ணி வர்ற மாதிரி விவசாயத்துக்கு தண்ணி விட்டாங்கன்னா நிச்சயமா விவசாயம் செழிக்கும், ஒரு போகம் முறையா செய்யலாம். அதுக்குள்ள தண்ணி அதிகமா வந்துட்டுது மேட்டூருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். ஒண்ணுமே செய்ய வேண்டாமே, அப்படியே தண்ணிய விடுங்க, ஏரி குளங்களை கண்மைகள் நிரப்புங்க, வாய்க்கால விடுங்க, தப்பு இல்ல. ஆனா ப்ராப்பரா இந்த தேதியில திறந்துட்டேன்னா தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ இவங்க விடுறது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விடும்போது விவசாயத்துக்கும் அது பயன்படுறது இல்ல, சரியா விவசாயம் பண்ண முடியல. கடைசி நேரத்துல இவங்க விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியாத நிலையில விவசாயம் பாதிக்கப்படுறோம். அதனால விவசாயத்துக்கு காலகாலத்தில் தண்ணி விடுறதுங்கிறது எல்லாம் வேண்டாம், குறிப்பிட்ட ஒரு சம்பா போகத்துக்கு மட்டும் விட்டா கூட போதும்ங்கிற நிலையில தான் விவசாயத்துக்கு தண்ணியை விடணும். குளங்குட்டைகளுக்கு நல்லா தண்ணியை இது பண்ணலாம். அந்த கால்வாய் பாசனத்துல தான் நமக்கு பாசனம், அதனால பாசனத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை வராது, ஒரு போக முறையா விளைய வச்சிடறோம்.
1: சரிங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்கொடி, வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தோட பங்கு என்னன்னு மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது.
3: ஆமாங்கா, இயற்கை விவசாயம்னா என்ன, விவசாயம் பண்றதுக்கு அடிப்படையா நிலத்தை எப்படி தயார்படுத்துறது, இப்படி எல்லாத்தையும் விரிவா சொல்லிருக்காங்க.
2: சரியா சொன்ன பூங்கொடி, விதைக்கிறதுல எத்தனை வகை இருக்கு, அதுல அவங்க எந்த வகையை மேற்கொள்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
3: எப்படி நீர்ப்பாசனம் பண்றாங்க இவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துக்கு, வயல்ல வர பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு முறையும் சொல்லிட்டு வராங்க.
2: சரியா சொன்ன, அடுத்த பகுதியும் கேக்கலாம்.
3: இப்போ நாற்றங்கால் முறையில் நெல்லை அழைச்சி நீங்கள் நடவு செய்கிறீங்க இல்லைங்களா, உங்கள் வயலுக்கு நீங்கள் கொடுக்குற முதல் பயிர் ஊக்கி எதை தருவீங்க நீங்கள்?
4: அதாவது இப்போ நம்ம பண்ணையில் மாடு இருக்குது, மாட்டை கொண்டு பஞ்சகவியா தயார் பண்ணுறோம். ஏன்னா மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற அஞ்சு தான் பஞ்சகவியா, ஆக பஞ்சகவியா தயார் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம குளம் இருக்குது, குளத்துலேருந்து மீன மிளம் தயார் பண்ணிடுறோம். நம்ம பண்ணையில் பல்வேறு வகையான மூலிகை செடிகள் இருக்குது, அதை கொண்டு பூச்சி வரட்டி தயார் பண்ணிடுறோம். இப்போ நாத்தங்காய் தயார் பண்ணுறோம்னா நாத்தங்காலுக்கு மண்புழு உரம் போட்டுக்குவேன். மண்புழு உரம் போட்டு நாத்தங்கால் சரி பண்ணிடுறோம். அது நாற்றுக்கு ஒரு தடவை பூச்சி வரட்டியும் பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணிட்டா நாற்று நல்லா வளர்ந்துருது. அந்த நாத்தை பறிச்சு நட்ட 3வது நாள் தான் நான் எப்பவுமே உரம் போடுவேன். ஒவ்வொரு ஏக்கருக்கு 150 கிலோ மண்புழு உரம் கொடுப்பேன். அந்த 10 நாளுக்கு அப்புறம் பஞ்சகவியா ஒரு ஸ்ப்ரே பண்ணுவேன். பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு ஒரு தடவை மண்புழு உரம் 150 கிலோ. அடுத்த 10வது நாள் ஒரு தடவை மீன மிளம். இதோட முடிஞ்சிட்டது, இந்த கோஸ் பயிர் சரியா வந்துடும். அப்படியே வந்து சரியா இல்லை, பயிர் வளர்ச்சி பத்தல, செழுமை இல்லைன்னு நினைக்கும் போது திரும்ப ஒரு தடவை ஒரு ஸ்ப்ரே பஞ்சகவியா கொடுத்தா போதும். இல்லை இது பத்தாது அப்படின்னா நாம வந்து இவ்வளவுதான் கணக்கு பண்ணி நாம விவசாயம் பண்றது இல்லை, சூழலுக்கு தக்கவாறு அப்போ நேரத்தில் இது பத்தலைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மண்புழு உரம் போடலாம். இப்படி செய்யறதோட இதோட முடிஞ்சிடும். 3 ஸ்ப்ரே, பஞ்சகவியா 2 தடவை, ஒரு தடவை மீன. அந்த பஞ்சகவியாவோட பூச்சி விரட்டியை கலந்து அடிச்சுட்டாக்கா வேற பூச்சிக்குன்னு தனியா ரெப்லண்ட் தனியா வேண்டியதில்லை.
3: பூச்சி விரட்டிங்கிறது அந்த ஆடு திங்காத?
4: ஆமா, அதுக்கு பூச்சி விரட்டிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 வகை. கிளுனா பால் வர்றது, கசக்கனா நாடுறது, கசப்பு சுவை உள்ளது, கால்நடைகள் திங்காதது. இந்த 4 வகையிலையும் 3, 3, 12 போட்டு தான் நான் பூச்சி வரட்டி தயார் பண்ணுவேன். அதை கோமியத்தோட கலந்து போட்டு செய்யும் போது சீக்கிரமே அது.
3: எத்தனை நாள் பயிரில் வந்து நம்ம பூச்சி விரட்டி அடிக்கிறது சிறந்ததா இருக்கும் நீங்க சொன்ன முறையில?
4: அதுக்கு நாள் கணக்கே கிடையாது.
3: இயற்கை முறையில் அடிக்கிறது?
4: இயற்கை முறையில் அடிக்கும் போது முதல்ல ஒரு ஸ்ப்ரே, ஒரு தடவை உரம் போடுறோம். உரம் போட்ட 10 நாள்ல ஒரு ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே பண்ணும் போதே பூச்சி விரட்டியும் சேர்த்து செய்யும் போது அது பூச்சி விரட்டிங்கிறது உங்களுக்கு கெமிக்கல் பெஸ்டிசைட் இருக்கு இல்லையா, அதுல ஒரே பலன் பூச்சியை கொல்லும். ஆனா நம்ம இயற்கை முறையில வர்றதுல பூச்சி விரட்டின்னு வரும்போது இது பூச்சியை விரட்டும், நியூட்ரியன்ஸும் அதுக்குள்ள இருக்கும். அதனால இது 2-in-1. இது பூச்சியையும் விரட்டும், அதே நேரத்தில் பயிரையும் ஊக்கும், பயிர் ஊக்கியாகவும் இது இருக்கும். அதனால 2-in-1ங்கிறதுனால பஞ்சகவியாவோட கலந்து செய்யும் போது அதனுடைய சத்தும் கூடும், பூச்சிகளையும் விரட்டிடும். அதனால தனியா வந்து பூச்சிக்குன்னு ஒண்ணு செய்யவே வேண்டியதில்லை.
3: சரிங்க,
4: அதுல 2 தடவை பஞ்சகவியா ஸ்ப்ரே பண்றேன்னா 2 தடவையும் பூச்சி விரட்டி கலந்துட்டா போதும். எங்க வயல்லாம் பூச்சி வந்ததே இல்லை. பூச்சி 2 தான். முதல்ல அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விவசாயிங்க.
3: சொல்லுங்க,
4: பூச்சி பயிரை திங்கிறது ஒரு பூச்சி, அதை திங்கிறது இன்னும் ஒரு பூச்சி. ஆக பூச்சி 2 தான். பல வகைன்னு இவங்க எல்லாம் பெருசு பெருசா கதையை சொல்லி எல்லாத்தையுமே நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கு. யாரா இருந்தாலும் அதுல அந்த குறை, இந்த குறை, அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா எத்தனையோ இருக்கு, எல்லாமே மைனஸ் பாக்குறாங்க, பிளஸ் பாக்கணும். பூச்சி விரட்டி ஒண்ணுமே வேண்டாம் பூச்சிக்கு. ஒரு பூச்சி பயிரை திங்கும், இன்னும் ஒரு பூச்சி அதை திங்கும். நாம இயற்கை முறையில என்ன செய்யணும், பூச்சியை திங்கிற பூச்சியை உருவாக்கணும். அதை நம்ம வயலுக்கு வர வச்சுட்டா அதுக்கு என்ன செய்யணும், ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்க கூடாது. அடிக்காம இருந்தாவே ஒரு பூச்சியை சாப்பிட இன்னொரு பூச்சி வந்துடும்.

0: பொதுவாகவே நாம பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறோம் இல்லையா, பூச்சிகள்ல நல்லது செய்யற பூச்சிகள் ஃப்ரீயா சுத்தும், தீமை செய்யற பூச்சிகள் பதுங்கி வாழும். அந்த ராத்திரி நேரத்துல அதுக்கான நேரத்துல மட்டும் அது திங்கும், மற்ற நேரத்துல பதுங்கி இருக்கும். நீங்க பாருங்க, தீமை செய்யற பூச்சிகள்லாம் இலைக்கு கீழே இருக்கும், கணுவுக்கு ஓரமா இருக்கும், தண்டுல இருக்கும், இல்ல வெய்ய நேரத்துல கீழே இறங்கி போய் மண்ணுல பூந்துக்கும். ஆனா நன்மை செய்யற பூச்சி எல்லா காலத்திலயுமே சுத்திக்கிட்டு இருக்கும். நாம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது என்ன ஆகும், ஃப்ரீயா யாரு சுத்துறானோ அவன் மேலதானே படும். அப்போ நமக்கு நன்மை செய்யற பூச்சிகளை தான் நம்ம முதல்ல அழிக்கிறோம். அதனால அந்த இதை செய்யறத விட அதை சாப்பிடுற இன்னொருத்தர் கொண்டு வந்துட்டா, புல்லு வளர்ந்துட்டு வயல்ல மாட்டை விடு, புல்லு தானா தின்னுடும், நாம அதை வந்து வெட்டிக்கிட்டு உழுதுகிட்டு இருக்கோம். பூச்சியை விரட்டுறது, திங்கிற பூச்சியை உருவாக்கணும், அது செய்துட்டாவே நமக்கு வந்து போதும். அதை செய்யறதுதான் நம்ம இயற்கை வழி.
1: இப்போ ஒரு விவசாயி புதுசா ஆரம்பிக்கிறாங்க, என்னோட மண்ணு இதுக்கு முன்னாடி வந்து ரசாயன முறையில வந்துட்டு நான் விவசாயம் பண்ணிட்டாங்க, இப்ப நான் இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும் ஆசைப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல மண்ணை மாத்துறதுக்கு பலதானிய சாகுபடி பண்ண சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க உங்களோட ஸ்டைல்ல?
0: அது அருமையான இதுதான். ஒண்ணு, அதாவது ரசாயன உரத்தை முதல்ல நிறுத்துங்க. இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க திடுக்குன்னு அப்படியே வந்து தொபுக்குன்னு குளத்துல குதிக்கிற மாதிரி இயற்கை விவசாயத்துல குதிக்கிறது தப்பு. என்ன கேட்டா, ரசாயன விவசாய இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு ஒரு விவசாயி 3 வருஷம் எடுத்துக்கணும், டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லணும். முதல்ல அவர் வந்து ரசாயன களைக்கொல்லிகளையும் பூச்சிக்கொல்லிகளையும் நிறுத்தினாவே அவர் ஒரு ஸ்டெப் வந்துட்டதா அர்த்தம். அதுக்கப்புறம் ரசாயன உர பயன்பாட்டை பாதியா குறைச்சிக்கலாம், குறைச்சிக்கிட்டு எந்த அந்த குறைவை ஈடு செய்யறதுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஸ்டெப், ரசாயன உரத்தை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு ரசாயன உரங்கிறது அந்த நடவு செய்யறாருல, அப்ப மட்டும் டிஏபி அடி உரம் அதை மட்டும் போட்டுக்கலாம்.
1: அதாவது ஸ்டார்டிங்.
0: அதுக்கு அப்புறம் எல்லாம் ரசாயன உரத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இயற்கைக்கு வந்தா 3வது வருஷத்துல, இதுக்கு இடையில 1 வருஷத்து சாகுபடிக்கும் இன்னொரு வருஷத்து சாகுபடிக்கும் இடையில பலதானிய விதைப்பு செய்துட்டா போதும். என்னமோ பலதானிய விதைப்பு செய்துட்டா மட்டுமே எல்லாம் இயற்கைக்கு வந்துட்டதா சொல்லிக்கிறது தப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். ஐயா நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டேன்னு பல பேர் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் தான் வந்திருக்காரு, ஆனாலும் வந்தது சந்தோஷமே ஒழிய அவர் இயற்கை விவசாயி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் நான் இயற்கை விவசாயியா சப்போர்ட் பண்றேன். ஏன் தெரியுமா, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவர் வந்துடுவாருன்னு சொல்லி. இயற்கை விவசாயத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம வரும்போது கண்டிப்பா இயற்கை விவசாயம் 3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல நீ எதை செய்தாலும் பலதானிய விதைப்பு செய்தாலும் செய்யலன்னாலும் இயற்கைக்கு வந்துடுறீங்க. ஏன் பலதானிய விதைப்பு செய்யறதுக்கு சொல்றோம்னா, அதாவது அதனுடைய சத்துக்கள் நாம ரசாயனத்திலிருந்து இயற்கைக்கு வரும்போது அதுல அபரிதமாக நாம வந்து உரத்தை போடுறோம், சத்துக்களை கொடுக்கறோம். அது இப்ப இயற்கை விவசாயிக்கு வரும்போது, விவசாயத்துக்கு வரும்போது சத்து பற்றாக்குறை வரும். அதை ஈடு செய்யறதுக்கு தான் முக்கியமா பலதானிய விதைப்பு.
1: நீங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல பெரும்பாலானது களைகள் தான், நீங்க அதை என்ன பண்ணுவீங்க?
0: களை எடுக்கிறதுங்கிறது இருக்க, களை துவைக்கிறதுன்னு சொல்றதுக்கும் களை எடுக்கிறதுக்கும்னா களையை எடுத்து கரையில போட்டுருவாங்க. இப்ப என் வயலுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மூலையில குழி இருக்கும், அதாவது மடை இருக்கிற இடத்துல எடுக்கிற களையெல்லாம் அதுல கொண்டு போய் போட்டுருவோம். ஏன்னா நம்ம வயல்ல இருக்கிற சத்தை சாப்பிட்டு வளர்ந்த புல்ல நாம ஏன் கரையேத்தணும், அந்த சத்தை நாமளே எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு அதுலயே போட்டு ஒண்ணு அந்த வயல்லயே மிரிச்சிடுவேன், அப்படி இல்லைன்னா அந்த குழியில கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் சாணியை போட்டோம்னா அது அழுகி போயிடும், பயிருக்கு திரும்பவும் அது சத்தாயிடும். களை நிர்வாகம்ங்கிறது எடுக்கும்போது சாதாரணமா விவசாயிகள் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நடவு நடும்போது வயல்ல தண்ணியே இல்லாம நடுறோம். தண்ணியே இல்லாம நடுறது ஒரு விதத்துல சரிதான் இருந்தாலும் தண்ணி இல்லாம நடவு நடுறது தப்பு, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அடுத்தது நடவு நட்டுட்டா 3-4 நாளைக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. பொதுவா களைய கட்டுப்படுத்தணுமே ஒழிய களைய முழுசா அழிக்கணுங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, களை வராம கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நடவு நட்ட வயலை காய விடக்கூடாது, நடவு நட்டுட்டோம், நட்டுட்டா அந்த வயல்ல 10 நாளைக்கு தண்ணி இருக்கணும். 10 நாளைக்கு தண்ணி இருந்தா பயிர் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா எந்த ஒரு பயிரும் பறிச்சு நடுறோம் இல்லையா, 24 மணி நேரம் ஆகும் அது வந்து வேர் பிடிக்க, அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதுல வேரே விழும். அந்த வயல் காயும் போது இது முளைக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அந்த வயலை நடவு நடுறதுக்கு முத நாளே தண்ணி வடிகட்டி நடவு நடுறோம், பெரும்பாலும் 3 நாள் கழிச்சு தான் தண்ணி விடுறாங்க விவசாயிகள். அது மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், ஒரு விதை எப்ப முளைக்கும்,
1: அதுக்கு தேவையான சூரிய ஒளி வேணும்,
0: ஈரம் மாய்ச்சரும் வெப்பமும் சூரிய வெளிச்சமும் இருந்தாதான் முளைக்கும். இப்போ வந்து நடவு நட்டுடுறோம், முத நாளே நாம தண்ணியை வடிகட்டிடுறோம், களை விதைகள் இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சம் படுது, பட்ட உடனே என்ன ஆகும், களை விதைகள் முளைக்கும், எந்த விதையா இருந்தாலும் முளைக்கும். நம்ம நாத்து வேறு லேசா பிடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது, ஆனா அந்த

0: சூரிய வெளிச்சம் பட்ட உடனே களை விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பிச்சதும் நாம மூணு நாள் நாலு நாள் வயலை காய விடுறதுனால களைகள் வேகமாக வளரும். களைகள் பயிரோட போட்டி போட்டு வளரும் போது களை அதிகமாக போச்சுன்னா பயிர் வளர்ச்சி குன்றிடும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வயலில் எட்டு நாளைக்கு நீங்கள் தண்ணியை கட்டுனீங்கன்னா தண்ணி கட்டுறதுனால பயிர் அழுகிடுங்கிறது தப்பு, அந்த சிந்தனையே தப்பு. ஏன்னா பயிர் நடுறோம், அடிப்பக்கம் மட்டும்தான் தண்ணி இருக்க போகுது. அதனால் பயிர் உயிர்ப்பு வந்து அது துளிர் வர்ற வரைக்கும் களை முளைக்காம நாம பாத்துக்கிட்டாவே களை கட்டுப்பாடு வந்துடும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நாம நடவு நடுறதுக்காக தண்ணியை வடிகட்டி ரெண்டு மூணு நாள் சோம்பேறித்தனமாவோ இல்ல அதுதான் முறையின்னு நினைச்சுக்கிட்டோம், தண்ணி வைக்காம இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பட்டதும் களைகள் வளர ஆரம்பிச்சதும் களை வந்து பயிரோட போட்டி போட்டு நாம உரம் வேற போட்டுறோம், களை வந்து பயிரோட போட்டி போட்டு பயிரை தாண்டி வந்துடுது. அதே இது எட்டு நாள் பத்து நாளைக்கு தண்ணிய தரை மேல சூரிய வெளிச்சம் படாம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அந்த எட்டு நாளைக்கு களை வராது. எட்டு நாளுக்குள்ள பயிர் ஓரளவுக்கு பச்சை பிடிச்சிடும். ஏன்னா உரம் போடும்போது பச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் தர தெரிஞ்சதுனாலும் களை வளர்ச்சி வேகமா வராது. களை எப்போ வளரும், அதுக்கு சூரிய ஒளியும் வெப்பமும் காத்தும் வேணும், இருந்ததுன்னா முளைச்சிடும். அதே இது நிழல் இருந்தா களை வராது. பயிர் வளர்ந்துட்டதுன்னா அப்புறம் களை வருமோ? பத்து நாளைக்கு நீங்க தண்ணியை கட்டி வைங்க, கட்டி வச்சுட்டா அதுக்கப்புறம் களை கிளம்புறது லேட்டாகும். நாம பதினஞ்சு நாள்ல உரத்தை போட்டு எடுத்துருவோம் அல்லது மீறிச்சிடுவோம்.
1: சரிங்க,
0: அப்படி வரும்போது களை கட்டுப்பாடு தானா வந்துடும். சொல்ற தம்பிகள் எல்லாமே இயற்கை விவசாயத்துல, ஐயா நான் ஒரு ஏக்கருக்கு 30 ஆள் வச்சேன், 30 ஆள்னா 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு, ஆனா எனக்கு ஒரு ஏக்கருக்கு 3 ஆள் களை எடுத்தாங்க. ஏன்னா அந்த 10 நாளும் நான் தண்ணியை தரையில சூரிய ஒளி படாத அளவுக்கு பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் கிடக்கலாம். ஏன்னா களை வந்து அந்த நேரத்துல 10 நாள் கட்டுப்படுது. அந்த 10 நாளுக்குள்ள பயிர் வளர்ந்துருது. பயிர் அதுக்கப்புறம் வேகமா வளர ஆரம்பிச்சிடும். எது ஒண்ணு முந்துதோ அது வேகமா வளர்ச்சி வந்துடும். பிந்தினது உட்கார்ந்ததுதான்.
1: களையை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு யுக்தியை சொல்லியிருக்கீங்க நீங்க. உங்களோட அறுவடை பருவத்துக்கு வந்துட்டீங்க.
0: அறுவடை மட்டும்தான் எனக்கு பெரிய சிக்கல். அடுத்தவங்களை நம்பி வாழறது அதுல மட்டும்தான். ஏன்னா விதை விடுறது நானே விட்டுடுவேன், உரம் தயார் பண்றது நானே தயார் பண்ணிடுவேன், உரம் போடுறது நானே போட்டுடுவேன், உரத்துக்கு பூச்சி வரட்டிய பூச்சி மருந்து தயார் பண்றது நானே தயார் பண்ணிடுறேன், அதையும் நானே இது பண்ணிடுறேன். அறுவடை மட்டும் ஒரு ஆளால முடியாது இல்லையா? இப்ப மிஷினை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அறுவடையில நாங்க முழுசா லேபர்லாம் இப்ப இல்ல, மிஷினை தான் நம்ப வேண்டியிருக்கு. அப்படித்தான் அதுல கொஞ்சம் சிரமம் இருக்குதே ஒழிய மிஷினரிஸ் வந்ததுல நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக தான் இருக்குது. அது நல்ல விதமாக அறுவடை பண்ணி வீட்டில் கொண்டு போய் களத்தில் நல்லா காய வச்சு தூத்தி 10,000 நம்மள்கிட்டலாம் 7-10,000 இருக்குது, அதிலெல்லாம் சேமிச்சு வச்சு தான் தேவைக்கு எடுத்து இதை பண்ணுறோம். ஏன்னா டைரக்ட் டு கன்சியூமர் ஒன்றும் இல்லைங்கிறதுனால வியாபாரிக்கு விற்கிறது இல்லை, நான் டிபிஎஸ்சிக்கு போகிறது இல்லை, வியாபாரிக்கு எதுவும் விற்கிறது இல்லை. அதை நேரடியாக நெல்லை எடுத்து ஊற வச்சு அவிச்சு காய வச்சு அரைச்சி பெண்களை வச்சு சுத்தம் பண்ணி அறுவடைக்கு பின்சார் நேர்த்தி. நீங்க சொல்லுவீங்க ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா டாபிக் வச்சு, அதுல இது ஒன்று போஸ்ட் ஹார்வெஸ்டிங் இல்லையா பிராக்டிசஸ்.
1: சரிங்க, இன்னைக்கு மண்ணை பாதுகாத்தா தான் நாளை தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பா வழங்க முடியுங்கிறது என்பதை இன்றைய உரையாடலை நீங்க எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்கிற விவசாய பெருமக்களா இருக்கட்டும், நேர்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டங்குடி மு வீராசாமி ஐயா அலைபேசி எண் 7373434865. மீண்டும் ஒரு முறை 7373434865. மிக்க நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி.
2: அக்கா, வளமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லி முடிச்ச மயிலாடுதுறை மாவட்டம் பனங்காட்டாங்குடி சீர்காழி எம் வீராசாமி அவங்க நம்மள மாதிரி இளம் விவசாயிகளுக்கு எப்படி விவசாயத்தை எளிய முறையில பண்ணலாம்னு ஒரு புதிய விளக்கமே கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா
3: நானும் கவனிச்ச பூங்கொடி, உயிரி முறையில எப்படி களைகளை கட்டுப்படுத்தலாம்னு கூட சொல்லியிருக்காங்களே.
2: பாத்தீங்களா சுபாக்கா, நான் சொன்ன மாதிரி உங்களை உட்கார்ந்த இடத்துலயே இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வச்சனா?
3: அட ஆமா பூங்கொடி.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823121 அல்லது 2994480 அல்லது 2995580 இந்த எண்களில். நிகழ்ச்சியில் இனி முதல் நேர நாம சந்திக்கலாம். அவங்க என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க.
10: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
10: நன்றி
1: மேடம்.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியினை மடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: இல்லையாடியிலிருந்து ராமு செந்தாமரை பேசுறேங்க மேடம்.
0: செந்தாமரை, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன், மல்லிகைப்பூவை மல்லிகைப்பூவை போடுங்க மேடம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரம் விளம்பர இடைவேளுக்கு பிறகு.
1: நன்றி, நன்றி மேடம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை காலை 9:00 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை
9: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
10: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
13: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லாமது.
14: வீட்டு உபயோக பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் ஊரும் உறவும்.
17: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை

0: ராசி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
12: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நிறைவாக தில்லையடி ராமு செந்தாமரை கேட்ட பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலேருந்து கேட்கலாம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ரிவ்யூ ஆஃப் டுடேஸ் பார்லமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த லோக்சபா, ரைட்டர் இஸ் அஜந்த போரா ஆஃப் பிடிஐ. கவர்மெண்ட் டுடே இன்ட்ரடியூஸ்ட் அ பில் இன் த லோக்சபா டு அமெண்ட் தி ஆன்டி பேப்பர் லீக்ஸ் லா வித் ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் ஆஃப் அப் டு 10 இயர்ஸ் இன் ஜெயில் அண்ட் 50 லாக் ருபீஸ் ஃபைன். Government introduced the bill within days of large-scale student protests against the alleged irregularities in NEET.

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்கள் தான் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறீங்களா?
3: ஆமாம் சார், என் பேர் சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேர் கணேசன். நான் ஒரு வாரம் லீவில் இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சின்சியராகவே நீங்கள்.
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்குரிய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்
3: இது என்னோட.

0: அப்பா கத்து கொடுத்த பழக்கம் சார்.
1: உங்க அப்பா?
0: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரிண்டெண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
1: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்லை, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரிண்டெண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
0: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில் போனா அதுதான்.
1: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம்.
0: இல்லை சார், வந்து
1: ஆட வாங்க சிவா, முதல் தடவையாக சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயாக கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்கள் வண்டியை நீங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க?
0: நான் பஸ்ஸில் தான் வர்றேன் சார்.
1: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
0: இல்லை, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமேல் தான் வாங்கணும்.
1: என்னங்க சொல்கிறீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில் சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போகிறாங்க.
0: நம்ம சம்பளத்தில் கார் எப்படி சார்?
1: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா?
0: சார், மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஆ, அது சரி சிவா. உங்கள் ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க?
0: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது.
1: அட என்ன சிவா, நீங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்கீங்க. உங்களை சரியாக இன்னும் யாரும் மோல்டு பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.
0: எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவர மாதிரியே வளர்த்துட்டாரு.
1: உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல?
0: எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்பா.
1: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
0: கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் வழி தான்.
1: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
0: ஓகே சார், நம்ம கிளம்பலாம், 2 ஃபைல் பெண்டிங் இருக்குது.
1: சிவா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனால் இங்கே யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
0: இல்லை சார், ஃபைல் கிளியர் பண்ணுறது என்னோடய வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
1: சிவா, சத்தமாக சொல்லாதீங்க, கேட்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கு பேர் வச்சுருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
0: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
1: உங்களால் உங்களை மாற்றிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், 2-வீலர் வாங்கணும், 4-வீலரும் வாங்கணும், இதுக்கு ஒரு வழி இருக்குது.
0: அப்படியா, என்ன வழி சார்?
1: அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல.
0: சார் சார், வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்குது சார்.
1: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமாக வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? ஆ, பை தி வே, அங்கே நிற்கிது பாருங்க, ரெட் கலர் காரு, 3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது 2வது காரு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
0: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
1: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
0: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
1: ஆ, வெரி குட் வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார், முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டுருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்.
0: ஓகே கணேசன் சார், இதில் நாம் என்ன செய்யணும்?
1: ஆ, வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினராக சேரணும்.
0: சரி,
1: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்தில் 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
0: இதில் எப்படி சார் கார் வாங்குறது?
1: ஆ, சொல்கிறேன் சொல்கிறேன் சிவா, நாம் இதில் ஏஜெண்ட்டாக மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜெண்ட்டுகள் உருவாக்கலாம்.
0: சரி,
1: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்குறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனாக காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
0: ஓகே ஓகே, இப்போ உறுப்பினர்களை எங்க தேடுறது?
1: அட, வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகளில் உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
0: பதவி உயர்வா?
1: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு.

0: 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும். அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான். நீங்க வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா, பேசணும். அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
1: அது அது வந்து
0: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க்யூ சார, தேங்க்யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி. அவர் வர்றதுக்குள்ள இத பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க. நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலையை விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலையை விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையாதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
2: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
2: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
2: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
2: அப்புறம் எப்படி அவரால காரெல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
2: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது
1: வளரு. வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
2: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
2: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000.
2: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
1: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்டா மாறுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
2: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
1: அது அது பாட்டுக்கு இருக்கும், இது சைடு பிசினஸ்.
2: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
1: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
2: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க. சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட ரெடி பண்ணு.
2: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்லை, காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
1: அப்பான்னு தான் ஞாபகத்துக்கு வருது வளரு. இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழிய ஆரம்பிச்சிருவாரு.
2: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
1: ஆமா வளரு, ஆமா.

0: ஹலோ ஹலோ.
1: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். பத்தோடு பதினொன்னா வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்ட் ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
2: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
1: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா. உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
3: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
1: ஆ, நல்லது வளர்மதியம்மா. இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
3: ஆனால் ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.
4: சிவா, சிவா
2: கூப்பிட்டீங்களாப்பா?
4: ஆ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
2: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
4: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
2: என்னப்பா?
4: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
2: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
4: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
2: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
4: சிவா, நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
2: அப்பா
4: வேண்டாம்ப்பா, விட்டுரு சிவா.
2: விட முடியாதுப்பா, புலி வாழை பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
4: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துடு. எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிடும்.
2: அப்பா ஏன்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்துருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை பேரும் தெரியாமல சேர்ந்துருக்காங்க.
4: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
3: மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
4: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையை தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேர் கண்களையும் மறைக்குது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
2: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
4: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
3: மாமா நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
4: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொல்றேன்.
2: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
4: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
2: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
4: சரிப்பா.

0: சாரி பிஸ்னஸ், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக படலை. அதிகமான கமிஷன் வந்து என் மனசை ஏதோ உறுத்துது.
1: அப்பா, யாரையும் நாங்கள் ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யறோம்.
0: இல்லை இல்லைப்பா, நியாயமில்லாத பிஸ்னஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
1: அப்பா, என்ன கோபப்படுத்தாதீங்க. நியாயம் என்ன சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல. என்ன நல்லது நடந்துச்சு, அம்மா திடீர்னு இறந்து போனாங்க. அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
0: சிவா, எதை எதோட முடிச்சு போன, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம். முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
1: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. மனசு வலிக்குதுப்பா.
0: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும், அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும். நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசாக காரில் வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போகிறதும் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
1: பாருங்க. வீடுன்னு இருந்தால் நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. காரில் என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா. அதை பார்த்துதான் அக்கம் பக்கம்லாம் எங்கிட்ட தானாக வந்து மெம்பராக சேர்றாங்க.
0: நிறுத்துறியா நிறுத்துறியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ ஓம் பிடியே நிற்கிறியாப்பா.
1: அதை தாப்பா நானும் சொல்றேன்ப்பா, அதைத்தான் நானும் சொல்றேன். உங்க பிடி எப்படிங்க
0: சிவா, நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கப்பா. போதும் போதும், உன்னோட அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
1: அப்பா, நான் அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
0: சிவா, என்னப்பா சொல்ற, இது உங்க அம்மா வாழ்ந்த வீடுடா. நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
1: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க, ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
1: பேசாம இரு, போட்டோம்.
2: என்னங்க என்னங்க, எந்திரிங்க.
1: வளரு, காலையிலேயே எழுப்புற தூங்க விடு.
2: காலையில இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துட்டே இருக்குங்க, விடாம அடிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்தாங்க யாருன்னு பாருங்க. நீங்களே
1: நீயே பாரு.
2: எங்க அண்ணன் கூட அடிச்சிருக்கான். இருங்க, எங்க அண்ணனுக்கு நான் போன் பண்ணி என்னன்னு
1: கேக்குறேன்.
2: ஹலோ அண்ணா. ஆமா அண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, ஏன் பதற, இந்த எழுப்புறேன் இருண்ண இரு கொஞ்சம் இரு. என்னங்க, எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
1: தூங்க விட மாட்டியா, என்னன்னு கேளு.
2: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
1: கொடு மாப்பிள, என்ன விஷயம், யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை, வெப்சைட்ல பார்க்க சொல்லுது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கு மாப்பிள, பிரான்ச் ஆஃபீஸில் கேட்க சொல்லு, செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் மாப்பிள.
2: ஏதும் ப்ராப்ளமா?
1: ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணே ஒரு சந்தேக பிராணி, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகிக்கிறோம்ல.
2: அப்படி என்னங்க டென்ஷன், நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
1: வேணா வேணா வேணா, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டர் போடு, குளிச்சுட்டு வந்துடு.
2: என்னங்க என்னங்க,
1: ஏ இருமா இரு வந்துடுறேன்.
2: ஐயோ சீக்கிரமா வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
1: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற, வர மாட்டேனா?
2: எனங்க எனங்க, போன்ல என்னோட ஃப்ரெண்ட் பேசுறா.
1: ஏ என்ன
2: என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
1: வளரே, என்ன பேசுனாங்க?

0: ஃப்ரெண்டு
1: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா நியூஸ்ல
0: வர்றாங்க. இங்க பாரு உளறாத, இதெல்லாம் நம்பர் அப்படியா இருக்கு? கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, வளது 10,000 லாரி இருக்கு, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
1: என்ன
0: புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக்
1: பண்ணிக்குவோம். எங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு போன் பண்ணி பார்க்கலாமா?
0: இரு இரு இரு, நானே போன் பண்ணுவேன். என்ன ரிங்கு ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை.
1: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்குறேன்.
0: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி
1: பார்க்குறேன். சரிங்க. ஐயோ, ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுகிறேங்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
0: வளரு, என்னாச்சு, ஏன் அலறுற?
1: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணன் இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
0: சரி, இரு இரு,
1: பதற்றமா இருக்குங்க.
0: அமைதியா இரு வளரு,
1: நீ
0: பதற்றப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிரம் போகுது, பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன்.
1: இல்ல, ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே எங்களை காப்பாத்து கடவுளே, நிறைய பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு.
0: நீங்க
1: விவரமானவரன் தலையாட்டுனே, இப்படி ஏமாளினு தெரியாம போச்சே.
0: ஏமாளினா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க வளரு.
1: கோவம் வந்து என்னங்க பண்றது, இப்படி ஆயிப்போச்சுல கடைசியில.
0: சரி சரி வளரு, கொஞ்சம் பேசாம இரு.
1: கணேசே மாதிரி மருந்து குடிச்சிடலாம், வேற வழியே இல்ல, குடிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம். பயத்தோட என்னால வாழ முடியாதுங்க, இதைய வெடிச்சு செத்துருவேன். எங்க போலீஸ் எதுவும் வந்திருக்குமோ? ஐயோ கடவுளே, நெஞ்சு வலிக்குதே.
0: வளரு, பேசாம இரு, யாரு நான் பாக்குறேன், பேசாம தைரியம் இரு.
1: கடவுளே, போலீஸா இருக்க கூடாது.
0: வாங்கப்பா, நீங்க
2: சிவா?
0: அப்பா, நான் தோத்துட்டேன்பா.
2: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
1: மாமா, எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
2: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
1: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகைய கலட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
2: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
0: சொல்லுங்கப்பா,
2: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
0: அப்பா எப்படிப்பா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
2: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்ன, இதோட போகட்டும், நல்ல விலைக்கு இடம் போனதுனால யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
0: அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராச கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
2: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
0: சொல்லுங்கப்பா.
2: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
0: அப்பா எங்களோட இருந்துருங்களேப்பா.

0: ஆமா மாமா, நீங்க வேணும் மாமா எங்களுக்கு.
1: நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி, நான் போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
3: சார் வணக்கம்.
1: வணக்கம். நீங்க?
3: என் பேரு வினோத். உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
1: ஆபீஸ்ல வந்து பாத்துக்கலாமே
3: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
1: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
3: புரியுற மாதிரியே சொல்றேன் சார். உட்காருங்க சார், ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க
3: சார். நேரடியாவே நான் வரேன். புது எம்எல்எம் இது. நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல, அது மாதிரி இல்லை. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
1: சார் எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன். ரொம்ப நன்றி
3: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிக்கிறது பாருங்க, புது புல்லட்டு. அது உங்களுக்கு தான் சார், எடுத்துகிட்டு போங்க.
1: 6 மணிக்கு பஸ் வந்துடும். புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி. வரட்டுமா
3: சார்? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியே, புடிங்க சார், புடிங்க. இந்தாங்க சார்.
1: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவியில சார் விடுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார், நில்லுங்க சார், கூப்பிடல. நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு.
4: சிவா
1: அப்பா. என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்டு இருந்து? என்ன நடக்குது இங்க?
4: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிருவியா?
1: அப்பா அப்பா நீங்களா?
4: நான் தான் சிவா. வினோத் நான் அனுப்புன ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும், அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்டில் நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட்டு பரிசு.
1: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு. நான் உங்கள் பையன்ப்பா.
4: சிவா இப்பதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குப்பா. எடு வண்டிய வீட்டுக்கு.
1: ஓகேங்கப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில் வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசௌசா, நண்பர் கணேசனாக ஆர் ஞானவடிவேல் மற்றும் வினோதாக எல் என் ஜி ரவிசங்கர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி.
5: Good evening. This is Akashvani and I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Public Examinations Amendment Bill introduced in Lok Sabha proposing stricter action in paper leak cases. Both houses of parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition on alleged police action during protests over knee tissue. Uttar Pradesh government sets up a 4-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Orissa. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver medal in women's 53-kilogram category. And now the news in detail. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was

முற்றத்தின் திறந்த வெளியை ஒரே ஓட்டமாக ஓடி வந்தியத்தேவன் கடந்தான். மதில் சுவர் ஓரமாக நின்று திரும்பி பார்த்தான். மச்சின் மீது ஒரு பெண் உருவம் தெரிந்தது. மணிமேகலையோ சந்திரமதியோ தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் முற்றத்தை ஓடி கடந்ததை பார்த்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக கூச்சல் போடவில்லை. அவள் யாராயிருந்தாலும் நன்றாயிருக்கட்டும், மகராசியா இருக்கட்டும். இவ்விதம் மனத்திற்குள் வாழ்த்திக்கொண்டே மதில் சுவர் ஓரமாக வந்தியத்தேவன் விரைந்து நடந்தான். மதில் மேல்

ஆழ்வார்க்கடியானுடைய முகம் தெரிந்த இடம் வந்துவிட்டது. அங்கே சுவரில் ஏறுவது எப்படி? இவ்வளவு உயரமாயிருக்கிறதே, சுவரில் பிடித்துக் கொள்வதற்கு மேடு பள்ளம் ஒன்றுமே இல்லையே. கடவுளே, இதோ ஒரு உபாயம். குறவைக்கூத்து கொட்டகைக்காக கொணர்ந்த மூங்கில் கழிகள் சில தூரத்தில் கிடந்தன. அவை மிஞ்சி போனவை போலும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த கழிகளில் ஒன்றை எடுத்து வந்தான். மதிலின் பேரில் சாய்த்து வைத்தான். கழியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் கழி சுவரில் நிலைத்து

0: வந்தான், மதிலின் பேரில் சாய்த்து வைத்தான். கழியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் கழி சுவரில் நிலைத்து நிற்க வேண்டுமே, ஏறும்போது நழுவிவிட்டால்? நழுவிவிட்டால் கீழே விழ வேண்டியதுதான். அதற்காக கையை கட்டி கொண்டு சும்மா இருந்த என்ன பையன்? கழியை இரண்டொரு தடவை அழுத்தி பார்த்துவிட்டு அதன் வழியாக ஏறத் தொடங்கினான். பாதி சுவர் ஏறிய போது கழி நழுவத் தொடங்கியது. தொலைந்தோம், கீழே விழுந்தால் எலும்பு நொறுங்கிவிடும் என்று எண்ணுவதற்குள் கழி மறுபடியும் உறுதியாக நின்றது. மேலே இருந்து ஒரு கரம் அதை பிடித்து கொண்டது போல தோன்றியது. நமக்கு பைத்தியம் பிடிப்பதுதான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் மேலே ஏறினான். மதில் சுவரின் மேல் முனையை அவன் பிடித்து கொண்டதும் கழி நழுவி கீழே விழுந்தது. அது விழுந்த சத்தம் இடிமுழக்கம் போல அவன் காதில் விழுந்தது. நல்ல வேளை, கோட்டை வாசலில் ஆரவாரம் இப்போது இன்னும் அதிகமாயிருந்தது. ஆகையால் யார் காதிலும் விழுந்திராது. ஆனால் எதிரே அந்தப்புற மேல் மாடத்தில் நின்ற பெண், அவள் காதில் விழுந்திருக்கும். மதில் மேல் தாவி ஏறி நின்றபடி மறுபடியும் ஒரு தடவை வந்தியத்தேவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். இன்னமும் அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுடைய கிறுக்கு குணம் அவனை விட்டு போகவில்லை. போய் வருகிறேன் என்று சொல்லுகிற பாவனையாக கையை ஆட்டிவிட்டு மதிலின் அப்புறத்தில் இறங்கத் தொடங்கினான். இறங்குவதில் அவ்வளவு கஷ்டமில்லை. ஏனென்றால் மதில் சுவரின் வெளிப்புறம் உட்புறத்தைப் போல மட்டமாக இல்லை. சில மேடு பள்ளங்கள் இருந்தன. பக்கத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் சில சுவரின் மீது மோதி உராய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் உதவி கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மணிமேகலையை தான் ஏமாற்றிவிட்டு வந்தது பற்றி நினைத்தபோது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பின் எதிரொலியைப் போல இன்னொரு சிரிப்பு எங்கிருந்தோ வந்தது. வந்தியத்தேவனுடைய இரத்தம் அவனுடைய உடம்பில் உறைந்து போயிற்று. கைகள் நடுங்கின. கீழே குதிப்பதற்காக பார்த்தான். நாய் ஒன்று அவன் மீது பாய காத்து கொண்டிருப்பதைக் கண்டான். மேலே ஏறுவதைப் பற்றி இனி யோசிப்பதற்கே இல்லை. கீழே குதித்துத்தான் ஆக வேண்டும். குதித்தால் இந்த நாயின் வாயில் ஒரு பிடி சதையாயாவது கொடுத்தே தீர வேண்டும். சற்று முன் கேட்டது சிரிப்பு சத்தமா அல்லது நாய் குறைத்த சத்தமா? பக்கத்தில் யாராவது மறைந்து நின்று நாயை ஏவி விட்டிருக்கிறார்களா? மேலே ஏறுவதில் அபாயம் அதிகமா, கீழே குதிப்பதில் அபாயம் அதிகமா? வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஊசலாடியது. அவனுடைய கால்களும் எழும்பி எழும்பி குதித்த நாயின் வாயில் அகப்படாமல் இருப்பதற்காக ஊசலாடின. வந்தியத்தேவன் நாயின் வாயில் அகப்படாமல் தரையில் குதிக்க பார்ப்பதா அல்லது மறுபடியும் மதில் சுவரின் மேல் ஏறுவதா என்று தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பக்கத்திலிருந்த மரங்களின் மறைவில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்று கூர்மையாக கவனித்தான். ஒரு மரத்தின் மறைவில் வெள்ளை துணி தெரிவது போல இருந்தது. சற்றுமுன் நாயின் குறைப்பு சத்தத்தோடு மனிதனின் சிரிப்பு குரல் கலந்து கேட்டது நினைவுக்கு வந்தது. அதை தெரிந்து கொள்ளாமல் குதிப்பது பெருந்தவறாக முடியும். நாயின் வாயிலிருந்து தப்பினாலும் மனிதர்களின் கையில் அகப்படும்படி நேரிடலாம். அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும்போது ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மதில் சுவர் மேல் தெரிவது போல தோன்றியது. அந்த வைஷ்ணவன்தான் ஐயனார் கோவிலில் காத்து காத்து பார்த்து அலுத்து போய் இங்கு வந்து நாயை ஏவி விட்டு வேடிக்கை செய்கிறானா என்ன? எல்லாவற்றுக்கும் கூப்பிட்டு பார்த்தால் போகிறது. வைஷ்ணவரே, வைஷ்ணவரே, இதென்ன வேடிக்கை என்றான். மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவதுதான் சரி. பெரிய பழுவேட்டரையின் வரவேற்பு தடபுடல்களில் எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம். அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் கொஞ்சம் கெஞ்சும் மணியம் செய்தார் போகிறது. இல்லாவிடில் பழுவூர் இளையராணியின் தயவையே சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதுதான். இதுவரை தன்னை காட்டி கொடுக்காதவள் இப்போது மட்டும் காட்டி கொடுத்து விடுவாளா? வந்தியத்தேவன் இறங்கிய வழியில் மறுபடியும் மேலே ஏறத் தொடங்கினான். நான் இன்னும் உயரமாக எழும்பி குதித்து குறைத்தது. மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது. மரத்தின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அதன் கையில் ஒரு வேல் இருந்தது. அவன் தேவராளன் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். தேவராளன் வந்தியத்தேவன் சுவரில் தொங்கிய இடத்துக்கு அருகில் வந்தான்.
1: அப்பானே, உன் உயர் வெகு கெட்டி
0: என்றான். அதுதான் தெரிந்திருக்கிறதே, ஏன் மறுபடியும் என்னிடம் வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இந்த தடவை நீ தப்ப முடியாதே
0: என்று கூறி தேவராளன் தன் கையில் இருந்த வேலை வந்தியத்தேவனை

0: நோக்கி குறிபார்த்தான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை உணர்ந்து கொண்டான். பாதிச்சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பவன் கீழே இருந்து வேலினால் குத்தப் பார்ப்பவனுடன் எப்படி சண்டையிட முடியும்? குதித்து தப்பப் பார்க்கலாம் என்றால் வேட்டை நாய் ஒன்று மேலே பாய காத்து கொண்டிருக்கிறது. தேவராளா, ஜாகிரதை! உங்கள் எஜமானி பழுவூர் ராணியின் கட்டளையை ஞாபகப்படுத்திக்கொள். என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று உங்கள் ராணி சொல்லியிருக்கவில்லையா? தேவராளன் ஒரு பேய்ச் சிரிப்பு சிரித்துவிட்டு, பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரிதான் என்னுடைய எஜமானி.
1: என் குலதெய்வமும் துர்கா பரமேஸ்வரிதான். அவளுடைய அருளினால்தான் நடுக்கடலில் எரிகிற கப்பலிலிருந்து தப்பித்து வந்தேன்.
0: என்னை தொட்டாயானால் துர்கை உன்னை அதம் செய்து விடுவாள் என்றான் வந்தியத்தேவன். நீ துர்கையின் பக்தன் என்பது உண்மையானால் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னை கொல்லாமல் விடுவேன் என்றான் தேவராளன்.
1: என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன்னுடைய நாயை அப்பால் போகச் சொல்லு.
0: இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தான். அவனை தேடி பிடிப்பதற்கு நீ ஒத்தாசை செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன்.
1: எதற்காக அவனை பிடிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: துர்காதேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன் என்றான் தேவராளன்.
1: இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் மதில் சுவரில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த சிறிய செடி வேரோடு பெயர்ந்து வர ஆரம்பித்தது. வேலின் முனையில் சிக்காமல் எப்படி தேவராளன் கழுத்தில் மேல் குதிப்பது என்று வந்தியத்தேவன் யோசித்து கொண்டே, அந்த வீர வைஷ்ணவன் என் அருமை சிநேகிதன். அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவனுக்கு பதிலாக என்னையே பலி கொடுத்து விடு என்றான்.
0: அப்படியானால் இந்த வேலுக்கு இப்போதே இரையாகிவிடு
1: என்று தேவராளன் வேலை தூக்கி வந்தியத்தேவன் மீது குறிபகர்ந்தான். வந்தியத்தேவன் செடியை விட்டுவிட்டு வேலின் முனைக்கு அடியில் அதை தாவி பிடித்து கொண்டு கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் தரையில் மல்லாந்து விழுந்தான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளித்து கொண்டு வேலை தூக்கினான். அந்த சமயத்தில் பின்னாலிருந்து ஓர் உருவம் ஓடி வந்து தன் கையிலிருந்த தடியினால் தேவராளன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டது. தேவராளன் வந்தியத்தேவன் பேரில் பொத்தென்று விழுந்தான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: யாராவது தன் வீரத்தை குறைச்சு மதிப்பிட்டா வந்தியத்தேவனுக்கு சுருக்குன்னு கோபம் வருவதை பலமுறை பார்த்துருக்கோம். ஆனா வேலை நடக்கணும், எரிச்சல் பட்டு காரியத்தை கெடுத்துக்க கூடாது என்கிற விவேகமும் இருந்து வருது அல்லவா? குறிப்பா தன்னை கையால் ஆகாதவன்னு குத்தி காட்டின பூங்குழலிய தந்திரமா வசப்படுத்திட்டானே. உனக்கு ரெண்டு கை, உன்னோட வந்தவனுக்கு ரெண்டு கை இல்லையா? எங்களுக்கு படகு வலிக்க தெரியாது. படகு வலிப்பது என்ன, மந்திர வித்தையா? துடுப்பு பிடிச்சு வலிச்சா தானே படகு போகுது. இப்படி எரிஞ்சு விழுந்தாலும் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். சற்று முன்னால வேட்டை மண்டபத்துக்கு உள்ள போக மணிமேகலை முனைப்பா இருந்தபோது அவளை தடுத்தான். நீர்தான் சூராதி சூரர் இங்கு இருக்கிறேன்னு கிண்டல் பண்ணினான். அம்மணி, தற்சமயம் கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. இப்படி கவலையோட சொன்ன போது, ஆயுதம் கையில் இருந்தா பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவாங்க, ஆண் பிள்ளைகள் எதுக்கு? இன்னும் ஏளனமாக பேசினதை கேட்டும் நிலைமையை கருத்தில் கொண்டு பொறுமையாக இருந்ததையும் கவனித்தோம். நல்லது. இந்த பகுதியில் மூங்கில் மச்சிலேருந்து இறங்கவும் மதில் மேலே ஏறவும் பயன்பட்டதால் இதை பற்றின சில குறிப்புகள். மூங்கில மரம்னு சொன்னாலும் உண்மையில் இது புல்வகை தாவரம். மூங்கில் ஏறத்தாழ 1000 வகைகள் இருக்கின்றனவா. கழை, வேய், பாசு, வேரல், வேணு, இப்படி 30 விதமான பேர்கள் உண்டு மூங்கிலுக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப லேசாக தெரிஞ்சாலும் இரும்பை விட அதிகமான இழுவிசை கொண்டது. இரும்புக்கு இணையாக அழுத்தம் தாங்குகிற திறன் மூங்கிலுக்கு உண்டு. எளிதில் உடையாது. கம்பங்கூத்துன்னு சொல்லப்படுற கழைக்கூத்து மிகவும் தொன்மையான கலை. மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கிற கயிற்றில் சமநிலை தவறாமல் நடந்து சாகசங்கள் புரிவாங்க. ஒற்றை மூங்கில்ல இறங்கியும் ஏறியும் சாகசம் பண்ணின வந்தியத்தேவன் எந்த நிலையிலையும் குறும்புத்தனத்தை விடலை. இது பெரிய சாகசம். அடுத்து கெஞ்சுமணியம் என்ற தொடர். ரொம்ப ரொம்ப

0: அரிதான தொடர். இதன் பொருளும் நுட்பமானது தான். நினைச்ச காரியத்தை சாதிக்க பொதுவாக எல்லாரும் மேற்கொள்கிற உத்தி. முகஸ்துதி பண்ணி நைச்சியமாக பேசி தன்வசப்படுத்தி விஷயத்தை முடிச்சு கொள்வது. மன்றாடி கேட்கறத தாஜா பண்ணுவதுன்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? தாஜா பாரசீக சொல். நேர்களே, இந்த கதையோட்டத்தில் நந்தினியை தலைவியாக கொண்டு இயங்கிக்கிட்டு வந்த கும்பலில் முதல்ல நாம் பார்த்தது தேவராளனை. ஆமாம், கடம்பூரில் வெறியாட்டம் ஆடினானே அவன்தான். நடுக்கடலில் சுழற்காற்று உருவாவதற்கு முன்னால் தாகத்தால் தவிச்சுக்கிட்டு இருந்த வல்லவரையனிடம், காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாக இருக்குது, இரத்த தாகம்னு உரிமினது நினைவு இருக்கும். நந்தினியை பூசாரிணின்னு சொன்னவன் இந்த கட்டத்தில் பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானின்னு அழுத்தந்திருத்தமாக சொல்கிறான். யாருடைய தலைமையையும் அவன் விரும்புறதில்ல. இப்படி கொள்ளலாமா? பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் குருவி கரம்பை சண்முகம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் அந்த 7 நாட்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அண்ட் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும். எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் குருவி கரம்பை சண்முகம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் தாவணி கனவுகள்.

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும். எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும். எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குருவி கரம்பை சண்முகம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பி சுசிலா குரலில் நிலவே மலரே படப்பாடல்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் குருவி கரம்பை சண்முகம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம்.

நேயர்களே, இன்றைய இசை ஊஞ்சலில் குருவி கரம்பி சண்முகம் அவர்களின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளையராஜா இசையில் மனோ பி. சுசீலா குரல்களில் சார் ஐ லவ் யூ படத்திலிருந்து.

0: கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:56.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட்.

0: Cement, 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice.
1: Aadi sale, combo sale.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
7: வணக்கம். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்கிறார் வள்ளுவர். மூத்தோரிடம் பணிவு உடையவனாகவும் பிறரிடம் இன்சொல் வழங்குபவனாகவும் இருப்பவனின் வாழ்வு அணிகலன்கள் இல்லாமலேயே அழகுறும். பணிவுடைய ஒருவராலேயே தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவாளி என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஒருவரால் எந்த ஒன்றையும் புதிதாக கற்க முடியாது. புகழ்பெற்ற கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தன் பள்ளி ஆசிரியரை காண சென்றார். கல்வி அறிவில் நிறைய கற்று நிறைய சாதித்துள்ளதாக பெருமையுடன் சொன்னார். ஆனால் இன்னும் நிறைய கற்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லா துறைகளிலும் அறிவு பெற்றுள்ள நான் இதற்கு மேல் எதை கற்பது என்று தெரியவில்லை. எனவே எனக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று தன் ஆசிரியரிடம் கோரிக்கை வைத்தார். பள்ளி ஆசிரியர் தன் மாணவனை உபசரிக்கும் பொருட்டு ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றினார். கோப்பை நிரம்பிய பின்னும் கூட ஊற்றுவதை அவர் நிறுத்தவில்லை. மாணவ பேராசிரியர், ஐயா, கோப்பை நிறைந்து வழிகிறது, இன்னும் எதற்காக ஊற்றுகிறீர்கள் என்று கேட்டார். இப்போது ஆசிரியர் கூறினார், உன் மனமும் இப்படித்தான் நிரம்பி இருக்கிறது. மனதை எப்போதும் காலி பாத்திரமாக வைத்துக்கொள். நீ பணிவுடையவனாக மாறும் போதுதான் கற்கும் தகுதியை பெறுவாய் என்றார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்து. குலப்பெருமையை காக்க தன் குலத்தை பெருமையுடையதாக மாற்ற பணிவு சிறந்த வழி என்கிறார் வள்ளுவர். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டும் யாருக்கும் பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பண்பு வேண்டும், பெருக்கத்து வேண்டும் பணிவு. செல்வமும் பதவியும் ஒரு மனிதனை பிரபலமாக்கலாம், ஆனால் பணிவு ஒன்றே புகழை நிலைக்கச் செய்யும். முதல் குடிமகனாக இருந்த போதும் மாணவர்களோடு இறுதி வரை உரையாடி மகிழ்ந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். மிக பெரும் வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டிய ரத்தன் டாட்டா அவர்கள் தன் நிறுவனத்தின் வெற்றிகளை தம் ஊழியர்களோடு பங்கிட்டுக் கொண்ட பண்பாளர். மூத்தோர் மீதும் சான்றோர் மீதும் புலவர்கள் மீதும் அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் நம் பழங்கால அரசர்கள். ஒருமுறை புலவர் மோசிக்கீரனால் சேர மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறையை சந்திக்க அரண்மனைக்கு செல்கிறார். நீண்ட பயணத்தால் மிகவும் களைப்பாக இருந்த அவர் அரண்மனை முரசு கட்டில் மீது அறியாமல் தூங்கிவிட்டார். அரச முரசு வைக்கப்படும் அந்த இடம் புனிதமானதாக கருதப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் புலவர் உறங்குவதைக் கண்ட மன்னன் அவரை எழுப்பாமல் தண்டிக்காமல் தாமே அருகில் நின்று கவரி வீசினானாம். அதிகாரத்தில் இருந்தும் ஆணவமின்றி புலவரிடம் பணிவுடன் நடந்து கொண்ட சேரனை புறநானூறு வாழ்த்துகிறது. பணிவு நிச்சயமாக அழிவற்ற பெருமையை தேடித்தரும். பணிவை துணையாக கொண்டால் அழகுறும் வாழ்வு. நன்றி.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், ரிக்ஷாக்காரன்.

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறதெனும் குரல் பழ

0: அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், இணைத்தேன் அழைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில்

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும், எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: சக்தியின் திருவிழா
2: ஆடி மாத சிறப்பு தொடர். நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
1: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
2: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
3: வந்தாச்சி உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில், புலமை பித்தனின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா குரல்களில் அடிமை பெண்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர்.

0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ,
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும். எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். SP பாலசுப்ரமணியம் P சுசீலா குரல்களில் மேயர் மீனாட்சி படத்திலிருந்து.

இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் பூஜைக்கு வந்த மலர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்
7: பாட்டு.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும், எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் P சுசீலா குரல்களில் தேடி வந்த மாப்பிள்ளை.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் சீமா டீசில்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா நாளை ஒரு நாள் மட்டும். எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், வாணி ஜெயராம் குரலில் தீர்க்க சுமங்கலி.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். பிள்ளையோ பிள்ளை.

தூக்கம் கண்களில் இசை நம் நெஞ்சங்களில். இது இரவும் மலரும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில். ஊட்டி வரை உறவு.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசச்செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். நாளை ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எம் தன்விகா தர்ஷினி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம், நமது பூமி நமது பொறுப்பு என்ற தலைப்பில். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எம் தன்விகா தர்ஷினி. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் அறியாமையை அகற்றுவோம் கல்லீரலை காப்போம், உலக கல்லீரல் அழற்சி நாளையொட்டிய நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள். 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதி க அன்பழகன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. 4:00 ஊரும் உறவும்.

நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊருமுறவும், 5:15 அலையோசை, 6 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல்நிலோ காலமாற்றம் பாதிப்பு குறித்து அரியலூர் மாவட்டம் கிரீடு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகு கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 8 காற்றில் வரும் கானம், 8:15 பாராளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026 அவலா சொன்னால் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 இரவு மலரும், 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 7 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். மாலை 5 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.